எஃப்எம் கோல்டு வணங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து சட்டம் ஒரு விளையாட்டு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம் குழுவினருடன் பாடியுள்ள பாடல்

அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாத மாதம் 25 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆனி மாதம் 32 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 16 தேதி வியாழக்கிழமை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாம் இப்பொழுது கேட்கலாம் குரல் அமுதம்.

0: நடுவுநிலை தவறுவதால் வருகின்ற செல்வம் எவ்வளவு வளமானதாக இருந்தாலும் அப்போதே அதனை விலக்கிவிட வேண்டும். குறள் எண் 113 அதிகாரம் நடுவுநிலைமை.
1: நன்றேதறினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல்.
0: நடுவுநிலை தவறுவதால் வருகின்ற செல்வம் எவ்வளவு வளமானதாக இருந்தாலும் அப்போதே அதனை விலக்கிவிட வேண்டும். குறள் எண் 113 அதிகாரம் நடுவுநிலைமை.

0: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்த்து நாட்டின் உர பாதுகாப்பை வலுப்படுத்தும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட 608 பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வழங்கினார். ஒரத்தநாடு திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாணவியர் விடுதி கட்டிடங்களை அமைச்சர் திருமதி கமலி திறந்து வைத்தார். நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி, தருமபுரி, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அரசு சேவைகள், நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைவது குறித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் இராணுவம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நேர்களே, இன்று நமது வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நாம் இப்பொழுது கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குகின்றார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். காலை 6:35 உள்ளவர்களுக்கான தகவல்கள் தொடர்ந்து திரை இசை. 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள் தொடர்ந்து திரை இசை. காலை 7:00 வணக்கம் பரணி நிகழ்ச்சி, இதில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குகின்றார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். காலை 7:15

தமிழே அமுதே உரை வழங்குகின்றார் சேரே பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி வழங்குகின்றார் சிவகலை கே தாமஸ் அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் ஐ முருகேசன். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள் நாம் கேட்க இருக்கின்றோம். காலை 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குகின்றார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். தொடர்ந்து திரை இசை. 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. நேரத்தை சரியாக பயன்படுத்த நீங்கள் சொல்லும் வழிமுறைகள் குறித்து நேயர்கள் தங்களுடைய கருத்தினை பகிர்ந்து கொள்ளலாம். 10:02 மனம் விரும்பதே நேயர் விருப்ப பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி. 11:02 மணி திருநாடு நிகழ்ச்சியில் பூவார் தீவு குறித்த தகவல்கள் வளம் வர நாம் கேட்கலாம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே நிகழ்ச்சி. உங்களுடைய எந்த பருவம் உங்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது? தோழிகள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 1 நலம்தானா நிகழ்ச்சியில் தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகின்றார் சித்த மருத்துவ நிபுணர் ஹரிஹர மகாதேவன் அவர்கள். தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் எருக்கின் மருத்துவ பயன்கள் குறித்து நாம் கேட்க இருக்கின்றோம். 2 அன்பின் வரிகள். 3:02 திரையருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாம் கேட்கலாம். மாலை 4 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். 2016 வெளிவந்த திரைப்பட பாடல்கள் குறித்து தகவல்களையும் பாடல்களையும் நாம் கேட்டு ரசிக்கலாம். நேர்கள் இதுவரை இன்று நமது வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள்.
2: நான் நான் என்று குறுகிய வட்டத்திற்குள் வாழும் வரை மகிழ்ச்சி நம்மை கண்டுகொள்வதில்லை. நாம் நாம் என்று வாழ்பவர்களின் காலடியில் மகிழ்ச்சி அமர்ந்து கொள்கிறது. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதற்கு மனிதனாக பிறக்க தேவையில்லை. விலங்குகள் ஏற்கனவே அப்படித்தான் நடமாடுகின்றன. மனித உறவுகள் அற்புதமானவை, ஆனந்தம் அளிப்பவை. சுற்றி இருக்கும் மனிதர்களிடம் இயல்பாக பழகுபவர்கள் வெற்றி வாகை சூடும் மனிதர்களாக இருப்பார்கள். அறிமுகத்திற்கு எப்போதும் மதிப்பு உண்டு. புதிதாக வீடு வாங்கி குடியேறுகிறோம். நாம் வாங்கிய வீட்டிற்கு அருகில் ஏற்கனவே குடியிருப்பவர் நம்மை எதிரி போல் பார்ப்பதாக வைத்துக்கொள்வோம். பதிலுக்கு நாமும் முகத்தை திருப்பிக் கொண்டால் நல்லுறவு வராது, நன்மையும் கிடைக்காது. குடிபுகுந்த சில நாள்களில் ஒரு தோதான நாளில் பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டிற்கு சென்று நம்மை நாம் அறிமுகம் செய்து கொண்டால் அவர்காட்டும் அன்பால் மயங்கி போவோம். முன்பின் தெரியாதவரிடம் நாமே வலியச் சென்று அறிமுகம் செய்து கொள்வது சாத்தியமா எனத் தோன்றலாம். சில கேள்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து யோசிக்க ஆரம்பித்தால் விரும்பியதும் நடக்காது, வேண்டியதும் கிடைக்காது. மேலும் முன்பின் தெரியாதவர்களிடம்தான் அறிமுகம் தேவை. ஏற்கனவே தெரிந்தவர்களிடம் அறிமுகம் தேவையில்லை. பேரறிஞர் பெர்னார்ட் ஷா ஒரு முறை நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார். அவர் செல்லும் வழியில் ஒருவர் புதிய வீடு ஒன்றில் அப்போதுதான் குடியேறியிருந்தார். அவர் தன் வீட்டு தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக்கொண்டிருந்தார். அவரிடம் எப்படி இருக்கீங்க என்றார் பெர்னார்ட் ஷா. புதிய வீட்டில் குடி வந்தவருக்கு கோபம் வந்துவிட்டது. நீங்கள் யார்? உங்களை நான் இதற்கு முன் பார்த்ததே இல்லை என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள் போய்விட்டார். மறுநாள் பெர்னார்ட் ஷா செல்லும் போது புது வீட்டுக்காரர் தோட்டத்தில் உலவிக் கொண்டிருந்தார். ஐயா, எப்படி இருக்கீங்க? நேற்றே நாம் அறிமுகம் ஆகிவிட்டோம், ஞாபகம் இருக்கிறதா என்றார். புது வீட்டிற்கு வந்தவர் வேறு வழியின்றி நட்புக்கரம் நீட்டினார். சந்தோஷமாக பழகுவது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொண்டால் சத்தம் போடும் மனிதர்களை கூட சாந்தப்படுத்தலாம். உறவுகளை எப்படி கையாள வேண்டும், எப்படி கையாள

0: கூடாது என்பதற்கு இந்த கதையை கேளுங்கள். கோமாவில் பல மாதங்களாக கிடந்த கணவனை அருகிலேயே இருந்து கண்ணும் கருத்துமாக அவருடைய மனைவி கவனித்து கொண்டார். கணவனுக்கு நினைவு திரும்பியது. மனைவியை அருகில் அழைத்தார். என்னுடைய மோசமான நேரங்களிலெல்லாம் நீ என் கூடவே இருந்திருக்கிறாய். எனக்கு வேலை போனபோது தைரியம் சொன்னாய். சொந்த தொழில் தொடங்கி நட்டம் வந்தபோது ஆறுதல் சொன்னாய். நம் வீட்டை கடன் கொடுத்தவர்கள் ஜப்தி செய்ய வந்தபோது வீட்டை காலி செய்து இந்த சிறிய வீட்டிற்கு அமைதியாக என்னுடன் வந்தாய். நான் இப்போது மருத்துவமனையில் இருக்கும் போது என் பக்கத்திலேயே இருக்கிறாய். உன்னை பார்க்கும் போதும் நினைக்கும் போதும் எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா என்று மெல்லிய குரலில் கேட்டார். மனைவி சந்தோஷ கண்ணீர் பொங்க நெகிழ்ச்சியுடன் கணவனின் கைகளை பற்றி கொண்டார். கணவன் சொன்னார், நீ என்னோடு இருப்பதால் தான் எனக்கு எந்த நல்லதும் நடப்பதில்லையோ என்று தோன்றுகிறது. இப்படி ஏறுக்கு மாறாக உறவுகளை கையாண்டால் எந்த உறவுதான் நீடிக்கும்? உறவுகளை எப்படி கையாள வேண்டும் என்பதை கற்போம். கற்றதை வாழ்வில் கடைபிடிப்போம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

நேரம் காலை 6:15. மற்றும் ஒரு நாளாய் அமைந்த இந்நாளை வணக்கங்களுடன் இறைவனை வாழ்த்தும் பாடல்களுடன் இனிதே மலர இருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. மாசு படிந்திருக்கும் மனதை தூய்மையாக்கினால் பரம்பொருள் அங்கே பிரகாசிக்கும் என்கின்றார் ஆதிசங்கரர். கேட்கலாம் நிகழ்ச்சியில் உன்னிகிருஷ்ணன் அவர்களின் குரலில் பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்கின்றார் தேவனாகிய கர்த்தர். நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்கலாம் சி. தினேஷ் அவர்களின் குரலில் பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: காலை மாலைகளிலும் இரவின் நேரங்களிலும் தொழுகையை நிறைவேற்றுவீராக. நிச்சயமாக நற்செயல்கள் தீய செயல்களை போக்கிவிடும் என்கின்றது திருக்குரான். கேட்கலாம் நிகழ்ச்சியில் ஏ.ஆர். ஷேக் முகமது அவர்களின் குரலில் பாடல்.

0: ஒழித்த பாடலுடன் நிறைவு பெறுகின்றது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் காலை 6:35. நேர்களே, நாம் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: ரேடியோ தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: கற்றாழை சாகுபடி குறித்து வேளாண்மை அலுவலர் முனைவர் சி ராஜாபாபு அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் நடவு செய்த பிறகு கற்றாழையை எவ்வாறு பராமரிக்க வேண்டும், அதிக மகசூலும் உயர்தர ஜெல்லும் எப்படி கிடைக்கும் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். முதலில் உர மேலாண்மையை எடுத்துக்கொள்வோம். விவசாய நண்பர்களே, கற்றாழை அதிக உரம் தேவைப்படக்கூடிய ஒரு பயிர் அல்ல. ஆனால் சரியான நேரத்தில் சமச்சீர் ஊட்டச்சத்து வழங்கினால் இலைகள் வந்து நல்ல தடிமனா வளரும், ஜெல் அளவு அதிகமாக கிடைக்கும். நிலம் தயாரிக்கும் போது ஏக்கருக்கு ஒரு டிராக்டர் 8-10 டன் நல்ல மக்கிய தொழு உரம் அல்லது நல்ல 5 டன் மண்புழு உரத்தை வந்து போடுங்க. இதில் மண்ணின் உயிர் சத்தை அதிகரித்து வேர்களோட வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கும். நடவு செய்த 1.5-2 மாசத்துக்கு பிறகு ஒரு ஏக்கருக்கு சுமார் 25 கிலோ தலைச்சத்து, அதாவது நைட்ரஜன் அளித்தால் புதிய இலைகள் நன்கு உருவாகும். தொடர்ந்து ஒவ்வொரு அறுவடைக்கு பிறகும் தேவைக்கேற்ப உயிர் உரம் அல்லது தொழு உரம் சேர்ப்பது மகசூலை வந்து கூட்டக்கூடியது. இயற்கை வேளாண்மை முறையில் சாகுபடி செய்பவர்கள் அசோஸ்பெயர்லாம், பாஸ்போபாக்டீரியா போன்ற உயிர் உரங்களையும், பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம் போன்ற இயற்கை ஊட்டச்சத்து கரைசல்களையும் பயன்படுத்தினால் நல்ல மகசூலை கிடைக்கலாம். அதற்கடுத்தாற்போல் நீர்ப்பாசனம் என்று எடுத்துக்கொண்டால் கற்றாழையில வந்து மிகப்பெரிய சிறப்பு என்பதுனா குறைஞ்ச தண்ணியில வளரக்கூடிய ஒரு பயிராகும். நடவு செய்த உடனே ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். அதற்கு பின்னர் மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து 10-15 நாளுக்கு ஒரு முறை வந்து நீர்ப்பாசனம் செய்தால் போதுமானதாகும். கோடை காலங்களில் நீர்ப்பாசன இடைவெளியை வந்து நாம் குறைக்கலாம். மழைக்காலங்களில் மண்ணீர் நீர் தேங்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். சொட்டு நீர் பாசன முறையை பயன்படுத்தினால் நீர் சேமிப்புடன் களை வளர்ச்சியும் கொஞ்சம் குறையும். இதற்கு அடுத்தாற்போல் களை மேலாண்மை. நடவு செய்த முதல்ல 3 மாசத்துல களைகளை கட்டுப்படுத்துவது மிக மிக முக்கியம். 30 நாட்கள் மற்றும் 60 நாட்கள், அதாவது 1 மாசம் 2 மாசத்துல 2 முறை களை எடுத்துடணும். களைகளை அகற்றிய பிறகு செடிகளை சுற்றி மண்ணை லேசாக அணைத்து விட்டால் நல்ல வேர் வந்து உறுதியாக வளரும். தேங்காய் நார், உலர்ந்த இலைகள் அல்லது வைக்கோல் போன்றவற்றை கொண்டு அதை அப்படியே மண்ணுக்கு மேல மல்ச்சிங் பண்ணோம்னா தண்ணி ஈரப்பதமாகிறது, மண்ணோட ஈரப்பதம் வந்து பாதுகாப்புடும், களைகளும் குறையும். அதற்கு அடுத்தாக்குல பயிர் பராமரிப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வயலில் வந்து நீர் தேங்காமல் நம்ம வந்து பார்த்து கொள்ள வேண்டும். அவ்வப்போது உலர்ந்த மற்றும் சேதமடைந்த இலைகளை வந்து அகற்றிவிட வேண்டும். தாய் செடியின் அருகில் அதிக அளவு புதிய சக்கர்கள் உருவானால் தாய் செடியின் வளர்ச்சியும் இலை தரவும்

0: பாதிக்கப்படும். ஸோ வயலை வந்து மாதம் ஒரு முறை சுற்றி பார்த்து ஏதாவது பூச்சி அல்லது நோய் அறிகுறிகள் உள்ளனவா என்று கவனித்து ஆரம்ப நிலையிலே நாம் வந்து அதை கட்டுப்படுத்த வேண்டும். இன்றைய நிகழ்ச்சியில முக்கியமா என்ன சொல்ல வரோம்னு கேட்டீங்கன்னா, கற்றாழை வந்து ரசாயன உரங்களை விட உயிர் உரங்கள், இயற்கை உரங்களை அதிகமாக பயன்படுத்துங்கள். அதே போல் மண்ணில் வந்து நீர் தேங்காம பார்த்துக்கணும். மண்ணில் வந்து அதிகமாக நீர் தேங்கிட்டாலே அழுகிரும் செடி. சொட்டு நீர் பாசனம் வாய்ப்பு இருந்தால் போடுங்க. சொட்டு நீர் பாசனம் சிறந்தது, களைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணும். முதல் இரண்டு மாதம் களைகள் கட்டுப்படுத்துவது மிக மிக முக்கியம். அதே மாதிரி ஆரோக்கியமான காய் செடிகளை பராமரிக்கணும். ஸோ இதுதான் இன்றைய நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, கத்தாழையில் என்னென்ன முக்கியமான பூச்சிகள் வரும், நோய்கள் வரும், ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு எவ்வாறு செய்வது, அறுவடை செய்வது, அறுவடைக்கு பிந்திய மேலாண்மை குறித்தெல்லாம் விரிவாக நாம் வந்து பார்க்கலாம்.
1: இதுவரை கற்றாழை சாகுபடி குறித்து வேளாண்மை அலுவலர் முனைவர் சி ராஜாபாபு அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள். ஆடிப்பட்டம் தேடி விதை என்பது விவசாயத்தில் விதைப்பு பணிகளை தொடங்குவதற்கான சரியான பருவத்தை குறிக்கும் பழமொழியாகும். கோடைக்காலம் முடிந்து தென்மேற்கு பருவமழையால் நிலம் ஈரப்பதத்தை பெறும். ஆடிப்பட்டத்தில் விதைத்தால் பயிர்கள் செழித்து வளர்ந்து நல்ல மகசூல் கிடைக்கும். தற்போது பசிபிக் பெருங்கடலில் உருவாகும் எல் நினோ காரணமாக மழைப்பொழிவு பற்றாக்குறை மற்றும் வறண்ட காலம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் மானாவாரி சாகுபடி செய்யும் விவசாயிகள் அதிக தண்ணீர் தேவைப்படும் பயிர்களை தவிர்த்து தண்ணீர் குறைவாக தேவைப்படும் பயிறு மற்றும் சிறுதானியங்களை விதைப்பது சிறந்தது. சிறுதானியங்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்தால் அதிக லாபம் பெறலாம். ஆதலால் விவசாயிகள், விதை விற்பனையாளர்கள் ஆடிப்பட்டத்தில் விதைப்பு மேற்கொள்ள பயன்படுத்தப்படும் விதைகளை விதை பரிசோதனை செய்து தரமான விதை என அறிவிக்கை செய்த விதைகளை பயன்படுத்தினால் நல்ல விளைச்சல் பெற்று பயனடையலாம். தரமான விதை என்பது பயிர்களுக்கேற்ப நிர்ணயிக்கப்பட்ட முளைப்பு திறன் உடையதாகவும், பிறரக கலவன் இல்லாமலும், நிர்ணயிக்கப்பட்ட ஈரப்பதத்திற்கு மிகாமலும், பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் இல்லாமலும் இருக்க வேண்டும். விதையின் தரத்தை அறிந்து கொள்ள விவசாயிகள் விதை பரிசோதனை நிலையத்தில் ஒரு விதை மாதிரிக்கு 80 ரூபாய் கட்டணம் செலுத்தி விதையின் தரத்தை அறிந்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
2: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
3: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
1: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 75 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 73 அடி.
2: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
4: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
1: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
2: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
4: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
1: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
2: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
5: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 11 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 30% முதல் 58% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ். அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6. நேரம் காலை 6:50. தொடர்ந்து நாம் இனி கேட்கலாம் சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சி.
1: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக உயிரி தொழில்நுட்பவியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழர் கலாச்சாரம் பற்றிய ஒரு சிறு கதை. ஒரு பௌத்த ஆசிரமம், அதில் புத்தர் சுற்றி வரும்போது ஒரு பிட்சுவின் குடிலுக்குள் நுழைந்தார். பிட்சுவின் போர்வையில் கிழிசல் தென்பட்டதை கண்ட புத்தர் கிழியாத போர்வை ஒன்றை பிட்சுவுக்கு கொடுத்தார். ஒரு வாரம் கழித்து புத்தர் பிட்சுவின் குடிலுக்குள் நுழைந்து போர்வை பயனுள்ளதாக இருக்கின்றதா என்று கேட்டார். ஆமாம் குருவே என்றார் பிட்சு. பழைய போர்வையை என்ன செய்தாய் என்றார். கிழிசலை வெட்டி தைத்து படுக்கை விரிப்பாக்கிக் கொண்டேன் என்றார் பிட்சு. முன்பு படுக்கை விரிப்பாக இருந்தது என்ன செய்தாய் என்றார் புத்தர். இப்போது தலையணை உரையாக வைத்துள்ளேன் என்றார். முன்பு தலையணை உரையாக இருந்ததை என்ன செய்தாய் என்று கேட்டார். வாயில் படி அருகில் கால்மிதியாக உள்ளது குருவே என்றார் பிட்சு. அதன் மீது நடந்துதான் தாங்கள் உள்ளே வந்தீர்கள் என்றார் பிட்சு. இப்படியாக வீண் என்று எதையுமே பார்க்காத கலாச்சாரம் நமது கலாச்சாரம். ஆனால் இன்றோ மேற்கு தேச கலாச்சாரத்தால் எவ்வளவு சீரழிந்து போனோம் என்பதை நாம் உணர வேண்டும். உணவு விளைய வேண்டிய நிலங்களை எல்லாம் வீடு கட்டும் மனை என்று ஒதுக்கினோம். நமது குப்பையை எல்லாம் வீடு இல்லாத மனைகளில் வீசினோம். குறிப்பாக மிச்சம் மீதி உள்ள உணவு பண்டங்களை பிளாஸ்டிக் பையுடன் வீசினோம். மழை தண்ணீரும் தேங்கியது. நமக்கு வேண்டிய கொசுக்களையும் நோய் கிருமிகளையும் நாமே உருவாக்கி கொண்டோம். இது மட்டுமா, நகரமெங்கும் குப்பையாக்கினோம். இந்த குப்பைகளில் இரண்டு வகைகள் உண்டு. ஒன்று மக்கும் குப்பை, இலை தழை பூ காய் கனி விலங்குகளின் உடல் கழிவு இவையெல்லாம் மக்கி மீண்டும் மண்ணாகி செடி கொடியாக வளர்க்கக்கூடியவை. மற்றவை மக்காதவை, பிளாஸ்டிக் கல் கண்ணாடி ரப்பர் செருப்பு போன்றவை. எவ்வளவு காலமானாலும் உருமாறாதவை. இரண்டையும் கலந்து எரித்து மக்கக்கூடிய பொருளையும் மக்காமல் செய்துவிட்டோம். 100 வருடங்களுக்கு முன்பு ராஜாக்களும் ராணிக்களும் நினைத்து கூட பார்க்காத சௌரியங்களை இன்று சாதாரண மனிதன் அனுபவிக்கிறான். ஆனால் மகிழ்ச்சியை தேடும் முயற்சியில் மனிதன் இந்த உலகத்தை தன் வசதிக்கு சுரண்டுகிறான். எந்த அளவுக்கு உலகத்தை சீரழித்து இருக்கிறான் என்றால் இந்த கிரகத்தின் இருப்பே அச்சுறுத்தலுக்கு ஆகும்படிக்கு சீரழித்திருக்கிறான். நாம் உலோகங்களையும் கரி டீசல் பெட்ரோல் போன்ற உறைபடிவ எரிபொருட்களையும் மரம் சட்டம் பலகை போன்றவற்றையும் அளவில்லாது பயன்படுத்துகின்றோம். இந்த போக்கு நீடித்தால் 2030க்கும் 2040க்கும் இடையே மனிதனுக்கு இன்னொரு கிரகம் தேவைப்படும் என்று சொல்கின்றது ஒரு ஆய்வு. மக்களுக்கு சூழல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக உலக வனவிலங்கு நிதியம் செயல்படுகிறது. பூமியால் தனது வளங்களை 30 விழுக்காடு கூட புதுப்பித்து கொள்ள முடியவில்லை என்கிறது வேர்ல்டு வைல்ட்லைஃப் ஃபண்ட் ஆய்வு. காடுகள் மீண்டும் வளர்வதற்குள் வெட்டப்படுகின்றன. டீசல் பெட்ரோல் சேமிக்கப்படும் முன்பே உறிஞ்சப்படுகின்றன. காடு உறிஞ்சும் வேகத்திற்கும்

0: கூடுதலான வேகத்தில் காற்றில் கரி உமிழப்படுகிறது என்கிறது லண்டன் நகரில் உள்ள விலங்கியல் கழகமும் கலிபோர்னியாவில் உள்ள பூமி அடிச்சுவடு நெட்வொர்க் இரண்டுடன் இணைந்த WWF வேர்ல்டு வைல்டு லைஃப் ஃபண்ட் செய்த ஆய்வறிக்கை. மக்காத பொருள் நுகர்வை குறைப்போம், மக்கும் பொருளை மறுசுழற்சியில் சேர்ப்போம், பூமியை பச்சை குடையால் காப்போம். நன்றி.
1: நாம் இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக உயிரி தொழில்நுட்பவியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள்.
2: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.

0: நேரம் காலை 7 மணி, நாம் இணையமின் நிகழ்ச்சி. வணக்கம் பரணி. அன்பு நேர்கள் அனைவருக்கும் அன்பான உற்சாகமான இனிய காலை வணக்கங்களோட நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் யோ. நேரில் 8 மணி வரைக்கும் அட்டகாசமான பாடல்களோட அற்புதமான பல தகவல்களை அளித்தரும் இந்த நிகழ்ச்சியில் தான் நாம் இணையிறோம். உங்கள் வாழ்க்கை பாதையில் உங்கள் வெற்றிக்கான பயணத்தை நிறுத்தாமல் முன்னேறி போய்கிட்டே இருங்க. இது உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு கை கொடுக்கும் புதியதோர் நிகழ்ச்சி தொழில் தொடங்குவோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட பல தகவல்களை கற்றுக் கொடுக்கறதுக்காக இணையிறாங்க தொழில் பயிற்றுனர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். வணக்கம் சார்.
1: அன்புக்குரிய தொழில் முனைவோரே, நாம் தினந்தோறும் தொழில் முனைவோருக்கு வழங்கப்படும் பல்வேறு வகையான கடன் திட்டங்கள், தொழில் முனைவோருக்கு கடனுதவி வழங்குவதற்காகவே இருக்கின்ற பல நிதி நிறுவனங்கள், வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், இவை பற்றியெல்லாம் தினந்தோறும் நாம் விவாதித்து வருகிறோம். இன்று BOB ஆக்ரோ ஃபுட், அதாவது இத்திட்டத்தினுடைய முழு தமிழாக்கம் BOB, அதாவது பேங்க் ஆஃப் பரோடா, உணவு மற்றும் வேளாண்சார் பதப்படுத்தும் தொழில்களுக்கான கடன். இந்த திட்டத்தை BOB சிறப்பாக நடைமுறைப்படுத்தி வருகிறது. இந்தியாவின் மிகப்பெரிய அரசுடைமையாக்கப்பட்ட வங்கி பேங்க் ஆஃப் பரோடா ₹100 கோடி வரை இயந்திரங்கள் வாங்க, கட்டிடம் கட்ட, நடைமுறை மூலதனத்திற்கு விரிவாக்கம் செய்வதற்கு, ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி என்று சொல்வார்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், தனி நபர்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள், இப்படி அனைவருக்கும் இந்த கடனுதவி வழங்கப்படுகிறது. பல்வேறு வகையான தானியங்கள் சார்ந்த தொழில்கள், பால், பழம், காய்கறி, கடல் உணவுகள், மசாலா பொடிகள், மதிப்பு கூட்டப்பட்ட பல்வேறு வகையான பொருட்கள். இப்போது ஒருவர் பல்வேறு வகையான பழங்களை தன்னுடைய தோட்டத்திலே விளைவிக்கிறார், அப்படியே விற்றால் குறைந்த லாபம், அதே நேரத்தில் அதை இயந்திரத்தின் மூலமாக, ஒரு திராட்சை பழம் என்று எடுத்துக்கொண்டால், அதை புளிந்தெடுத்து பதப்படுத்தி திராட்சை ஜூஸ் என்று 1 லிட்டர் பாட்டிலில் போட்டு விற்கிறார்கள். அப்படி விற்கும்போது லாபம். பப்பாளி காய் கிலோ 10 ரூபாய்க்கு கூட கிடைக்கிறது, ஆந்திராவிலிருந்து வருகிறது. நீங்கள் அப்படியே பழுக்க வைத்து விற்றால் 15 ரூபாய் 20 ரூபாய்க்கு விற்க முடியும். ஆனால் அந்த காயை இயந்திரத்தின் மூலம் ஒரே மாதிரியாக சிறு சிறு துண்டுகளாக வெட்டி வேக வைத்து கலர் போட்டு உப்பு அல்லது இனிப்பு சேர்த்து அதை எடுத்தீர்களானால் அதற்கு பெயர் டூட்டி ஃப்ரூட்டி என்ற பெயர். நீங்கள் பார்ப்பீர்கள், கேக்குகளிலும் ஐஸ்கிரீம்களிலும் பல்வேறு உணவுப் பொருட்களிலும் பயன்படுத்தப்படுகிற அந்த டூட்டி ஃப்ரூட்டி சாதாரண பப்பாளி காயிலிருந்து நம் தமிழ்நாடு முழுவதும், ஆந்திரா முழுவதும் தயாரித்து இந்தியா முழுவதும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய நல்ல லாபம் தரக்கூடிய தொழிலாகும். இப்படி அந்த பப்பாளியை பப்பாளி காயாக அல்லது பழமாக விற்காமல் நீங்கள் மதிப்பு கூட்டி பல்வேறு பொருட்களை தயாரித்து விற்றால் மிக லாபம். அப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் நம்முடைய பேங்க் ஆஃப் பரோடா BOB ஆக்ரோ ஃபுட்

0: எனும் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த தனிநபராக இருந்தாலும் சரி, உலக உற்பத்தியாளர் மன்றமாக இருந்தாலும் சரி, அவர்கள் 10%, அதாவது 1 கோடி கடன் பெற வேண்டும் என்றால் 10% மூலதனத்தை கொண்டு வந்தால் போதும், மீதி 90% கடனாக வழங்குகிறார்கள். குறைந்த வட்டியில் இந்த கடனுதவி வழங்கப்படுகிறது. இதை பற்றி முழுமையாக தெரிய 1800 570 0050 5800 5700 5000 என்ற இலவச எண்ணிலோ அல்லது 7966296009 என்ற
1: நன்றி சார், சிறப்பான தகவலை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேர்களே, தொழில் சார்ந்த உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சோ அப்படின்னா நம்மளுடைய தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொலைபேசி மூலமாக கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 0462-256-1133 மற்றும் 3-2 அப்படின்ற இந்த எண்களுக்கு, அப்படி இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். 9443-3670-794 அப்படின்ற இந்த எண்ணுக்கு. உங்களுக்கு மற்ற விஷயங்கள், அதாவது வேறு தொழில் சார்ந்த படிப்புகள் படிக்கணும் அப்படின்னாலும், என்ன படிக்கலாம், இல்லை புதிய தொழில் தொடங்கணும், நம்மளுடைய தொழிலை இன்னும் அபிவிருத்தி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் நமக்கு தேவைப்படுது அப்படின்ற முழு விவரத்தையும் நீங்கள் கடிதம் மூலமாக கூட எழுதி உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தீர்த்துக்கலாம். அதுக்காக நிலைய இயக்குனர், தொழில் தொடங்குவோம் நிகழ்ச்சி பிரிவு, திருநெல்வேலி வானொலி நிலையம், திருநெல்வேலி அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு கூட நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கடிதங்கள் மூலமாக எழுதி அனுப்பலாம். நிறைய நிகழ்ச்சியில் நமக்கு சூப்பரான பாடல் அடுத்ததாக வந்துட்டு இருக்குது, கேட்டுட்டு வந்துடலாம். அநேகன் திரைப்படத்தில் இருந்து

நேர்லே 7:12 ஆகுது. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தான் நாம் இணைஞ்சிருக்கிறோம். முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவங்களை சார்ந்தோருக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டம் வர 22 அன்னைக்கு நடக்க இருக்குது. நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் 4:30 அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் வச்சு நடக்க இருக்குது. நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவங்கள சார்ந்தவங்க ஏதாவது நீண்ட நாள் கோரிக்கைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை விண்ணப்பங்களாக நீங்கள் 2 பிரதிகளில் எழுதி மாவட்ட ஆட்சியர் தலைவர் அவங்களுடைய மீட்டிங்கில் நேரில் சந்திச்சு நீங்கள் கொடுத்துக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. என்றைக்கு நடக்குதுன்னா வர 22 மாலை 4:30 அளவில் கலெக்டரேட்டில் வச்சு நடக்க இருக்குது. நேரில் கேட்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே,
2: தமிழே அமுதே. இனி எனும் தமிழிலே பெருமிதச் சுவை என்று ஒன்று உண்டு. இந்த பெருமிதம் என்பதை வீரம் என்றும் குறிப்பார்கள். நாட்டின் மீது தான் கொண்ட நாட்டத்தை பைந்தமிழ் தேர்ப்பாகன் பாரதி சொல்லுகின்ற போது, செந்தமிழ் நாடனும் போதினிலே என்ப தேன்வந்து பாயுது காதினிலே என்று பெருமிதமாக உரைப்பதை நாம் படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அப்படி தமிழையே தன்னுடைய பாடலிலே அமுதமாக காட்டுகின்ற ஆண்டாள் பெருமாட்டி இருக்கின்றாரே, அந்த ஆண்டாள் பாடிய திருப்பாவை பாடல் ஒன்று கண்ணனை காதலித்த அந்த ஆண்டாளின் பெருமிதச் சுவையை சிறப்பாக சொல்லுகின்றது. அந்த பாடல் மாறி மலை முளைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே என்று சொல்லுகின்ற அந்த பாடல் இருக்கிறதே, முதல் சிங்கம், அதுவும் குகையில் இருக்கின்ற சிங்கம், அதுவும் குகையில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற சிங்கம் எழுந்து நின்று வீரமாக புறப்பட்டு வருகின்ற காட்சியை கண்முன்னே காட்டுகின்ற அற்புதமான பெருமிதச் சுவை பொங்கும் பாடலாக இது இருக்கிறது. மாரி என்று சொல்லுகிறார். மாரி என்று சொன்னால் மழை, மாரியம்மாள், மாரியப்பன் என்றெல்லாம் பெயரிடுகிறோம். அதிலே நமக்கு தெரியாத வார்த்தை முளைஞ்சில். இந்த முளைஞ்சில் என்று சொல்லுவது குகை, அதுவும் மலை முளைஞ்சில் என்று சொல்லுகிற போது மலைக்குகை சிறப்புழகரம் அதிலே சிறக்கிறது. மன்னி கிடந்து என்று சொல்லுகிற போது இந்த இடத்திலே மன்னி என்பதற்கு அங்கே தங்கியிருந்து அந்த குகையிலே படுத்து கிடக்கின்ற அந்த சிங்கம் இருக்கிறதே, அது காலையானவுடன் சீரிய சிங்கம், அந்த சிங்கம் சிறப்பான சிங்கம் இருக்கிறதே, அது உறங்கி எழுகிறது. உறங்கி எழுந்தவுடன் கண் பார்வை அப்படியே நெரிப்பு பொறிகளாக பார்க்கிறது. அதனுடைய மயிரழகு இருக்கிறதே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அழகு. மயிலுக்கு தோகை அழகு என்று சொல்லுவார்கள், குயிலுக்கு குரல் அழகு என்று சொல்லுவார்கள், சேவலுக்கு கொண்டை அழகு, அதுபோல சிங்கத்திற்கு அந்த பிடரி மயிர் இருக்கிறதே அது வேறழகாக இருக்கும். அந்த மயிரை அப்படியும் இப்படியும் எல்லா திசைகளிலும் ஆட்டி பொங்கி எழுகிறது. அப்படிப்பட்ட அந்த காட்சியை காட்டு அப்படி நிமிர்ந்து நிற்கிறது, நெட்டுயிர்த்து நிற்கிறது. நெட்டுயிர்த்து நின்று நிமிர்ந்து முழங்கி அந்த சிங்கத்தின் அந்த கஜனை இருக்கிறதே, அதை தமிழிலே கஜனை என்ற சொல்லை முழக்கம் என்று சொல்லுவார்கள். இப்பொழுது சிங்கம் கச்சித்தது என்று சொல்வதை விட சிங்கம் முழங்கியது என்று சொல்லுகிற போது அது சிறப்பான தமிழ் வார்த்தையாக இருக்கிறது. அதை ஆண்டாள் பெருமாட்டி அவர் பயன்படுத்தி இருக்கிறார். மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு, அது பிடரிமயரை ஆட்டிக்கொண்டு நிமிர்ந்து நின்று ஒரு முழக்கமிடுகிறதே, அந்த முழக்கத்தை கேட்டு மற்ற விலங்குகளெல்லாம் ஓடிப்போகின்ற காட்சிகள் நம் கண்முன்னே தெரிகிறது. மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமாலை போலே, அப்படி அந்த சிங்கம் புறப்பட்டது போல பூவை பூவண்ணனாகிய அந்த கண்ணன் புறப்பட்டு சிம்மாசனத்திலே வந்து அமர்ந்து தங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொன்னாள். அதனால்தான் அந்த ஆண்டாள் பெருமாட்டையை சூடி கொடுத்தாள், பாவை படித்தாள், சுடராக தமிழ்வானில் என்றென்றும் சொலித்தாள். பாவை ஆண்டாள், தமிழை ஆண்டாள் என்று அவள் தமிழை ஆண்ட அந்த விதத்தை அற்புதமாக நம்முடைய கவியரசு பாடி முடித்தார். அந்த ஆண்டாள் தமிழிலே அற்புத தமிழை காணலாம், அதை அமுதமாக பருகலாம். நாளை சந்திப்போம்.
3: தமிழே அமுதே உரை கேட்டோம். வழங்கினார் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். தொடர்ந்து நாம் கேட்கலாம் அயன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேற்றிலே நாம் வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்தால் என்ன தகவல் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அப்படின்னா, கடையநல்லூர் கூட்டத்திற்கு உட்பட்ட கடையநல்லூர் உபமின் நிலையத்தில் இன்றைக்கி மாதாந்திர பராமரிப்பு பணி நடக்க இருக்குது. அதனால் காலையில் 9 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் அங்கே இருக்காது. எங்கெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடையநல்லூர், முத்துகிருஷ்ணாபுரம், பேட்டை, மாவடிக்கால், குமந்தாபுரம், கனப்பாநதி, கார்காடு, போகநல்லூர் இந்த இடங்கள்லையும், மங்களபுரம், ஊர்மேல் அழகியான், அப்புறம் இடைக்கால் இந்த பகுதிகளையும் இன்னைக்கு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுபோல் வரக்கூடிய சனிக்கிழமை சில இடங்களில் மின் விநியோகம் இருக்காது, அங்கே மாதாந்திர பராமரிப்பு பணி செய்ய இருக்கிறாங்க. எங்கெல்லாம் அப்படின்னா, கேவி நாவலடி, சங்கனான்குளம், கலக்காடு துணை மின் நிலையங்களில் பராமரிப்பு பணி நடக்கிறதுனால காலையில் 9 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. இதுபோல் கரந்தாநேரி, ரஸ்தா, மூன்றடைப்பு, பரப்பாடி, வன்னிக்கோன்னீந்தல், மானூர், மூளை கரைப்பட்டி இந்த துணை மின் நிலையங்களில் சனிக்கிழமை மாதாந்திர பராமரிப்பு பணி நடக்குது. அதனால் காலையில் 9 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் இதுபோல் இன்னும் பல தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்குது. அதுக்கு முன்னால் நம்ம பாடல் கேட்டுடலாம், டான் திரைப்படத்தில் இருந்து.

0: நீங்களே நம்முடைய வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்ததான் ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி தான் நம்ம கேட்க இருக்கிறோம். வழங்க இருக்கிறாங்க சிவகலையிலிருந்து கே கே தாமஸ் அவர்கள். பேசலாமா? வணக்கம் சார்.
1: காலை வணக்கம். வெரி குட் மார்னிங் டியர் லிசனர்ஸ். A warm welcome to all the listeners for the program

0: அடுத்ததான் ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி தான் நம்ம கேட்க இருக்கிறோம். வழங்க இருக்கிறாங்க சிவகலையிலிருந்து கே கே தாமஸ் அவர்கள். பேசலாமா? வணக்கம் சார்.
1: காலை வணக்கம். வெரி குட் மார்னிங் டியர் லிசனர்ஸ். A warm welcome to all the listeners for the program. Let's know English. ஆங்கிலம் அறிவோம், சிறப்பாக அறிந்து வருகிறோம். அது போலவே இன்றும் அறிவோம். நல்லது. அதாவது நான் முதலாவது உள்ள வார்த்தை என்ன எடுக்கலாம் என்று இருக்கிறேன் என்றால் கிளான்ஸ், GLANSE, கிளான்ஸ். கிளான்ஸ் என்றால் லேசாக நம்ம அதை பார்த்து நாமாக லேசாக பார்ப்போம் அல்லவா? குறிப்பாக அந்த மாணவர்கள் வந்து கடைசியில எக்ஸாமுக்கு முன்னால் லேசாக பார்த்து அப்புறம் வைப்பாங்க. அதுக்கு ஒரு வரி சொல்லலாம் நினைக்கிறேன். அதாவது ராஜா கிளான்சஸ் அட் லெசன்ஸ் பிஃபோர் த எக்ஸாம். அதாவது பரீட்சைக்கு முன்னால கடைசியா, அதான் நாமாக லேசாக பார்க்கறதுக்கு பேரு கிளான்ஸ். அதே மாதிரி அடுத்த அப்ல கிளிம்ஸ்னு இன்னொரு வார்த்தை இருக்கு, அதே கிளைம்ஸ்னு சொல்லலாம். உரிமை கோர்தலுக்கு இருக்கு, ஆனா லேசாக கண்ணுல பட்டுட்டு போகும் பாத்தீங்களா, அதுக்கும் கிளிம்ஸ்ங்கிற மாதிரி தான், அதே வார்த்தை தான், GLIMPSE. அதாவது பாருங்க, அது அது ரவி கிளைம்ஸ் அப் மூவிங் கார். அதாவது கார் போன மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுக்கு தான் அந்த கிளிம்ஸ், கிளான்ஸ், கிளிம்ஸ். அடுத்தபடியாக பாருங்க, நேரோ என்று ஒரு வார்த்தை எடுத்திருக்கிறேன். நேரோ நேரோ என்றால் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது தான், தெரு நேரோ, ரொம்ப குறுகலானது, நேரோ ஸ்ட்ரீட். அப்புறம் இன்னொன்று நேரோ மைண்டர், அவங்க வந்து ரொம்ப குறுகலான மனசுள்ளவங்க, பரந்த மனப்பான்மை கிடையாது. அதுக்குனால அடுத்தாப்புல பிராடு, BROAD, பிராடுன்னா பரந்த, அதாவது ரொம்ப பெரிய அகலமான ஒரு தெருவுக்கும் பிராட் ஸ்ட்ரீட், பிராட் ரோடு அப்படிம்பாங்க. அடுத்து அதே இது பிராட் மைண்டடுங்கிறதுக்கும் பிராட் மைண்டட், BROAD, பிராட், பரந்த மனப்பான்மை உள்ளவர்கள், கிளான்ஸ், கிளிம்ஸ். அடுத்தபடியாக நேரோ, பிராடு. நான் அடுத்த இன்று என்ன வைத்திருக்கிறேன் என்றால், இந்த ஒரு சென்டென்ஸை எக்ஸ்பெண்ட் பண்ணுறது, ஒரு வாக்கியம் இருக்குன்னு வைங்களேன், அதை நாமாக, அதாவது நம்ம வானொலியில சொந்தமாக நாமாக ஒரு சின்ன ரெண்டு மூணு வரிகள் நம்ம வானொலியில் இந்த ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியை கேட்டோம், நமக்காக சொந்தமாலாம் வரி உருவாக்க தெரியுது ஓரளவு பரவாயில்ல. அதாவது ஓரிரு வரி கிடைச்சாலுமே அது ஒரு வெற்றி தான். பாருங்களேன், முதல் வரி என்ன சொல்றேன்னா, ஐ ரீடு, நான் வாசிக்கிறேன். நாலு கேள்வி கேட்டால் நாலு அஞ்சு வரி வந்துடும், அல்லது அதே வரி நீளமாயிரும். ஐ ரீடு, நான் வாசிக்கிறேன். என்னன்னு முதல் கேள்வி, வாட், என்ன என்ன வாசிக்கிறேன், ஐ ரீட் ஏ புக். சரி, ஐ ரீட் ஏ புக்குன்னு ஒரு பெருசாயிட்டா, சரி. எப்போ, ஐ ரீட் ஏ புக் இந்த மார்னிங், அது புக்கில் காலையில் வாசிக்கிறேன், ஐ ரீட் எ புக் இந்த மார்னிங். அடுத்த கேள்வி, எங்கே, வேர் பார்த்தீங்களா, ஐ ரீட் எ புக் இந்த மார்னிங் அட் த லைப்ரரி. ரொம்ப பெருசாகிட்டு, நீளமாயிடுச்சு. சரி, இன்னொரு கேள்வியும் கேட்டுருவோமே, ஏன், வை, ஐ ரீட் எ புக் இந்த மார்னிங் அட் த லைப்ரரி டு இம்ப்ரூவ் மை நாலேஜ், என்னுடைய அறிவை விருத்தி செய்ய. பார்த்தீங்களா, அதான் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ், நீளமாக அக்கறிக்கலாம் ஒரு வரியவே, அதாவது சின்ன அது நீளமாகவும் அக்கலாம். இது என்ன கருத்து, தனித்தனியாக எழுதும் போது கூட ஒன்றும் வரும். அதே மாதிரி இன்னொரு சிற்று நிறுவனம் போடலான்னு நினைக்கிறேன், சேகர் பிளேடு, சேகர் விளையாடுனா. முதல் கேள்வி, என்ன விளையாடுனா, சேகர் பிளேடு கிரிக்கெட். சரி, வந்துட்டா, ஆ, சேகர் பிளேடு கிரிக்கெட். ஆ, எப்போ, சேகர் பிளேடு கிரிக்கெட் இந்த ஈவினிங், மாலையில், சேகர் பிளேயர் கிரிக்கெட் இந்த ஈவினிங். எங்க, வேர், அதாவது சேகர் பிளேயர் கிரிக்கெட் இந்த ஈவினிங் அட் விஓசி கிரவுண்ட், வாவுசி மைதானத்தில் விளையாடுனா. பார்த்தீங்களா, நீளம் வந்துட்டு, சேகர் பிளேயர் கிரிக்கெட் இந்த ஈவினிங் அட் விஓசி கிரவுண்ட். ஏன், ஏன் ஒரு கேள்வி கேட்டுக்க போகுது, என்ன வருது பாருங்க, கடைசியில் வந்து டு கீப் ஹிஸ் ஹெல்த் வெல், அவனுடைய உடல் நலத்தை நன்றாக வைப்பதற்கு. நல்ல பெரிய வரி ஆயிட்டு, சேகர் பிளேடுங்கிற மட்டும்தான் நான் சொன்னேன், சேகர் பிளேடு கிரிக்கெட் இந்த ஈவினிங் அட் விஓசி கிரவுண்ட் டு கீப் ஹிஸ் ஹெல்த் வெல். இப்படி வரிகளை நாமாக சொந்தமாகவே வரிகளை நீள நீளமாகவோ அல்லது தனித்தனியாகவோ இதை எழுதினாலும் எழுதலாம். சரி, அடுத்தபடியாக நான் இரண்டு ப்ராவுட் சொல்லலாம் இருக்கிறேன். பெட்டர் லேட் தேன் நெவர், better late than never.

0: வருகை தராமலேயே இருப்பதை விட பிந்தி வருகை தருவது நல்லது, சிறந்தது. வருகை தராம போகாமலே இருக்கிறத விட கொஞ்சம் பிந்தி போகலாம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் இது வச்சிருக்காங்க அந்த காலத்தில் உள்ள பிராவர்பு. வருகை தராமலே இருப்பதை விட பிந்தி வருகை தருவது சிறந்தது. பேட் ஆஃப் எ ஃபீதர் ஃப்ளாக் டுகெதர், பேட் ஆஃப் எ ஃபீதர் ஃப்ளாக் டுகெதர். இனம் இனத்தோடு சேரும், காகமெல்லாம் காகத்தோடும் கிளியெல்லாம் கிளிகளோடும் சேரும் அல்லவா, அது மாதிரி இனம் இனத்தோடு சேரும். ஆங்கிலம் அறிவோம், அகிலத்தை வெல்வோம், மீண்டும் அடுத்த நாள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார். சிறப்பான முறையில் எளிமையாக நம்ம எப்படி ஒரு வாக்கியம் அமைக்கலாம் அப்படின்றத ஆங்கிலத்தில் எங்களுக்காக கற்றுக் கொடுத்து இருக்கிறீங்க, ரொம்ப நன்றி சார். அடுத்ததான் நம்ம கேட்கலாம் நிகழ்ச்சியில் பாடல் குஷி திரைப்படத்திலிருந்து. இருந்து

0: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக சைபால்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நம்ம அடுத்ததாக திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தையில் காய்கறிகள் மற்றும் பழங்களுடைய விலைப்பட்டியல் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 25 ரூபாய், கத்தரிக்காய் 50 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், புடலங்காய் 18 ரூபாய், சுரைக்காய் 15 ரூபாய், பூசணிக்காய் 12 ரூபாய், தடியங்காய் 22 ரூபாய், கொத்தவரை 30 ரூபாய், பாகற்காய் 60 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், முருங்கைக்காய் 42 ரூபாய், பெரிய வெங்காயம் 38 ரூபாய், சின்ன வெங்காயம் 65 ரூபாய், தேங்காய் 52 ரூபாய், இஞ்சி 200 ரூபாய், முள்ளங்கி 40 ரூபாய், கேரட் 66 ரூபாய், சௌச்சோ 36 ரூபாய், முட்டைக்கோஸ் 40 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், பூண்டு ரகங்கள் வாரியம் 240 ரூபாயிலிருந்து 280 ரூபாய் வரைக்கும் இருக்கிறாங்க. பழங்களுடைய விலைப்பட்டியல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எலுமிச்சை 50 ரூபாய், ஆப்பிள் 220 ரூபாய், அன்னாசி 70 ரூபாய், மாதுளை 200 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், வாழைப்பழங்களில் செவ்வாழை 100 ரூபாய், ஏலக்கி 90 ரூபாய், மட்டி 80 ரூபாய், நீந்திரன் 50 ரூபாய், கற்பூரவல்லி கோழிக்கோடு நாடு கிலோ 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நெல்லின் தகவல்களை பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தை நிர்வாக அலுவலரிடமிருந்து பெறப்பட்டது. 7:46 நாம கேட்கலாம் பாடல் மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து.

0: 80 வருடங்களாக சைபால்
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: போதை பொருட்களை பயன்படுத்துகிறவங்க பற்றியும் விற்பனை செய்வோர் பற்றியும் ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படின்ற செயலி ஆப் மூலமாக நீங்கள் தகவல் தெரிவிக்கலாம். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் எண்ணான 9498110058811 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் தெரியப்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா கட்டணம் இல்லாத தொலைபேசி எண்ணான 10581 அப்படின்ற இந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி கூட சொல்லலாம். ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படின்ற ஆப்லையும் நீங்கள் தெரியப்படுத்தலாம். அடுத்ததாக மீனவர் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் வரக்கூடிய 31 அன்னைக்கு நடக்க இருக்குது. ராதாபுரத்தில் இருக்கக்கூடிய மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் வச்சு நடக்கிற இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. வர 31 காலை 11 அளவில் மீனவர் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடக்க இருக்கு. நிலை இன்னும் சில தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்குது. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம பாடல் கேட்டுடலாம். டிராகன் திரைப்படத்திலிருந்து

நேர்களே, நம்ம வணக்கம் பரணி நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான தகவல்களை நாம் தெரிஞ்சுக்கலாம். நேர்களே, இன்றைக்கி வந்து விவசாயிகள் குறைத்தீர்க்கும் நாள் கூட்டம் திருநெல்வேலி கலெக்டரேட்டில் வச்சு நடக்க இருக்குது. காலை 10 மணி அளவில் முத்து அரங்கத்தில் வச்சு நடக்க இருக்குது. அதனால் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவங்க, உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக இந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்துக்கலாம். வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் திருநெல்வேலி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நிலை வழிகாட்டும் மையத்தால் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளைக்கு நடக்க இருக்குது. இதே போல் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் நாளைக்கு சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடக்க இருக்குது. நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அலுவலகத்துக்கு நீங்கள் நேரில் போய் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். காலையில் 10 மணி அளவில் நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வேலைவாய்ப்பு சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா நெல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்ற டெலகிராம் சேனலில் நீங்கள் இணைஞ்சிக்கலாம். இதே இது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா தூத்துக்குடி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்ற டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அப்பப்போ உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் கிடைக்கும். நீங்களும் ஈஸியாக வேலை பெறதுக்கு உதவியாகவும் இருக்கும். நேர்லை வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்களுடன் இணைந்து பல தகவல்களை பகிர்ந்தேன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை தொடர்ந்து நாம் கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி சுருக்கம். அதைத் தொடர்ந்து வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் நாம் கேட்கலாம் அமரன் 2 திரைப்படத்திலிருந்து.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் சுமார் 25 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்த்து நாட்டின் உர பாதுகாப்பை வலுப்படுத்தும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட 608 பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வழங்கினார். உரத்தநாடு மற்றும் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாணவியர் விடுதி கட்டிடங்களை அமைச்சர் திருமதி கமலி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி, தருமபுரி, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அரசு சேவைகள், நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைவது குறித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் இராணுவம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PB சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் 8:03, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிஃபம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. தினமும் காலையில் 8:03 என்ன கேட்குறோம் அப்படின்னா, சட்டம் சார்ந்த பயனுள்ள தகவல்கள் கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கும் பயிரிடம் குத்தகைதாரர் பற்றிய சட்ட சங்கதிகளோட தொடர்ச்சி கேட்க இருக்கிறோம். நமக்காக வழங்குகிறாங்க திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இந்த குத்தகை அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். குத்தகை அப்படிங்கிறது விவசாய நிலம் குத்தகை, கட்டு குத்தகைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விவசாய நிலத்தை வாங்கி அதில் சில விவசாயிகள் பயிரிடுவார்கள். இதெல்லாம் வந்து கட்டு குத்தகைக்கு எடுக்கிற ஒரு குத்தகைதாரர் குறித்த சில விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியாக குத்தகைதாரர்கள் குறித்த கிராம நிர்வாக அலுவலர் அவர்களுடைய கடமைகளை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். கிராம நிர்வாக அதிகாரி வந்து இந்த குத்தகையில் வந்து சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறதுக்கு, அந்த மாதிரியான சில செயல்பாடுகளை செய்வதற்கு அதிகாரம் படைத்தவர். அப்படி பார்க்கும்பொழுது கிராமத்தில் உள்ள பதிவு பெற்ற குத்தகைதாரர்கள், அதாவது

பதிவுபெற்ற குத்தகைதாரர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த வட்டாட்சியரிடமிருந்து அந்த குத்தகையை பதிவு செய்ய வேண்டும். அந்த கிராமத்தில் உள்ள பதிவு பெற்ற குத்தகைதாரர் மற்றும் பதிவு பெறாத குத்தகைதாரர்கள் அவர்களுடைய முழு விவரத்தையும் விஓவா வந்து அறிஞ்சி வச்சிருக்க வேண்டும். யார் பதிவு பெற்ற குத்தகைதாரர், பதிவு பெறாத குத்தகைதாரர், எல்லாருடைய விவரத்தையும் அவர் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதே மாதிரி குத்தகைதாரர்களை அடையாளம் காட்டும் பணி கிராம நிர்வாக அதிகாரியை சார்ந்ததாகும். உண்மையான குத்தகைதாரர்கள் அவர்களுடைய பெயர்கள் பதிவு செய்யப்படாமல் இருந்தால் அவர்கள் பற்றிய விவரங்களை கிராம நிர்வாக அலுவலர் வட்டாட்சியருக்கு அனுப்ப வேண்டும். இந்த பணியை ஒரு கிராம நிர்வாக அதிகாரி செய்யணும். அதே மாதிரி இந்த சட்டத்துடைய சில சிறப்பியல்புகளை பற்றி நம்ம பார்க்கலாம். நில உரிமையாளர் அல்லது குத்தகைதாரர் ஆகியோர்களின் குத்தக விரோத போக்கு குறித்து பதிவுறு அலுவலர் தாமாகவே நடவடிக்கை எடுக்க அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. இதை போய் இவர் புகார் கொடுத்த பிறகுதான் அந்த தாவா அந்த பிரச்சனையை வந்து விசாரிக்கணும்னு அவசியம் இல்லை. நில உரிமையாளர் அல்லது குத்தகைதாரர் இவர்களுக்கு இடையே இந்த குத்தகை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அந்த பதிவுறு அலுவலர் வந்து தாமாகவே நடவடிக்கை எடுக்க அவருக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது சட்டத்தின் கீழே. பதிவுறு அலுவலர் எதேச்சி அறிகாத போக்கத்தில் செயல்படக்கூடாது என்பதற்காக அவருக்கான ஆலோசனை குழு ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அவர் சுதந்திரம், அதாவது தன்னைத்தான் தனக்கு வேண்டியவர் வேண்டாதவருங்கிற முறையில் வந்து எந்த நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஆலோசனை குழு அவருக்கு இருக்கு. அப்போ எதேச்சி அதிகார போக்கில் செயல்பட முடியாது பதிவுறு அலுவலரால். அதே மாதிரி ஆலோசனை குழுவின் பரிந்துரைகளை பதிவுறு அலுவலர் பரிசீலனை செய்ய கடமைப்பட்டவர். ஆலோசனை குழு வந்து ஒரு பரிந்துரைகளை சொல்லும் பொழுது, இந்த குத்தகை சம்பந்தமாக சொல்லும் பொழுது அதை கட்டாயம் அந்த அலுவலர் வந்து பரிசீலனை செய்ய வேணும். அதே மாதிரி விதிகளை மீறி செயல்படுபவர்கள் மீது அபராதம் விதிக்க வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது இந்த சட்டத்தின் மூலமாக. ஆகவே இந்த சட்டத்தின்படி பராமரிக்கப்படும் பதிவு புத்தகத்தில் குத்தகைக்கு கொடுக்கப்பட்டுள்ள கிராமத்தின் பெயர், நிலத்தின் சர்வே எண், விஸ்தீரணம், நில உரிமையாளரின் பெயர், நிலத்தில் பயிரிடும் குடியானவரின் பெயர் மற்றும் முகவரி, பயிரிடும் பயிரின் வகைப்பாடு போன்றவைகளை பதிவு செய்யப்பட்டிருக்கும். இவ்வளவு விவரமும் அதில் இருக்கணும். 1961 தமிழ்நாடு பொது அறக்கட்டளை, அதாவது பப்ளிக் ட்ரஸ்ட், மேலாண்மை நிலங்களின் நிர்வாகம் மற்றும் ஒழுங்குபடுத்துதல் சட்டத்தின்படி பொது அறக்கட்டளை 20 ஏக்கர் நிலத்தை மட்டுமே தனது சொந்த பயன்பாட்டுக்கு வைத்துக்கொண்டு மற்ற நிலங்களை கட்டாயம் குத்தகைக்கு கொடுக்க வேண்டும், அதாவது விவசாய நிலங்களை. இதன் அடிப்படையில் தான் கோயில் சொத்துக்கள், இந்து மடங்களின் சொத்துக்கள் பொதுமக்களுக்கு நீண்டகால குத்தகைக்கு வழங்கப்படுகிறது. தனிப்பட்ட நபர்களிடமிருந்து அரசு நிலங்களை பெற்று நிலமில்லா ஏழைகளுக்கு பூமிதான இயக்கம் என்ற திட்டத்தின் கீழ் அரசு நிலங்களை வழங்கி வருகிறது. இத்திட்டம் சிறு ஆச்சாரியா வினோபா பாவே என்பவரால் துவங்கப்பட்டது. சிறு ஆச்சாரியா வினோபா பாவே அவர்கள் 13/3/1956 மற்றும் 18/4/1957 ஆகிய தேதிகளில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் யாத்திரை செய்தபோது பெரு நிலக்கிழார்கள், நிலப்பிரபுக்கள் மற்றும் வசதி படைத்த பொதுமக்களிடமிருந்து பூமிதான இயக்கத்தின் பேரில் நன்கொடையாக நிலங்களை பெற்று அதனை நிலமற்ற ஏழைகளுக்கு தானமாக வழங்க வழி செய்தார். இதனை அரசு வரைமுறைப்படுத்த தமிழ்நாடு பூதான் யாக்னா 1958 என்ற சட்டத்தை இயற்றியது. இதனை தமிழக அரசு திட்டமாக தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தி வருகிறது. இதுவரை 28,052 ஏக்கர் நிலம் செல்வந்தர்களிடம் இருந்து தானமாக பெறப்பட்டு 20,494 ஏக்கர் நிலமற்ற ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 7,558 ஏக்கர் நிலம் வழக்குகள், பத்திரப்பதிவு மற்றும் இதர பிரச்சனைகளில் வழங்க முடியாமல் இருந்து வருகிறது. பொது அறக்கட்டளை வழங்கிய குத்தகை நிலத்திலிருந்து ஒரு குத்தகைதாரர் வெளியேற்றப்பட்ட சூழ்நிலையில் வெளியேற்றப்பட்ட குத்தகைதாரர் வெளியேற்றப்பட்ட நாளில் இருந்து 6 மாத காலத்திற்குள் அந்த குத்தகை அனுபவித்திருந்த நிலத்தை மீட்பதற்கு உரிய அலுவலரிடம் மனு செய்ய வேண்டும். காலம் கடந்த மனு ஏற்றுக்கொள்ளப்படாது. இது சம்பந்தமாக இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது, அதனை நாளையுடன் நிறைவு செய்யலாம். நன்றி, வணக்கம்.

நேரம் 8:10 ஆயிட்டுருக்கு. நேர்களை நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக பாடலும் வந்துட்டுருக்கு. பிரியமான தோழி படத்துலேருந்து பா விஜய் வரிகளுக்கு இசை ராஜ்குமார், இசையில் ஹரிஹரன், சுஜாதா பாடியிருக்காங்க.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 8:15. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. இப்போ நாம் கேட்க இருக்கிற நிகழ்ச்சி வேதமும் நாதமும். உரை வழங்குறாங்க சுந்தர பாண்டியபுரம், சி சக்திவேல் அவர்கள்.
1: இசைக்கருவியில் காற்று கருவிகளில் ஒன்றான நாகஸ்வரத்தை இரண்டு விதமான வழிமுறைகளில் கையாண்டு வருகின்றனர். கச்சேரி வாசிக்கின்ற நாதஸ்வர கலைஞர்கள் ஒரு வகை, நையாண்டி மேளம் வாசிக்கின்ற நாதஸ்வர கலைஞர்கள் ஒரு வகை என்று இரண்டு வகைப்படுத்துகின்றனர். கச்சேரி மேளம் வாசிக்கின்ற நாதஸ்வர இசைக்கலைஞர்கள் திருக்கோயில்களில் உற்சவ சம்பிரதாயங்களில் அந்தந்த இறைவன் மீது இயற்றப்பட்ட கீர்த்தனைகளை வாசிப்பார்கள். அதாவது சுவாமி மேலும் அம்பாள் மேலும் இயற்றப்பட்ட கீர்த்தனைகளை வாசிப்பார்கள். உதாரணத்திற்கு சிவ ஆலயங்கள் என்றால் சிவன் மீது இயற்றப்பட்ட கீர்த்தனைகளையும் அம்பாள் மீது இயற்றப்பட்ட கீர்த்தனைகளையும் கச்சேரி மேளம் வாசிக்கின்றவர்கள் வாசிப்பார்கள். உற்சவ சம்பிரதாய ஆலயங்களில் அந்தந்த காலங்களில் நடத்தப்படும் பூஜைகளுக்கு தகுந்தாற்போல் ராகங்களை தேர்வு செய்து வாசிப்பார்கள். மாலை வேளையில் நடக்கின்ற சாயரக்ஷையில், அதாவது 5 மணியிலிருந்து 6 மணிக்குள் நடக்கின்ற இந்த பூஜையில் பூர்வீக கல்யாணி ராகத்தை வாசிக்க வேண்டும்.

என்று இசைப்பார்கள். இதனைத் தொடர்ந்து பூஜையின் நிறைவாக கற்பூர ஆராதனை நடைபெறும் பொழுது திருப்புகழை இசைப்பார்கள். மேலும் நடராஜருக்கு சிறப்பு தீபாராதனை நடக்கும் பொழுது தாண்டவம் என்கின்ற ஒரு உருப்படியை வாசிக்க வேண்டும். இந்த தாண்டவம் ஆனந்த பைரவி ராகத்தில் சாப்பு தாளத்தில் வாசிக்க வேண்டும். இந்த முறையில் கச்சேரி வாசிக்கின்ற நாதஸ்வர இசைக்கலைஞர்கள் உருப்படிகளை இறைவனுக்கு இசைத்து வருகின்றனர். கச்சேரி மேளம் வாசிக்கின்ற குழுவில் இரண்டு தவில், இரண்டு நாதஸ்வரம், ஒரு தாளம், ஒரு சுருதி, மொத்தம் 6 நபர்கள் கச்சேரி மேளம் வாசிக்கும் இடத்தில் குழுவாக அமைந்திருப்பார்கள். நையாண்டி மேளம் இசைப்பவர்கள் கோயில் குடைவிழா, கரகாட்டம், கும்மி, காவடி போன்ற இசை விழாக்களில் நையாண்டி மேளத்தை வாசித்து வருகின்றனர். கோயில் குடை விழாக்களில் அந்தந்த தேவதைகளுக்கு உரிய இசை வடிவங்களை நையாண்டி மேளத்தில் வாசித்து வழி வழியாக கையாண்டு வருகின்றனர். உதாரணத்திற்கு காவடி எடுத்து செல்லும் பொழுது சரி

கரி கமகரி சசா என்று இசைத்து வருவார்கள். இந்த வகையில் சித்தர் பாடல் ஒன்றான நந்தவனத்தில் ஓராண்டி அதை நாளாறு மதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி.

சரிக என்று மெட்டமைத்து இசைத்திருப்பார்கள். இந்த பாடலில் வருகின்ற கருத்துக்களை நாம் சிந்தனை செய்யும் பொழுது மனிதர்களாகிய நாம் அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து சிந்திப்போம்.

0: நேர்களே, வேதமும் நாதமும் உரை வழங்கினாங்க சுந்தர பாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரமட்ட மணி 21 நிமிடம் இணைந்திருக்கிறீர்கள். இது எஃப்எம் ரெயின்போ 102.6. குட் மார்னிங் நேயர்களே, இன்றைக்கு ஒரு புதிய நாள், ஒரு புதிய வாய்ப்பு உங்களுக்காக கிடைச்சிருக்கு. நேற்றுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரி, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது மைஸ்ட்ரி. ஆனால் இன்றைக்கு உங்கள் கையில் ஃப்ரெஷ்ஷான ஒரு நாள் கிஃப்டாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு பாருங்கள். அதனால் இன்றைக்கு ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த டேயை உங்களோட பெஸ்ட்டை எங்கெல்லாம் நீங்கள் கொடுக்க முடியுமோ, நல்ல பாசிட்டிவ் தாட்ஸோட இந்த டேயை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுவும் ஸ்மைலோட, நிறைய பேரை பார்த்து கொஞ்சமாக சிரிங்கங்க. ஏன்னா நம்மளுமே புன்னகை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மற்றவங்க கிட்டேருந்து எதிர்பார்க்குறோம். காலைல ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆஃபீஸ் போனோம் அப்படின்னா இவங்க நம்மளை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் கொடுத்தாங்கன்னா அந்த டேவே பார்த்தீங்கன்னா நல்ல எனர்ஜெட்டிக்காக பாசிட்டிவாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சின்ன விஷயத்தை இன்றைக்கி ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டே சூப்பராக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு. மின்சார கனவு திரைப்படத்துலேருந்து வைரமுத்து வரிகளுக்கு ஏஆர் ரஹ்மான் இசையில் சுஜாதா மலேசியா வாஸ்தேவன் பாடியிருக்காங்க.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
2: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
3: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
1: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
1: இது 102.6.

நேரம் 8:28 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. காலையிலே நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தாங்க அன்றைக்கி நாளுமே நம்மளுக்கு இருக்கும். நிறைய பாசிட்டிவ் தாட்ஸோட பாசிட்டிவ் வார்த்தைகளோட அந்த டேயை வந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்களேன். காலையில் எழுந்ததும் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங் முதல்ல சிரித்த முகத்தோடு சொல்லுங்கள். அதுவே நம்மளை வந்து நேர்மறையான ஒரு எண்ணங்களுக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்மளை வந்து நாம் ஃபஸ்ட்டு நம்பணுங்க. நம்மளை வந்து மற்றவங்க நம்புறது அப்படின்லாம் நம்மளை வந்து எதுக்காகவுமே

வெயிட் பண்ணவே வேண்டாம், நம்மளை நம்பணும். நம்மளுக்கு உள்ளாலே இருக்கக்கூடிய ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து எப்போவுமே ரொம்ப பெருசாக இருக்கணும். என்னால் முடியும், இதை என்னால் பண்ண முடியுங்க, இதை கண்டிப்பாக நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த விஷயத்தையும் நம்மளால் இந்த டேஸில் பண்ண முடியும். ஒரு ஒரு நாளும் நம்மளுக்காக தரப்பட்டிருக்க வாய்ப்பு, அதனால் பெஸ்ட்டாக சூப்பராக இந்த டேயை கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து பா விஜய் வரிகளுக்கு வித்யாசாகர் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் வைசாலி பாடியிருக்காங்க.

கேட்டுட்ருக்கீங்க, இது எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரமேட்ட மணி 34 நிமிடம் ஆயிட்டுருக்கு. இப்போ உங்களை சிரிப்போடு சிந்திக்கவும் வைக்கிற இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக. இன்றைய குறுஞ்செய்தி.

0: மந்திரியாரே, ஏதோ ஆலயமணி பலமாக அடிக்கிறது.
1: மன்னா, மறந்து விட்டீர்களா? அது ஆலயமணி அல்ல. புகார் அளிக்க வரும்போது மக்கள் மணி அடித்து புகார் தெரிவிக்க அரண்மனை வாசலில் ஒரு புகார் மணி கட்ட கூறியிருந்தீர்களே, அந்த மணியின் ஓசைதான் இப்போது கேட்கிறது.

0: மந்திரியாரி, ஏதோ ஆலயமணி பலமாக அடிக்கிறது.
1: மன்னா, மறந்து விட்டீர்களா? அது ஆலயமணி அல்ல. புகார் அளிக்க வரும்போது மக்கள் மணி அடித்து புகார் தெரிவிக்க அரண்மனை வாசலில் ஒரு புகார் மணி கட்ட கூறியிருந்தீர்களே, அந்த மணியின் ஓசைதான் இப்போது கேட்கிறது.
0: அப்படியா? முதன் முதலாக வந்திருக்கும் புகார். யார் வந்திருக்கிறார்கள், என்ன புகாரோடு வந்திருக்கிறார்கள் என்று சென்று பார்க்க வருவோம். வாரும்.

0: பசுமாடு வந்திருக்கிறது.
1: மந்திரியாரே, அந்த பக்கம் இந்த பக்கம் அதன் உடமையாளர்கள் யாராவது கூட இருப்பார்கள்
0: பாருங்கள். ஆனால் இத பாருங்கள், அந்த மாட்டின் கொம்பில் ஒரு பேப்பர் செருகப்பட்டிருக்கிறது.
1: எங்கே? அதை எடுத்து படியும்.
0: அன்புள்ள மதிப்புக்குரிய எங்கள் 73 இலக்கேசி மன்னருக்கு வணக்கங்கள்.
1: மேலே படியும், மேலே படியும்.
0: மன்னா, பால் கறக்க இயலாத மற்றும் நோய்வாய்ப்பட்ட பசுமாடுகளை விற்பதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். எங்களுக்கு நாங்கள் இருக்கும் இடத்தை விட்டு போக மனமில்லாமல் மிகவும் கஷ்டத்தோடு தான் அடிமாடுகளாகவும் அடிமாட்டு சந்தைக்கும் போகிறோம். எங்களுக்கு ஏதாவது தீர்வு கண்டு எங்கள் பிரச்சனையை தீர்க்க கூடாதா?
1: வாயில்லா ஜீவன்கள், இவற்றிற்கு இப்படி ஒரு பிரச்சனை இருப்பது தெரியாமல் போய்விட்டதே. மந்திரியாரி கூறும், இதற்கு ஏதாவது தீர்வு இருக்கிறதா?
0: தீர்வை கண்டுபிடித்து அதை செயல்படுத்தி அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார் ஒரு பெண்மணி.
1: யார் அது? அவர் அப்படி என்ன செய்து விட்டார்?
0: மன்னா, திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த தேவ வந்தவாக்கம் என்னும் கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீ வித்யா என்னும் பெண்மணி பால் கறக்காத மற்றும் நோய்வாய்ப்பட்ட மாடுகளிலிருந்து கிடைக்கும் பசும் சாணம் மற்றும் கோமியத்திலிருந்து 40 வகையான பொருட்கள் இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்து மிக பெரிய லாபம் பார்த்து வருகிறாராம்.
1: ஆச்சரியமாக உள்ளதே மந்திரியாரே, இவ்வளவு பொருட்களை இந்த பசுஞ்சாணத்திலிருந்தும் கோமியத்திலிருந்தும் தயாரிக்க இயலுமா?
0: ஆம், முடியும் என்று நிரூபித்திருக்கிறாரே இந்த பெண்மணி. மன்னா, பசுஞ்சாணத்திலிருந்து பூஜை பொருட்கள், விபூதி, சாமி சிலைகள், வீட்டு உபயோகத்திற்கான தரை துடைக்கும் தூள், பாத்திரம் கழுவும் பொடி, பற்பொடி, சோப்பு போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரித்து விற்பனை செய்து வருகிறார்.
1: அடடே, பலே கில்லாடியாக இருப்பார் போல வீணாகும் பொருட்களில் இருந்து இவ்வளவு விஷயம் தயாரிக்க முடியுமா?
0: அது மட்டுமில்லை மன்னா, அடுப்பு எரிக்க விறகு பயன்படுத்துகிறோமே, அதற்கு பதிலாக அடுப்பு எரிப்பதற்காக சாணக்கட்டைகளை இவர் தயாரித்து தருகிறாராம். இதன் மூலம் நாம் விறகுக்காக மரங்கள் வெட்டுவதை தவிர்க்க முடியும். இதனால் பல மரங்கள் பாதுகாக்கப்படும்.
1: அடடே, இது சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக இருக்கிறது. மரங்கள் வெட்டப்படுவதும் தவிர்க்கப்படுகிறது. ஆஹா, அற்புதம், அருமையான யோசனை.
0: ஆம் மன்னா, பால் கறக்காத மற்றும் நோய்வாய்ப்பட்ட மாடுகளிடமிருந்து கிடைக்கும் பொருட்கள் இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உருவாக்கி இவர் விவசாயிகளுக்கும் மாடு வளர்ப்போருக்கும் ஒரு மிக சிறந்த உதாரணமாக இருக்கிறார். இவர்களை பார்த்து நோய்வாய்ப்பட்ட மாடுகளை பராமரிக்க முடியவில்லை என்று கூறுபவர்கள் நிச்சயம் இதை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும்.
1: மந்திரியாரி, இந்த வாயில்லா ஜீவன் எப்படி தனது புகாரை மணி அடித்து கூறியிருக்கிறது பார்த்தீரா? இதன் உரிமையாளரை உடனே சந்தித்து இதற்குரிய தீர்வை நான் கூற வேண்டும்.
0: மன்னா, பல நேரங்களில் தாங்கள் புத்திசாலியாக தெரிந்தாலும் சில நேரங்களில் சற்றே புத்தி குறைவானவராகத்தான் தெரிகிறீர்கள்.
1: என்ன மந்திரியாரே இப்படி கூறுகிறீர்?
0: பின்ன என்ன மன்னா, வாயில்லா ஜீவன் அதுவாக கடிதத்தை எழுதி தனது கொம்பில் வைக்குமா? அதன் உரிமையாளர் யாரோ ஒருவர் தீர்வுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் நேரடியாக வந்து புகார் கூற தைரியம் இல்லாமல் அதன் மாட்டு கொம்பில் சொருகி வைத்து விட்டு அரண்மனை புகார் மணி அடித்து விட்டு அதன் வாயில் கயிறை பிடித்து கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். இது கூட புரியாத அறிவு கொடுந்த மன்னராக இருக்கிறீரே.
1: இதை யோசிக்காமல் விட்டு விட்டேனே.
0: இதற்கு தான் தாங்கள் அடிக்கடி வெண்டைக்காய்களை நிறைய உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அடிக்கடி கூறுகிறேன். மூளையாவது வளரும்.
1: மந்திரியாரே, சமயம் பார்த்து என்னை வாருவதே உமக்கு வேலையாகிவிட்டது. உண்மை
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.

நேரம் 8:40. எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைஞ்சிருக்கிறீங்க. இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தோணிச்சு. நம்ம வந்து அடிக்கடி நம்ம காதில் கேட்ட ஒரு மோட்டிவேஷ்னல் கோட்ஸாக கூட இது எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, ப்ராக்ரஸ் இஸ் பெட்டர் தென் பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. நேற்றுக்கு விட இன்றைக்கி கொஞ்சம் நம்ம முன்னேறி இருக்கோம் அப்படின்னு நம்ம மனசு சொன்னாலே அதுவுமே உண்மையான ப்ராக்ரஸ் தான் இல்லையா. எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். இது நம்ம நல்லதுக்காகவோ இல்லை அடுத்தவங்களோட நல்லதுக்காகவோ ஏதோ ஒரு விஷயம். இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, டெய்லின் வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக தினமும் தள்ளி போயிட்டே இருக்கு. எல்லாம் பெர்ஃபெக்டாக இருந்தால் தான் ஒன்றை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னா அது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. டெய்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராக்ரஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னாலே அது ஸ்லோவாக போனால் கூட பரவாயில்லைங்க. ஆனால் ஸ்டாப் ஆகாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். இதுதான் மேட்ரு, வேறு எதுவுமே இல்லை. அதனால் இதை கொஞ்சம் காதில் போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டுருக்கு நண்பேண்டா திரைப்படத்திலிருந்து.

0: தவறாய் ஒன்றும் செய்யாதே.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

நேரம் 8:47 நிமிடம். நேர்களையே இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 249-8-6458, இணைப்பு எண் 044. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. அனிருத் ரவிச்சந்தர் இசையில் பாடல் வந்துட்டுருக்கு தங்க மகன் திரைப்படத்திலேருந்து.

0: நேரமெட்டு மணி 50 நிமிடம்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் செத்து புண்ணா சைபால்
3: சைபால்
5: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒளி களஞ்சியத்திலிருந்து.
6: ஒருத்தர் ரொம்ப அவசரமாக போயிட்டு இருந்தார். எங்கே சார் போகிறீங்கன்னு கேட்டோம். எனக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தருக்கு குழந்தை பிறந்திருக்கிறதாக செய்தி வந்திருக்கு, அதுதான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுருக்கேன், பார்த்துட்டு வரலாம்னு அப்படின்னார். அப்படின்னா கொஞ்சம் இப்படி உட்காருங்க அப்படின்னும், சில விவரம்லாம் சொல்கிறேன் கேட்டுட்டு போங்க அப்படின்னும் உட்காந்தார். அப்புறம் சொல்ல ஆரம்பித்தோம், புதுசாக பிறந்திருக்கிற ஒரு குழந்தையை பார்க்க போகிறதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லை, அதில் ரொம்பவும் கவனமாக நடந்துக்கணும். புது குழந்தைக்கு நோய் சுலபமாக தொற்றும், முக்கியமாக காற்று மூலமாக பரவுற நோய்கள் சுலபமாக வந்துடும். அதனால் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா குழந்தையை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது தான் நல்லது. பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக உள்ள ஒரு கிருமி கூட குழந்தையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான ஒரு கிருமியாக இருக்கும். சில வெளிநாடுகளில் எப்படி தெரியுமா, பிறந்த குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ரூமுக்கு போகணும்னா போகிறவங்க வந்து முகமூடி போட்டுக்கணும், காலணிகளை மாற்றிக்கணும், அவ்வளவு சுத்தமாக உள்ளே போய் பார்த்துட்டு வரணும். பொதுவாக சில ஆஸ்பத்திரிகளில் பார்த்திங்கன்னா பார்வையாளர்கள் நேரத்தில் விசிட்டிங் ஹவர்ஸ் தாயை விட்டு குழந்தைய தனியாக பிரித்து வச்சுருவாங்க. எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த நேரம் பல பேர் வருவாங்க போவாங்க, அவங்க கை கால் சுத்தமாக இருக்காது, சுத்தம் இல்லாத கைகள் மூலமாக கிருமிகள் பரவும். சுத்தம் இல்லாத கைன்னா மண்ணு தூசி படிஞ்சிருக்கிற கை மட்டும் தான் அர்த்தம் இல்லை. சாலையில் கையை வீசிக்கிட்டு நடந்து வர்றீங்க, குழந்தையை பொறுத்த வரைக்கும் அது கூட சுத்தம் இல்லாத கை தான். தாயை தவிர மற்றவங்க குழந்தைய தூக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. தாய் கூட அளவோடு கொஞ்சத்தோடு நிறுத்திக்கணும். புதுசாக ஒரு குழந்தைய பெற்றிருக்கிற பொண்ணுக்கிட்ட மற்ற தாய்மார்கள் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, குழந்தைய அப்படி வளர்க்கணும் இப்படி வளர்க்கணும் அப்படின்னு ஏதாவது அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஓவராக அறிவுரை பண்ணுறது அந்த பொண்ணை வந்து குழப்பி விட்டுரும். அதனால் அப்படிலாம் பண்ணக்கூடாது. அந்த பெண்ணே ஏதாவது கேட்டால் கூட டாக்டர் சொல்ல வேண்டிய விவரங்களையெல்லாம் நாமே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. புதுசாக பிறந்திருக்கிற குழந்தைய மட்டும்தான் இப்படி பார்க்கணும்னு இல்லை, ஒரு நோயாளி குழந்தைய பார்க்க போகிறதுனா கூட ரொம்ப எச்சரிக்கையாக தான் நடந்துக்கணும். ஒரு தின்பண்டமோ விளையாட்டு சாமானோ அந்த குழந்தைக்கு நாம் வாங்கிட்டு போகிறதா வச்சுக்குவோம், அதை நேராக கொண்டுகிட்டு போய் அந்த குழந்தைகிட்டே கொடுக்கக்கூடாது. அதோட அப்பா அம்மாக்கிட்ட ரகசியமாக கொடுக்கலாம், அவங்க முடிவு பண்ணட்டும் குழந்தைகிட்ட அதை கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறத, அவங்களுக்கு தான் தெரியும் அதோட மனசும் உடம்பும். உங்கள் அக்கறையை காட்டுறதா நினச்சிக்கிட்டு குழந்தை வாயில் எதையும் கொண்டுட்டு போய் போடாதீங்க. போகிறப்போ உங்கள் வீட்டு குழந்தையும் அழைச்சிட்டு போகாதீங்க, இது நோயை வாங்கிட்டு வந்துடும், அல்லது புதுசாக ஒரு நோயை அதுக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடும். என்ன தான் உங்களுக்கு பழக்கமான குழந்தையாக இருந்தால் கூட அதுக்கு விருப்பம் இல்லைன்னா பேசக்கூடாது. அங்கே போய் அவங்க பள்ளிக்கூடத்தை ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கக்கூடாது. நோயில் இருக்கிறப்ப ஸ்கூலை பற்றி பேச அது விரும்பாது. ஆஸ்பத்திரியை விட்டு வெளியில் புறப்படுறப்போ குழந்தைகிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதோட அப்பா அம்மாக்கிட்ட சொல்லிவிட்டு புறப்பட்டால் போதும், குழந்தை கோபிச்சிக்காது. சமூக சம்பிரதாயத்தை பற்றி அது கவலைப்படுறதில்லை. இப்படி எல்லா விவரமும் நம்ம எதிரில் உட்காந்துருந்தவங்கக்கிட்ட சொல்லி முடித்தோம். ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டார். குழந்தைங்க கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் தான் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு இல்லை, வளர்ந்த பிறகு இன்னும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு பையன் பள்ளிக்கூடத்துலேருந்து திரும்பி வீட்டுக்கு வந்தான், முகம் பூரா நகத்தால் கீறி இருந்தது. அப்பா பார்த்து பயந்துட்டார், யாருடா உன்னை இப்படி பண்ணது அப்படின்னார். என் கூட படிக்கிற இன்னொரு பையன்னா, நாளைக்கு உன் கூட பள்ளிக்கூடத்துக்கு வர்றேன், நீ எனக்கு அவனை அடையாளம் காட்ட முடியுமான்னார். அது ரொம்ப சுலபம் நான் பையன். எப்படின்னார் அப்பா, அவன் காதில் உன்னை கையோடு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், இதோ என் பையில் தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறான் அந்த பையன்.
5: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கோ சைபால்
5: அனைத்து மருந்து கடைகளிலும்

0: கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் 8:56 ஆயிட்டுருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் நிறைவான பாடலும் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. தூள் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் சுஜாதா பாடிய இந்த பாடல். பாடலை தொடர்ந்து கேட்கலாம். 9 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனை தொடர்ந்து ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பேசியிருக்கிற தலைப்பு, நேரத்தை வந்து சரியாக பயன்படுத்த நீங்கள் சொல்கிற வழிமுறைகள் என்னெல்லாம். இது பற்றி நேரலையில் உங்களோட கருத்துக்களை நீங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.

நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் சுமார் 25 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்த்து நாட்டின் உர பாதுகாப்பை வலுப்படுத்தும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் கூறியுள்ளார். இந்திய போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட 608 பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை மாநில அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் வழங்கினார். ஒரத்தநாடு மற்றும் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி நிலையங்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாணவியர் விடுதி கட்டிடங்களை அமைச்சர் திருமதி கமலி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி, தருமபுரி, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அரசு சேவைகள், நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைவது குறித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா ஜப்பானை இன்று எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் 9:03. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சிக்கு நேர்களை உங்கள் எல்லாரையும் ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறோம். ஏன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு தலைப்பில் பேச இருக்கிறோங்க. வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் சமமாக கிடைக்கிற ஒரு சொத்து அப்படின்னா நம்ம நேரம், டைமை சொல்லலாம். பணத்தை இழந்தோம் அப்படின்னா நம்ம மீண்டும் சம்பாதிச்சிடலாம், ஆனால் நேரத்தை இழந்தோம் அப்படின்னா திரும்ப பெற முடியாது இல்லையா? அதனால தான் இன்றைக்கு நம்மளோட தலைப்பு, நேரத்தை சரியாக பயன்படுத்துறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் வழிமுறைகள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுடைய அனுபவங்கள், பழக்கங்கள், டைம் மேனேஜ்மெண்ட், இது எல்லா பற்றிய டிப்ஸும் நீங்கள் வந்து நேரலையில் பகிர்ந்துக்கலாம். நீங்கள் என்னெல்லாம் தகவல்கள் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறத கேட்குறதுக்காக ரொம்ப ஆவலாக மகிழ்ச்சியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் உங்கள் லிசி ஜெகன். ரொம்ப சுருக்கமாக தெளிவாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியில் நிறைய நேயர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை சொல்லுங்கள். உடனே டயல் பண்ணுங்கள் 256-1132 மற்றும் 256-1133 நம்ம நெல்லையோட இணைப்பெண் 0462. நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் ஐயா, சொல்லுங்க.

0: மகிழ்ச்சி. மேம், நேரம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் மேம். நான் வந்து நேரத்தை வகுத்து ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லுவேன் மேம். குறிப்பிட்ட ஒரு 2 hours அப்படிங்கறது என்னுடைய செல்ஃப் க்ரூம் பண்றதுக்காக ஏதாவது புத்தகம் வாசிக்கிறது அது இது பண்ணுவேன். அப்புறமா கொஞ்ச நேரம் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கறதுக்காக செலவு அப்படிங்கறது பண்ணுவேன் மேம். அப்புறமா எனக்கு தோட்டம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அந்த தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் அப்படிங்கறது ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதே மாதிரி ஈக்குவல் இன்டர்வெல்ஸ்ல அந்த தூக்கம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம், அதுவும் பண்ணுவேன். சோ எந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவேன் மேம். ஒரு 10-15 நிமிஷம் அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத நான் அழகா டைம் டேபிள் மாதிரி போட்டு இப்படி இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஃபாலோ பண்ணதுனால எனக்கு டைம் அப்படிங்கறது கரெக்டா இருக்குன்னு சொல்லுவேன். சில காரியங்கள் நான் செய்யறதுக்கு, சில ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு அது இதெல்லாம் டைம் இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க. பட் நம்ம எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறதுலதான் இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது அந்த டைம் சார்ட் மாதிரி போட்டு வீட்டுல அது ஸ்டிக்கர் மாதிரி போட்டு பண்ணதுனால எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு மேம். நான் கரெக்டா டைம் யூஸ் பண்றேன் மேம்.
1: சூப்பருங்க சார், நன்றிங்க.
0: தேங்க்யூ.
1: முதல் நேராக பங்கேற்று என்னெல்லாம் அடுத்த நாள் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத முந்தின நாளே திட்டம் போட்டு ஷெடியூல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை கரெக்டாக அந்தந்த டைமில் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சூப்பரான ஒரு தகவல் தந்திருக்காங்க. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம். நலமா இருக்கும் சார். எங்கேருந்து
2: பேசுகிறீங்க?
1: கோட்டியப்பன் சார், சொல்லுங்கள் சார்.
2: அப்படிங்கிற ஒரு திட்டம் போட்டு அந்த நேரமானது வீணாகாது.
1: நன்றிங்கய்யா. எந்த ஒரு விஷயத்தையுமே தொடங்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா எப்போ தொடங்கணும்னு நீங்கள் மனசில் முடிவு பண்ணிட்டீங்களோ அந்த டைமில் வந்து டிலே பண்ணாமல் தொடங்கிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: சொல்லுங்க.
3: கோவில்பட்டியிலேருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
1: சங்கர் சார், சொல்லுங்க.
3: முதல்ல நம்ம கடைபிடிக்கணுமா. எதையுமே வந்து நாளைக்கு செய்வோம் நாளைக்கு வச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. ஆமா, அதை வந்து என்ன செய்யணும்னு நினைக்கமோ அந்த நிமிஷத்துல செஞ்சிடணும். ஏன்னா அதுக்கு அடுத்து அதை செய்ய முடியுமா முடியாதாங்கிறது வந்து கேள்விக்குறிதான். அதே மாதிரி எது செஞ்சாலும் சீக்கிரம் எளியரா அந்த வேலையை ஆரம்பிச்சோம்னா எளியரா முடியும். எளியரா நம்ம எடுத்து வைக்கலாம், அடுத்த நாள் எளியரா வேலை பார்க்கலாம். அதனால எதையுமே காலம் தாழ்த்தாம செய்யறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம்னா வெற்றி அடையலாங்கிறது என்னுடைய
1: கருத்து. சூப்பருங்கய்யா, நன்றி. எதையுமே செய்ய வேண்டிய நேரத்தில் கரெக்டாக செஞ்சிடணுங்க. அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி தள்ளி அந்த எந்த வேலையாக இருந்தாலும் தள்ளி போயிடும். அதனால் நேரம் அப்படிங்கிறது நம்ம கையில் கிடச்சிருக்கக்கூடிய ஒரு கரன்சி அப்படின்னு கூட சொல்லலாம். அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சூப்பரான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் இப்போது மரியான் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து நம்ம நேர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேரம் 9:15. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்கோம். நேரத்தை சரியாக பயன்படுத்த நீங்கள் சொல்கிற வழிமுறைகள் என்னெல்லாம், நேர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணுற என்னெல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றிய டிப்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தந்துட்டுருக்காங்க. இப்போவுமே டைம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பணத்தை கூட நம்ம திரும்ப சம்பாதிச்சிடலாம், ஆனால் ஒரு நிமிஷம் வந்து கடந்து போயிடுச்சு அப்படின்னா அதை எந்த விலை கொடுத்துமே வாங்கவே முடியாதுங்க. அதனால் ஒவ்வொரு நிமிஷத்தையும் அர்த்தமுள்ள வகையில் நம்ம எப்படியெல்லாம் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம். வணக்கம்,
1: ஹலோ,
0: சொல்லுங்க. இணைப்பில் வந்துட்டீங்க.
1: கும்பகோணம் கணபதி நகர், எஸ் மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன் ஐயா சொல்லுங்க.
1: நேரத்தை வந்து நம்ம மிச்சப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு இடத்துக்கு நம்ம போறோம்னு அவங்க பிளான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போட்டுருவோம். ஏன்னா யாராருக்கு என்னென்ன வேணும், எதாவது எடுத்து வைக்கணும், எதாவது இருக்குன்னு ஒன்று ஒன்று யோசிச்சு பார்த்து நம்ம வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். அது மட்டும் இல்லாம எல்லார் கையிலயுமே பணம் இருக்கணும், அதையும் எல்லாத்தையும் பாத்துக்கணும். வெளியில போனாக்க எந்தெந்த இடத்த பாக்கணும், இந்த நேரத்துல அதை பாக்கணும், இந்த நேரத்துல இந்த இடத்த பாக்கணும், இல்ல எங்க போகணும், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நம்ம தேவையானதெல்லாம் முன்னாடியே பிளான் போட்டோம்னா நேரம் நம்மளுக்கு நிறைய மிச்சப்படும். நீங்க என்ன பண்றாங்க, எல்லாரும் வந்து அந்த நேரத்துக்கு போய் எல்லாம் பேக் பண்றது, எல்லாத்தையும் இது பண்றது, அதனாலதான் எனக்கு நேரம் இல்லை, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு நேரம் இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. நல்லா செய்யணும்னாக்கா கண்டிப்பா நம்ம முன்னாடியிலேருந்து எதையுமே திட்டத்தோட நம்ம இது பண்ணோம்னா கண்டிப்பா வாழ்க்கை எப்பயுமே நல்லா இருக்கும்.
0: நன்றிங்க.
1: நன்றி
0: மனோகரன் ஐயா. என்ன சொன்னாங்கன்னா, பயணம், ஒரு இடத்துக்கு பயணப்படும் போது நேரத்தை வந்து நீங்க எப்படி மிச்சப்படுத்துறது அப்படின்னு ஒரு கருத்தை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வாங்க, வணக்கம். சொல்லுங்க, யார் இங்க பேசுறீங்க?
2: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் ஐயா. யாரு இங்க பேசுறீங்க சொல்லுங்க?
2: அரியலூர் மாவட்டம் குழந்தைநாதன்.
0: சொல்லுங்க ஐயா, நேரத்தை வந்து சரியா
2: பயன். நேரம் என்பது நம்மளதான் போயிட்டு இருக்கு. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு இருக்கணும். நமக்கு நேரம் கிடைக்கல, நேரம் கிடைக்கல சொல்ல முடியாது
0: கண்டிப்பா.
2: ஏன்னா அது அதுக்குன்னு நேரம் காலம்லாம் டைம் வச்சிருக்கிறாங்க. அதை வச்சுதான் நம்ம ஓடணும். நம்ம சேர்த்து போய் எனக்கு நேரம் பத்தல, அந்த வேலைக்கு போகல, இந்த வேலைக்கு போகல சொல்ல முடியாது.
0: அதெல்லாம் சும்மா காரணம் இல்லையா, நேரம் இல்லை அப்படிங்கிறது.
2: அது வந்து நடக்காத சொல்லுவாங்க, பொய் சொல்றது. ஐயோ நான் வரும்னு பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு, நேரம் பத்தலம்பாங்க. அதெல்லாம் போய் நான் என்ன சொல்றேன், காலையில அஞ்சோடனே நம்ம ஒரு அட்டன்மெண்ட் போட்டுக்கணும். இல்லைன்னா முதல் நாளே போட்டுக்கணும், இத்தனை மணிக்கு இங்க போனோம், அடுத்த டயத்துக்கு அங்க போனோம், அவங்களை சந்திக்கணும். அப்படி ஒரு டைம் வந்து நம்மளே போட்டுக்கணும். அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் டைம் பத்தல, டைம் பத்தலன்னு சொல்லக்கூடாது.
0: சூப்பர், நன்றிங்கய்யா.
2: நன்றி. பண்ணி
0: என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு நேரம் இல்லைங்க அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வாங்க, வணக்கம்.
3: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார் குறித்து பரமசிவானந்த.
0: நலமாக இருக்கும் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
3: நலமாக இருக்கம்மா.
0: சொல்லுங்க ஐயா.
3: அதாவதுமா, காலம் வந்து பொன்பொன்று. நீங்க சொன்ன மாதிரி அந்த நிமிஷங்கள் போயிடுதுன்னா அடுத்தால வராது. எப்போதுமே பாத்தீங்கன்னா சிலவங்க நேரம் இல்லை அப்படிம்பாங்க, அதெல்லாம் சோம்பேறித்தனம். நேரம் நிறைய இருக்கு, அந்த நேரத்தை நல்ல முறையில பயன்படுத்துறது நம்ம கையில தான் இருக்கு. அதிகாலையில எந்திரிக்க பழக்கத்தை முதல் உருவாக்கணும். காலையில நீங்க 5 மணிக்கு எந்திரிச்சு பாருங்க, எவ்வளவு வேலைகள் முடியுதுன்னு அன்னைக்கு ஒரு ஆச்சரியமாவே இருக்கும். நிறைய நேரங்கள் மிச்சம் இருக்கும் நமக்கு, அந்த அளவுக்கு அந்த வேலைகளை வந்து முடிக்கலாம். நம்ம லேட்டா எந்திரிச்சுக்கிட்டு, அதாவது அவசர அவசரமா பிறப்பிட்டுக்கிட்டு, அது வந்து மன உளைச்சலையும் கொடுக்கும், நமக்கு வந்து சோம்பேறித்தனத்தை வளர்க்கும், அந்த வேலைகளை சரியா செய்ய முடியாத ஒரு நிலைமை கூட ஏற்படும். அதே மாதிரி அந்த சீக்கிரம் எந்திரிச்சோம்னா அந்த அதே மாதிரி ஒவ்வொரு வேலைக்குமே அந்த குறித்த நேரத்தை பயன்படுத்தும். இந்த நேரத்துக்குள்ள அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டுக்கணும். அதே நேரத்துல அந்த வேலையும் நேர்த்தியா முடிக்கணும். இந்த மாதிரி அந்த டயத்தை நம்ம கரெக்டா கொண்டு போனோம்னா, நல்ல கரெக்டான அளவுல நம்ம எந்திரிச்சு கரெக்டான அளவுல வேலைக்கு போய் கரெக்டா அந்த உணவு இடைவெளிகள் எல்லாமே கரெக்டா முடியும் போது நமக்கு நோய் இல்லாம இருக்கும்.
0: நன்றிங்கய்யா.
3: நன்றிமா. நன்றி மகிழ்ச்சி.
0: ஒரு அருமையான கருத்து சொன்னாங்க. என்ன அப்படின்னா, அதிகாலையில் நீங்கள் எழும்பி பாருங்கள், உங்களுக்கு கையில் எவ்வளோ டைம் உங்களால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு. ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிட்டு எனக்கு காலையில் அது பண்ண நேரம் இல்லை, இது பண்ண நேரம் இல்லை, அப்படி ஹரிபரியாக ஆஃபீஸ்க்கும் ஸ்கூலுக்கும் கிளம்பியும் கிளம்பாமலும் அப்படி பஸ்ஸை விட்டுட்டு ஐயையோ.

லேட் ஆயிடுச்சு அந்த மாதிரிலாம் பதட்டப்பட தேவையே இல்லை. உங்கள் கையில் 24 மணி நேரம் இருக்குது. வாழ்க்கையில் வெற்றி பெற்ற பலருடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். அவங்க வந்து அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுக்கு வெற்றி அப்படின்னு ஒரு விஷயம் கிடச்சிச்சு. எல்லாத்துக்குமே 24 மணி நேரம் தான் இருக்குது, ஆனால் நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இந்த விஷயம் சொல்லும் போது எனக்கு ஒன்று கூட ஞாபகம் வருதுங்க, நம்மளோட முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்து கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அந்த கனவு வந்து நனவாக்குறதுக்கு ஒவ்வொரு நாளையும் நாம் சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற சிந்தனையை தன்னோட வாழ்க்கையிலையும் வாழ்ந்து காட்டி இதுக்கு எடுத்துக்காட்டாகவும் இருந்தவங்க தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். கனவு அப்படிங்கிற ஒரு பறவைக்கு இறக்கை, பறவை வந்து எப்பவுமே இறக்கைகள் இருந்தால் தான் அது பறக்கும் இல்லையா, அதுதான் நாம் கொடுக்குற நேரம். எந்த அளவில் நம்மளுடைய நேரத்தை சரியான முறையில் பயனுள்ள வகையில் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் உயர உயர பறக்க முடியும். நேர்களையே தொடர்ந்து நம்ம நேர்கள்கிட்ட பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டுருக்கு மான்ஸ்டர் திரைப்படத்திலிருந்து. கார்த்திக் நேதா வரிகளுக்கு ஜஸ்டின் பிரபாகரன் இசையில் சித் ஸ்ரீராம் பாடியிருக்காங்க.

நினைவுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: இது எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் 9 மணி 26 நிமிடம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். நேரத்தை சரியாக பயன்படுத்த நீங்கள் சொல்கிற வழிமுறைகள் என்னலாம் அப்படின்னு கேட்டிருந்தோம். நேர்கள் நேரலையில் பங்கேற்று அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா உடனே டயல் பண்ணுங்கள். 256-111-32 மற்றொரு 256-111-33 இணைப்பு எண் 0462. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க, யார் எங்கிட்ட பேசுறீங்க?
1: உங்களுக்கும் எல்லா நேயர்களுக்கும் உற்சாகமான காலை வீரவநல்லூர்.
0: ஐயா, உங்களுடைய இணைப்பு விட்டு விட்டு கேக்குது. வீரவநல்லூர்,
1: வீரவநல்லூர்
0: கணேசன். ஐயா, தெளிவா கேக்குற மாதிரி ஒரு இடத்துல பேசுங்கன்னா உங்க கருத்து தெளிவா எங்களுக்கு கேக்கும்.
1: டைம் மேனேஜ்மெண்ட், டைம் எப்படி மேனேஜ் பண்ணணும்ங்கிறது.
0: ம் ம் ஆமா.
1: அது நான் இருக்கேன், என்னுடைய இது சொல்றேன். முன்னாடி வந்து நம்ம டிவி பிறகு வந்து கொஞ்சம் டைம் வந்து ஜாஸ்தி. இப்போ வந்து அந்த மாதிரி காலையில அந்த டிவி போய்
0: இணைப்பு தெளிவா இல்லை. வாங்க, வணக்கம்.
2: ஜிகன் மேடம், காலை ஒரு பணிவான வணக்கம் மேடம். ரவிக்குமுதா மூலரெட்டி மேடம்,
0: சொல்லுங்க ஐயா.
2: மேடம், இப்ப எனக்கு 58 வயசு, காலையில 4:30 எந்திப்பேன். எந்திரிச்சு ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போவேன்.
0: சரி,
2: வர்ற வழியில ஒரு டீயை குடிக்க விட எங்க வீட்டம்மா பாத்திரம் வெளியே புரைஞ்சு போட்டிருக்கோம். பூரா கழுவி கிழக்கி வீட்டை பூரா வெளியே பூரா கிளீன் பண்ணிடுவேன். முதல் நாள் கேட்டு வச்சுடுவேன், கரண்ட் புள்ளி தண்ணி புள்ளி எதுவும் கட்டணுமா வேலை இருக்கான்னு
0: கேட்டுக்கிடுவேன்.
2: அதே மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க, அட்வான்ஸ் கையான 9-8 மணிக்கு அவங்க கிளம்பி சாப்பாடுக்கு போடலாம் கொடுத்து அனுப்பிடுவாங்க. கரெக்டா நான் கட்டிட்டு வந்துடுவேன். அதே மாதிரி உடம்பு சரியில்லைன்னா உடனே நினைச்சா நான் தங்க விட மாட்டேன்.
0: எனக்கு வந்து ஒரு உடற்பயிற்சி, காலையில வந்து எப்படியும் அந்த வாக்கிங் அப்படின்னு ஒரு விஷயத்த நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். இப்படி வந்து நான் ஹெல்த்தியா இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா நம்ம கூட பகிர்ந்திருக்கிறாங்க. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க? நல்லமா இருக்கும் ஐயா, சொல்லுங்க.
3: சுரங்கல்ல இருந்து முத்தாசரி பேசுறேன், குமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க.
3: சிறந்த தலைப்பு, வாழ்த்துக்கள். நேரம் உண்மையிலேயே ஒவ்வொரு ஆளுக்கும் நேரம் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. பொதுவாட்டு வெறும் நேரத்தை கரெக்டா வேலை செஞ்சோம்னா உண்மையிலேயே கால 5 மணி வித்தியாசம் நான் எல்லா நேரமும் ஒழுங்கா நடந்துகிட்டே இருக்கும். லேட்டா எஞ்சிடம்னா உண்மையிலே பிரச்சனை தான். காலத்து 5 உடனே
0: என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய நேரம் வந்து நம்ம கையில தரப்பட்டிருக்கு. அதான் வந்து எந்தெந்த விஷயத்துக்காக யூஸ் பண்ணணும், நம்மளுடைய வேலைகளை அது தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அது வந்து நம்ம ரேடியோவில் பேசுறதா இருக்கட்டும், அதுவுமே என் ஷெடியூல வந்துடும் அப்படின்னு மகிழ்ச்சியா ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
4: தமிழ் சொல்லுக்கு சுவை வள ஒட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆன

0: இந்த பூங்காற்று எனும் அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசனம்மா.
1: ஜெகதீசனையா சொல்லுங்க.
0: நேற்றுக்குங்கிறது இறந்து போன ஒண்ணுமா, அது நாளைக்கு நமக்கு கிடைக்க
1: போறதில்லை.
0: நாளைக்குங்கிறது பிறக்க போற ஒண்ணு, அது பிறக்குமா பிறக்காதாங்கிறது நாம இருப்போமாங்கிறது அந்த ஈசண்டை தான் இருக்கு, இந்த ஈசண்டை கிடையாது. அதனால இன்னைக்கு வந்து இந்த 24 மணி நேரம் ஆண்டவன் நம்ம கொடுத்த பெரிய ஒரு பொக்கிசம். அந்த நேரத்தை நம்ம வீணாக்காம நம்ம ஒருத்தர்கிட்ட வேலை செய்யணும்னா அந்த வேங்குற காசுக்கு விசுவாசமா வேலை செய்யணும். அந்த நேரத்தையும் நாம பொன் போல கருதி நம்முடைய பணிய காலையிலிருந்து மாலை வரை எடுத்த வேலையை தெளிவா செய்யணுங்கிறது என்னுடைய
1: அருமையான கருத்து. சொல்லிருக்கீங்க ஐயா, நன்றி.
0: நன்றி.
1: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நேரம் அப்படின்னு நம்ம டாபிக் கொடுத்ததுமே நேயர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை நம்மக்கிட்ட அள்ளி வீசிகிட்ருக்காங்கங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து கரெக்டாக பண்ண வேண்டிய வேலைகளை அந்த இதன் நேரத்தில் பண்ணிட்டோம் அப்படின்னா டென்ஷன் இல்லாமல் நம்மளோட லைஃபை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நேத்து அப்படிங்கிறது இறந்த காலம், ஃப்யூச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ப்ரெசண்டான இந்த டைம், இந்த செகண்ட்ஸ், இந்த மினிட்ஸ் என் கையில் இருக்குது அப்படின்னா அதை நான் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோடய கையில் தான் இருக்குது அப்படின்னும் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டுருக்கு. பாடலை தொடர்ந்து எந்தெந்த நேயர்கள் என்னென்ன கருத்துக்களோடு வராங்க அப்படின்னு கேட்கலாம். ஆளினால் அழகுராஜா திரைப்படத்திற்காக நான் முத்துக்குமார் வரிகளுக்கு, எஸ் எஸ் தமன் இசையில், விஜய் யேசுதாஸ், ஸ்ரீ வர்தினி பாடிய இந்த பாடல்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒளிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:00

0: சிறப்பாகும். ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வசந்தன் கோ தான் சரி.
2: நேர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

0: நேரத்தை இந்த மாதிரி சூப்பரான டிப்ஸ் யூஸ் பண்ணி டைம் மேனேஜ்மெண்ட்டை நாங்கள் பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நேயர்கள் வந்து லைவில் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி, நேரம் 9:37 ஆகிட்டுருக்கு. கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. நம்ம நிகழ்ச்சியில் நேரம் எடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்குமா? யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் தீட்டாம்பட்டியில இருந்து விஜயா பேசுறேங்கம்மா.
0: விஜயம்மா சொல்லுங்க.
1: நேரங்காலத்தை கரெக்டா கடைபிடிக்கிறவங்க வந்து தோத்ததா சரித்திரமே கிடையாது. நேரங்காலத்தை அது இன்னைக்கு நாளைக்கு அதோடய இருக்கட்டும், நேரம் நமக்காக வெயிட் பண்ணாது. நேரத்துக்காக நம்ம வெயிட் பண்ணி அது ஒவ்வொரு காரியத்தையும் நான் வந்து முன்னாடி வந்து நேரத்தை கரெக்டா பயன்படுத்தினேன். அப்புறம் நம்ம நேரம் காலம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அப்படி வந்துதான் கொஞ்சம் தோத்துருப்பனே தவிர மத்தபடி நேரத்தை வந்து நம்ம கரெக்டா பயன்படுத்திட்டு இருக்கும் போது தோத்ததா சரித்திரமே கிடையாதுங்கம்மா. நேரத்தை பயன்படுத்துறவங்க முன்னுக்குதான் வந்துகிட்டே இருப்பாங்க, நல்லது நடந்துகிட்டேதான் இருக்குங்கம்மா.
0: நல்ல கருத்து சொல்லிருக்கீங்கம்மா, நன்றி. சுருக்கமாக தெளிவாக சொல்லிட்டாங்க. எப்படி அப்படின்னா, காலமும் நேரமும் யாருக்காகவும் எதுக்காகவும் காத்துட்ருக்காது. நாம் அதுக்காக காத்துட்ருக்காம கிடைக்கப்பட்ட நேரத்தில் நம்மளோட வேலைகளை கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா தோல்வி அப்படின்னு ஒன்று நம்ம கிட்ட கூட வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஜயம்மா. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: அதனால எந்த காரணத்தை கொண்டும் நானும் வீட்டுல ஒரு ஆடு எல்லாம் வளர்ப்பேன். அந்த ஆடு 4 மணிக்கு கரெக்டா குரல் கொடுத்துரும். நான் உப்பளத்துக்கு போறதுனால அது என்னால எழும்பும் போது போகும்போது ஒரு பழத்துக்கு வீட்டுல வாழத்தோட்டம் இருக்கிறதுனால பணம் வச்சிருப்பேன், அதை கொடுத்தது கரெக்டா அந்த 4:30 அவரு குரல் கொடுத்துருவாரு
0: பாத்தீங்களா. அதுக்கு கூட டைம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு.
2: அந்த நேரத்தை அதுக்கும் தெரியுது. நம்ம தூங்கிக்கிட்டே இருந்தா நம்ம வார காரியம் போற மாதிரி செயலர் தானே ஆகும். அதான் எல்லாம் எந்த நேரமும் நம்ம வந்து விழிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இருந்தாலும் கண்ணும் கருத்துமா அந்த நேரத்தை பயன்படுத்துறோம். நம்ம வாழ்க்கையில தொழிலுங்கிறே விளாடுமா. வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றிங்க. நல்ல ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு தந்திருக்காங்க. எப்படி அப்படின்னா, அதிகாலை அப்படின்னு ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா நாம் தான் சில நேரம் சோம்பல் பட்டுக்கிட்டு எழும்பாமல் அப்படியே தூங்கிட்டுருப்போமே தவிர, இந்த பறவைகள் விலங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கே வந்து அவங்களோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு சேவல் கோழி எடுத்துக்கிங்க அப்படின்னா காலையிலே அது கூவ ஆரம்பிச்சது, யாருமே சொல்லலை, அதுக்கு கிளாக்கு டைம் இது எதுவுமே பார்க்க தெரியாது. ஆனாலும் அதோட வேலை ஏர்லி மார்னிங்கே ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி தாங்க நாமளும் அது மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா நல்ல ஏர்லி மார்னிங்கே எழுப்பி நம்மளுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம். இனிய சகோதரி திஷி சேகன் அவர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். நாகர்கோயில் கலீல் ரஹ்மான் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் ஐயா. கலீல் ரஹ்மான் ஐயா சொல்லுங்க.
3: நன்றியம்மா. நன்றியம்மா. அம்மா உங்க குரலை கேட்டவொடனே கண்டுபிடிச்சிக்காம
0: சொல்லுங்க.
3: வாழ்த்துக்கிறேன். நேரத்தை வழிபடுத்த நீங்கள் சொல்லும் வழிமுறைகள் ஒரு அருமையான தலைப்பு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேரம் வந்து எல்லாமே கிடைச்சிருமா, நேரம் போன நேரம் மட்டும் கிடைக்காதுமா. அந்த நேரத்தை நம்ம வழிபடுத்தணுமானா நேற்றிலே நம்ம இன்னைக்குள்ள என்னென்ன இன்னைக்கு என்னென்ன பிளான் போட்டிருக்கோங்கிறத ஒரு அட்டவணை போட்டு வச்சுக்கிடணுமா. அந்த அட்டவணை பிரகாரம் அன்னன்னைக்குள்ள வேலைகள் அன்னன்னைக்கு செய்தாச்சுன்னு விட்டுமானா அப்பப்ப உள்ள வேலைகளை முடிச்சிடும். நாளைக்கு முடிச்சிடலாம்னு சொல்லும்போது அந்த வேலைகள் அப்படி சுணங்கிடும். ஆகையினால நம்ம எந்த வேலை தோங்குறோங்கிறத இன்னைக்கே தீர்மானம் போட்டு நாளைக்குள்ள வேலை இன்னைக்கே எழுதி வச்சுக்கிடணும்.

0: நாளைக்குள்ள வாழ்க்கை நிரந்தரம் இல்லை, அது வேற விவகாரம். இருந்தாலும் நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட அந்தந்த வேலைகளை நம்ம செய்யும் போது நேரம் வீணாகிறதும் தவிர்த்தலாம், நம்முடைய மனசுல பரிதாபத்தையும் தவிர்த்தரலாம், அந்தந்த நேரங்கள்ல எல்லா வேலையும் செய்தலாம்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. வாய்ப்பு என்பதற்கு நன்றியம்மா, நன்றி,
1: நன்றிங்க.

என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னென்ன வேலைகள் காமனாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் நம்ம வந்து ஒரே வேலைகளை தான் திருப்ப திருப்ப பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் சில வேலைகள் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை இந்த வேலை பண்ணணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுருப்போம். சில வேலைகள் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை பண்ண வேண்டியிருக்கும். அவங்க சொன்ன மாதிரி இந்த கரண்ட் பில் கட்டுறது இந்த மாதிரியெல்லாம் அதெல்லாம் தான் வந்து மறந்து போகும்போது இதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது இது இந்தந்த நேரத்தில் இந்தந்த நாளில் நான் பண்ணணும் அப்படின்னு கரெக்டாக நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய டிப்ஸ் நம்மளுக்கு நேரலையில் நேயர்கள் தந்துட்டுருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து நாம் நேயர்கள்கிட்ட பேசலாம். சந்திரமுகி திரைப்படத்துலேருந்து பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு.

0: நேரம் 9:47 நிமிடம். ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டு இருக்கிற தலைப்பு, நேரத்தை சரியாக பயன்படுத்துகிற நீங்கள் சொல்கிற வழிமுறைகள் என்னெல்லாம் அப்படின்னு நேயர்கள் நேரலையில் அவங்களோட கருத்துக்களை சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்த நேயர் வாங்க, வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம்ப்பா.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா. யார்?
1: தேனி மாவட்டம் சின்னமலூர் சசிகலா பேசுகிறேன்ப்பா.
0: சசிகலாம்மா, சொல்லுங்க.
1: ஒரு நாள், ஒவ்வொரு நாள் நம்மளுக்கு 24 மணி நேரத்தை கடவுள் கொடுத்துருக்காருப்பா. அந்த நேரத்தை தவற விட்டா மீண்டும் அதே நாள் அதே நேரம் திரும்ப வராதுப்பா. அப்ப என்ன செய்யணும்? மன மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு பணியும் சோம்பல் இல்லாமல் முன்பே திட்டமிட்டு இப்படி செஞ்சா எளிதா முடிக்க முடியும்னு ஒரு மன உறுதி இருந்தா, எடுத்த வேலை சரியா நேரத்தில் செலவழிச்சா மீதி நேரம் அதிகமா இருக்கும்பா. அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்ப்பா? காலையில சோம்பல் இருந்து சீக்கிரம் எந்திரிச்சிருந்துப்பா. அப்ப அவசரம் இல்லாமல் நீண்ட நேரம் எடுத்துக் கொள்ளாமல் நிதானமாக எந்த ஒரு வேலையும் செய்து முடிக்கலாம்ப்பா. தேவையில்லாம செல்லிட பேசியை பார்த்து வீணாக நேரத்தை செலவழிக்காமல் இருந்தாலே போதும்ப்பா. நம்ம குழந்தைகளையும் நம்ம கணவரையும் பெற்றோர்களையும் கவனித்துக் கொள்ள நேரம் இருக்கும்ப்பா. குழந்தைகளுடைய கல்விக்காகவும் பெற்றோருடைய உணவிற்காகவும் குடும்பத்துல வந்து கணவருடைய வேலைக்காகவும் நம்ம எல்லாரையும் நல்ல முறையில கவனித்து மனநிறைவோடு நேரத்தை பயனுள்ள வகையில் செலவழிக்கலாம்ப்பா. நேரத்தை வந்து சூரியன் வந்து லேட்டாவா உடைச்சு அந்த நேரத்தை சந்திக்கிறதுலப்பா, அதை பார்த்தா நம்ம கத்துக்கிறதுப்பா. எந்த இயற்கை குறிப்பிட்ட நேரத்துல நீங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, குறிப்பிட்ட நேரத்துல ஒளி எழுப்புகின்ற போது நம்ம என்னப்பா ஆரோக்கியப்படுத்த மனிதன் செய்ய முடியாதப்பா. நம்ம மனம் மனத்தால் மாறி கொண்டுப்பா. வாய்ப்புக்கு நன்றிப்பா.
0: நன்றிங்கம்மா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயற்கையும் இயற்கை சார்ந்த விஷயங்களும் அதாவது அதாவது வேலையை அதாவது நேரத்தில் செஞ்சுட்டே இருக்கு. நாம் தான் சில நேரத்தில் சோம்பேறித்தனப்பட்டு செய்யாமல் இருக்கோம். அப்படி இருக்காதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வாங்க, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. யாருங்க
2: பேசுறீங்க?
0: யார் பேசுறீங்க சார்? திருச்சி
2: லால்குடி வெங்கடேசன்.
0: வெங்கடேசன் ஐயா, சொல்லுங்க.
2: ஆமா, ரெண்டு ஆளுக்கு மேலே என்னமோ ஒரு தலைப்பு வந்துச்சுமா, நம்ம எல்லாத்தையும் வீட்டுல பேசுறோமா அதுக்கு நேரம் ஒதுக்குறோமா அப்படின்னு சொல்லி.
0: சரி,
2: அது நம்ம அவனையிலதான் போச்சுன்னு நினைக்கிறேன்.
0: சரி,
2: அது மாதிரி இப்ப காலத்தை பத்தி கணக்கெடுத்து அழகா சொல்லி அந்த காலம் அப்படிங்கிற நேரத்தை குறிக்கிற மாதிரி உண்டான பாடலையும் தேர்ந்தெடுத்து
0: போட்டிருக்கீங்க.
2: நிகழ்ச்சி சிறப்புப்படுத்தி வகிக்குமா?
0: நினைங்கய்யா, சொல்லுங்க.
2: அதாவது எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து சராசரி மனிதர்கள் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில இருக்கிறவங்க இந்த காலத்துல ஒரு கணக்கிட்டு செய்ய முடியாதுமா. செய்யலாம்னு அவங்களா நினைச்சாலும் அந்த செய்யறதுக்கு உண்டான சூழ்நிலை அவங்களுக்கு அமையாது. நம்ம சொல்லலாம் காலம் நம்ம சரியா இருப்போம், காலத்துல பார்ப்போம், திட்டம் விடுவோம் சொன்னால் கூட அந்த திட்டம் ஒரு தனி மனிதனை தாண்டி அந்த செயல்படுகிறது அல்ல, மற்ற விடயங்களும் சேர்ந்துதான் வரும். தொடர்வண்டிக்கே போறோம்னா அது காலம் வகுத்திருக்காங்க கூட ஏதோ ஒரு சூழ்நிலை அந்த தொடர்வண்டி தாமதமாகறதுக்கு வாய்ப்பு வந்துடும். அப்ப இவங்க போடுற திட்டமும் சேர்ந்து அந்த அந்த தாமதத்துல சேர்ந்து நமக்கு அந்த காலம் அதுல இருந்து கழிஞ்சிரும். கேக்குதா?
0: சொல்லுங்க.
2: அதனால அந்த காலத்தை வகுக்கிறது வந்து சாதாரண சிந்தனைக்குள்ள இருக்க முடியாதுமா. இப்ப முன்னாடி ஒரு நேரம் சொன்னாங்களே, அந்த காலத்தை சரியானபடி கணக்கெடுக்கிறவங்க வந்து எல்லா வகையிலும் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது. அதை வந்து செய்யறது சமுதாய நோக்கத்துல சாதாரண மனிதர்கள்ட்ட கொஞ்சம் பின்தங்கிதான் இருக்க முடியும். என்னையும் சேர்ந்து வள்ளுவர் சொல்றாரு, காலத்தால் காலம் கருதி இருப்போர் கலங்காத ஞாலம் கருதுவோர்னு சொல்லிட்டு காலத்தையே சிந்திக்க கூடியவங்க இருக்காங்க. அதன்படிதான் வாழ்க்கை நடக்கணும். சாதாரண இப்ப நீங்க பறவைகள்லாம் சொல்லி சொன்னீங்க, பறவைகள் கூட என்ன சொல்லுங்க, கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க தீர்த்த இடத்துனா அது காலத்தை கருதி இருக்கு தன்னோட உணவை தேடிக்கிட்டு. அது மாதிரி காலம் கருதுங்கிறத எதாரமா ஒரு சாதாரணமா நிலைக்குள்ள நம்ம போனோம்னா சாதாரண நிலைக்குள்ள வாழ்க்கை அமையும். ஆனா காலத்துக்குண்டான செய்தி நேரத்துக்குண்டான செய்தியை நம்ம சரியானபடி செய்யணுங்கிற ஒரு உறுதியோட வாழ்க்கையை கொண்டுட்டோம்னா அந்த வாழ்க்கையின் நிகழ்வு ஒரு வெற்றிக்கு பயணமா இருக்குங்கிற நல்ல செய்தி சொல்லி விடைய வாய்ப்புக்கு நன்றிமா.

0: Sending you. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எவ்வளோதான் நம்ம ட்ரை பண்ணாலும் சில இடத்துல காலமும் நேரமும் நம்மளுக்கு வந்து, அவங்க நிறைய உதாரணம்லாம் சொன்னாங்க இல்லையா, ட்ரெயின் வந்து லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நாமளும் லேட்டு தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் இது வந்து சரியாகுமா அப்படின்னா தெரியலங்க. ஏன்னா வள்ளுவர் கூறின ஒரு குறளையுமே சொன்னாங்க, ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் அப்படின்னு. சரியான நேரத்தில் சரியான முறையில் நம்ம வந்து செயல்பட்டோம் அப்படின்னா உலகமே வியந்து பார்க்குற மாதிரியான காரியங்களையும் நம்மளால் கண்டிப்பாக செய்ய முடியுங்க. நிறைய பெரிய பெரிய அறிஞர்களுடைய வாழ்க்கையை கூட நம்ம வந்து இதுக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம். அடுத்த நேரம் என்ன சொல்கிறான்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம். சொல்லுங்க, யார் எங்கே பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் பெருகமலிருந்து வேறு முகமது இப்ராஹிம் பேசுகிறேங்கம்மா.
0: சொல்லுங்கய்யா.
1: நேரத்தை சேமிக்கிறது மிச்சப்படுத்துங்கன்னா ஒன்றும் தேவையில்லை. எல்லாத்துக்குமே 24 நேரம் தான் கிடைக்குது. ஒருத்தருக்கு கூட்டி ஒருத்தர் குறைச்சலாம் கிடையாது. ஆனா வந்துகிட்டு நம்ம வந்து சரியா பயன்படுத்த முறைதான் இருக்கு. இப்ப அதிகாலை எழுதிச்சியும் பாத்தீங்கன்னா இந்த பிரம்ம மூத்தம் சொல்ற பாத்தீங்களா, அந்த நேரத்துல எழுந்திரிச்சாலே வந்து நமக்கு மனசு ரிலீஸ் ஆகுது, நம்ம ரொம்ப ரிலீஃபா இருக்கும், மனசு நல்லா அமைதியா இருக்கும். அது நமக்கு நேரம் வந்து ரொம்ப மிச்சமா இருக்கும். காலையில எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு சும்மா இருக்கிற மாதிரியே இருக்குமா அது. அதனால அதிகாலையில் எந்திரிக்க பழகினாலே வந்துகிட்டு அந்த நேரத்துல ரொம்ப மிச்சப்படுறான். நீங்க சொன்ன மாதிரி எங்க வீட்டுல ஒரு சின்ன குருவியை நம்ம வளர்க்கல, இயற்கையாவே வீட்டுக்கு வரும். வந்து அந்த உள்ள அந்த கம்பியில உள்ள வறண்டா உள்ள கம்பியில வந்து உட்காரும். கரெக்டா சூரிய உதயமாகும் போது, அது 5:50 உதயமானாலும் சரி, 6:05, 6:10, 6 எத்தனை மணிக்கு உதயமாகத, அத்தனை மணிக்கு கரெக்டா சவுண்ட் விட்டு அப்படியே வெளியே பறந்து போயிரும். அது
0: எப்படி சூரியன் வந்து உதயமாகற டைம் நீங்க வீட்டு
1: சூரிய அஸ்தமா அஸ்தம நேரத்துல கரெக்டா வந்துருதுமா, எத்தனை மணிக்கு மறையுதோ அந்த மறைய டைம் கரெக்டா வந்துருதுமா. அது பெரிய ஆச்சரியமா இருக்குது.
0: நன்றிங்கய்யா, நல்ல
1: கருத்து.
0: நன்றிங்க.
1: நன்றிங்க.
0: நேயர்களிலிருந்து நிறைய நிறைய கருத்துக்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் மோஸ்ட்லி அவங்க சொன்ன கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரத்தை வந்து அந்த நாளை வந்து நீங்கள் நல்லா ப்ரொடக்டிவாக கொண்டு போகணும் அப்படின்னா ஏர்லி மார்னிங் எழும்புங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிறைய நேயர்கள் சொன்னாங்க. உண்மைதாங்க, அது கண்டிப்பாக உண்மைதான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பறவைகள் விலங்குகள்லாம் எப்படி ஏர்லி மார்னிங் எழும்பி சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணுதோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பழக்கத்தை வந்து வழக்கமாக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 21 தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 22 நாள் நீங்கள் அலாரம் வைக்காமலே காலையிலே உங்களால் எழும்ப முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நேரத்தை திருடுற மிகப்பெரிய திருட நம்மக்கிட்ட என்ன தெரியுமாங்க, சோம்பேறித்தனம் தான். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்படிலாம் சில வாய்ப்புகளை நம்மக்கிட்ட இருந்து தட்டி பறிச்சிருக்கும் நம்மளுடைய சோம்பேறித்தனம். அதனால் அதை கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நேரத்தை நம்மளால் கரெக்டாக செலவு பண்ண முடியும். ஒவ்வொரு காலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு புதிய நாளை வந்து நம்மளுக்கு தருது. ஆனால் நேற்று நடந்தது ஐயையோ நேற்று நான் இதை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி ப்ரெசண்டான ஒரு டே உங்கள் கிட்ட ஃப்ரெஷ்ஷாக காத்துட்ருக்கு. அதனால் இந்த டேயில் உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியும், இது இது நல்ல ஒரு செயலுக்காக நல்ல ஒரு சிந்தனையோடு நான் பண்ணணும் அப்படிங்கிறத எப்போவுமே வாழ்க்கையோட முடிவாக எடுத்துக்கோங்க. நேரமும் காலமும் எப்போவும் எதுக்காகவும் யாருக்காகவும் வெயிட் பண்ணாது, இதையும் மனசில் வச்சுக்கோங்க. அன்பான நேயர்களே, இன்னைக்கு நேரத்தை சரியாக பயன்படுத்த நீங்கள் சொல்கிற வழிமுறைகள் அப்படிங்கிற அனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் தங்களோட கருத்துக்களை, அருமையான அனுபவங்களையும், பயனுள்ள ஆலோசனைகளையும் பகிர்ந்துக்கிட்ட அத்தனை நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தேன் நான் எஸ் லிசி ஜெகன். இப்போது நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டுருக்கு. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். ஐயா திரைப்படத்திலிருந்து கே சதனா சர்க்கம் பாடிய பாடல்.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: தென் தமிழகத்தில்

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதன் மூலம் மின்னணு பொருட்கள் உற்பத்திக்கு பெரும் ஊக்கமளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். மின்னணு பொருட்கள் உற்பத்தி கடந்த நிதியாண்டில் 13 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் நடைபெற்றுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்திய போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் 7 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த ஏடிஎம் பண மோசடியில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாநகராட்சியில் சுகாதார சான்றிதழ் பெற விரும்புவோர் தமிழ்நாடு இ சேவை இணையதளம் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என்று மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அரசிராமணி பேரூராட்சியில் பசுமையாக்குதல் திட்டத்தின் கீழ் 500 இடங்களில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று கார்டிஃப் நகரில் மாலை 5:30 தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா 2-1 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: நேரம் 10:03 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. கெட் செட் கோ நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ் மொழி மற்றும்
1: உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய்.
0: ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கேக்குறீங்க. ஆமா, இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு கேம் ஷோ தான் வந்து விளையாட போறோம். என்ன கேம் ஷோ அது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்க இல்லையா? ஏற்கனவே நம்ம வந்து இந்த கேம் வந்து விளையாடி இருக்கோம். ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி நான் வந்தப்போ வந்து இந்த கேம் வந்து விளையாடி இருக்கோம். என்ன கேம் அப்படின்னா வந்து பழமொழி தான்.
1: பல மொழிகள் இருக்கக்கூடிய பழமொழிகள் தான்.
0: ஆமா, பல மொழிகள். சூப்பரா சொன்னாரு சஞ்சய், பல மொழிகள் இருக்கக்கூடிய பழமொழி தான்.

0: அன்புநேர்கள் அனைவருக்கும் அன்பான உற்சாகமான இனிய காலை வணக்கங்களோட நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் யோ. நேர்களே, மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் தான் நாம இணைகிறோம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் மனதுக்கு விருப்பமான பாடல்களை கேட்கறதுக்காக அழைக்கலாம். 0462256113333 மற்றும் 3 2 அப்படின்ற இந்த எண்களுக்கு. நிகழ்ச்சியில் நம்ம கூட பேச இருக்கிறாங்க முதல் நேயர், யாருன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம், நாங்கநேரிலிருந்து கணேசன் பேசுகிறேன்.
0: காலை வணக்கம் சார், நிகழ்ச்சியில் முதல் நேரம் வந்திருக்கீங்க, என்ன விருப்ப பாடல் கேட்க இருக்கீங்க?
1: உங்களுக்கும் காலை வணக்கம். நான் இரவுக்கு 1000 கண்கள்ங்கிற திரைப்படத்திலிருந்து உயிரோடு உறவாடங்கிற பாடல் கொடுங்க மேடம்.
0: நிச்சயமா பாடல் கேட்டுருவோமா?
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி சார். நேர்லை, நம்ம பாடலுக்கு அப்புறமா நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? ஏன்னா நம்ம வந்து ஜிகே கேள்விகள்லாம் கேட்போம் இந்த நிகழ்ச்சியில். இன்றைக்கும் சூப்பரான கேள்விகளோடு தான் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். என்ன முதல் கேள்வி அப்படின்னா, உலகின் உயரமான சிலை எங்கு உள்ளது? உலகத்திலேயே ரொம்ப உயரமான சிலை எங்கே இருக்குது அப்படின்றதான் நிகழ்ச்சியில் நம்ம கேட்கக்கூடிய முதல் கேள்வி. இன்றைக்கி கூட எல்லா கேள்விகளும் உயரத்தை மையப்படுத்தி தான் வச்சுருக்கோம். அதனால் ஜிகே கேள்வி எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிகழ்ச்சியை தவறாமல் கேளுங்க. முதல் பாடல் நம்ம கேட்டுட்டு வந்துடலாம். உங்களுக்கு பதில் தெரியும்னா உடனே கால் பண்ணுங்கள்.

0: நேரிலே 10:10 ஆகுது. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். விருப்ப பாடல்கள் நேர்களோட விருப்பத்தில் நிகழ்ச்சியில் ஒழிக்க நம்ம கேட்டுட்ருக்குறோம். அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்க இருக்கும் நீங்க. என்ன பாடல் கேட்குறாங்க, எங்கேருந்து பேசுகிறாங்க கேட்போம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க.
1: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: முருகன் சார் சொல்லுங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு வந்து இந்த குங்கி படத்துலேருந்து ஐயோ ஆனந்தமே அந்த பாட்டு மேடம்.
0: ஐயோ ஆனந்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க போறீங்க அப்படிதானே?
1: மகிழ்ச்சியான பாட்டு, காலை நேரத்தில் மகிழ்ச்சியா கேட்கணும்.
0: நிச்சயமா நம்ம மகிழ்ச்சியா பாடல் கேட்டுருவோம். அதுக்கு முன்னால பொது அறிவு கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிருவோம், ஓகேவா? உலகின் உயரமான சிலை எங்கே இருக்கிறது? ஆப்ஷன் சொல்றேன் உங்களுக்கு. ஒன்னு இந்தியா, இன்னொன்னு அமெரிக்கா. என்னாச்சு முருகன் சார், யோசிக்கிறீங்களா?
1: இந்தியா அமெரிக்காவா?
0: ஆமா, இந்தியாவில இருக்கா அமெரிக்காவில இருக்கா? எங்க?
1: இந்தியாவில்தான் இருக்கு.
0: இந்தியாவில்தான் இருக்கு, சரியான பதில் அதுதான்.
1: நன்றி.
0: இந்தியாவில் குஜராத்தில் இருக்குது உலகின் உயரமான சிலை, ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேலுக்காக அவங்க அமைச்சிருக்கிறாங்க. 182 மீட்டர் உயரமாக இந்த சிலை அமைஞ்சிருக்கிறது. ஒற்றுமைக்கான சிலை அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். இது நம்ம கன்னியாகுமரியில் பார்த்து வியந்த திருவள்ளுவர் சிலை இருக்கு இல்லையா, அதை விட ஏறத்தாழ 5 மடங்கு உயரமானதான். இதை கெட்டுறதுக்கு 6000 டன் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறாங்க. சரி, உயரமான சிலைன்னு சொல்கிறப்போ அமெரிக்கான்னு ஒரு ஆப்ஷன் சொன்னோம் இல்லையா, அப்போ அங்கே உயரமான சிலை இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கும் புரியுது. அங்கேயும் ஒரு சிலை இருக்குது, என்னென்னா சுதந்திர தேவி சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிலையை விட 2 மடங்கு உயரமாக இருக்குது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி, ஓகேங்களா? சரி, நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக கேட்கக்கூடிய ஜிகே கேள்வி, இதுவும் உயரம் சம்மந்தப்பட்ட கேள்வி தான், ஏற்கனவே சொல்லிட்டோம்ல. அதனால் கேள்வி என்ன அப்படின்றத கவனமாக கேளுங்க. உலகின் மிக உயரமான தபால் நிலையம் எங்கே இருக்கிறது? உலகத்திலேயே ரொம்ப உயரமான இடத்துல போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது தான் நிகழ்ச்சியில் நாம் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. இதுக்கு பதில் தெரியும்னா கால் பண்ணுங்கள், இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பாடலுக்கு அப்புறமா நம்மளே தெரிஞ்சுக்கலாம். கும்கி திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டுருக்கு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: அலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: பத்து மணி 17 நிமிடம் ஆகுது. மனம் வருவதை நிகழ்ச்சியில் தான் நாம் இணைஞ்சிருக்கிறோம். நேரில் நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க நிலைப்பண்பலை 102.6. அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறது யார் அப்படின்னு கேட்டுடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: தென்காசி மாவட்டம் கூழாங்குளத்தில் சுப்பிரமணியன் பேசுறேன் மேடம்.
2: காலை வணக்கம், நல்லா இருக்கிறோம் சார், சொல்லுங்க.

0: என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: தேம் படத்துல இருந்து திருவிழா நீங்க கோயில் வர மாட்டாங்க பாட்டு.
0: நல்ல பாடல், நம்ம கேட்டுருவோம். சரியா? சரி, ஜி கே கேள்விக்கு போவோமா? உங்களுக்கு பதில் தெரியுமா? கேள்வி மறுபடியும் கேட்கட்டுமா? உலகின் மிக உயரமான தபால் நிலையம் எங்குள்ளது? இதுதான் கேள்வி. இதுக்கு நான் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒன்று ஹிமாச்சல் பிரதேசம், இன்னொன்று எவரெஸ்ட்.
1: ஹிமாச்சல்
0: பிரதேசம் சரியான பதில் தான் சார். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. ஆனால் எவரெஸ்ட்டும் சரியான பதில் தான். அது எப்படி அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக அவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஹிமாச்சல் பிரதேசம் வந்து ஆண்டு முழுவதும் எல்லா நாளுமே அங்கே தபால் நிலையம் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஆனால் எவரெஸ்ட்டில் அப்படி கிடையாது, கோடை காலத்தில் மட்டும்தான் அது ஓப்பனில் இருக்கும். ரொம்பவே உலகின் மிக உயரமான தபால் நிலையம் அப்படின்னு இந்த ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தபால் நிலையம் வந்து கின்னஸ் சாதனை படைச்சிருக்கு. ஹிமாச்சலில் எங்கே இருக்குது தெரியுமா? ஹிக்கிம் அப்படின்ற இடத்துல தான் இருக்குது. ஹிக்கிம் தபால் நிலையம் தான் கின்னஸ் சாதனை படைச்சிருக்குது. இது 14567 அடி உயரத்தில் இருக்குது. ஆனால் இதையும் விட உயரமான இடத்துல தான் இந்த எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. ஆனால் அது கோடை காலத்தில் மட்டும்தான் செயல்படும். நெல்லை இன்னைக்கு நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் உயரமான விஷயங்களை பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். அடுத்த ஜிகே கேள்வியும் அதை பற்றி தான் இருக்குது. உலகின் உயரமான ரயில் பாலம் எங்கே இருக்குது? அடுத்த கேள்வியை நல்ல கவனமாக கேட்டுக்கோங்க. உலகின் உயரமான ரயில் பாலம் எங்கே இருக்கிறது? இதுக்கு உங்களுக்கு பதில் தெரியும்னா ஃபோன் பண்ணுங்கள், இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சூப்பரான குத்துப்பாடலை நம்ம கேட்டுட்டு வந்துடலாம். ஜெயம் திரைப்படத்திலிருந்து.
2: அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லைடா.

0: இருக்க பழம்.
1: என்ன பழம்? அந்த பழம் நல்லா பார்த்து சொல்ற ஞான பழம்.
0: ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், திராட்சை பழம், பெருஞ்சம் பழம், சீதா பழம், கொய்யா பழம், மாம்பழம், மதுளம் பழம், பலா பழம்.

0: பத்து மணி 24 நிமிடம் ஆகுது. ஒரு பெப்பியான சாங்கை நம்ம கேட்டுட்டு வந்தாச்சு. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் தான் நேர்லேயே நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்க. நம்ம கூட பேச இருக்கும் நேர் என்ன பாடல் கேட்க போறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
1: நெல்லை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும், அம்மா ரியோ அவர்களுக்கும் உற்சாகமான காலை நேர வணக்கங்கள். அம்மா
0: காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து மனம் விரும்பி தங்களிடம் பாடம் கேட்க வந்துள்ளேன். அம்மா
0: என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு பிடிச்ச சூப்பர் ஸ்டார் படத்துல இருந்து, கூலி படத்துல இருந்து நெல்லை பண்பலம்மா அதிரட்டுமேங்கிற மாதிரி அரங்கம் அதிரட்டுமே அந்த பாட்டு போடுங்கம்மா.
0: நிச்சயமா நம்ம அந்த பாடலை போட்டுடலாம். எல்லாரும் சேர்ந்து பாடல் கேட்போம். அதுக்கு முன்னால ஜிகே கேள்வி பெறுவோமா?
1: ரயில் பத்தி ஏதோ கேட்டையே.
0: ஆமா, உலகின் உயரமான ரயில் பாலம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டேன்.
1: ஆப்ஷன் கொடுங்கம்மா.
0: ஆப்ஷன் வந்து ஒன்னு அமெரிக்கா, இன்னொன்னு ஜம்மு காஷ்மீர்.
1: அமெரிக்கா தாம்மா.
0: அமெரிக்கா தானா? கன்ஃபார்மா?
1: ஜம்மு காஷ்மீர்ல உயர்ந்த பாலம்
0: அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே.
1: லடாக் பகுதியில ஒரு பெரிய பாலத்தை கட்டினாங்க, அது ஜம்மு காஷ்மீர்ல லடாக்ல இருக்கு.
0: அதுவாதான் இருக்குமா?
1: ஆமாங்கம்மா.
0: சரி, ஜம்மு காஷ்மீர் தான் சரியான பதில். வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. பிரான்ஸ்ல இருக்கிற ஈஃபில் டவரை விட உயரமானது இந்த ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய செனாப் ஆற்று பாலம். இது வந்து சென்னாப் அப்படின்ற அந்த ஆற்றுக்கு மேலே கெட்டி இருக்கக்கூடிய ஒரு ரயில் பாலம். ஈஃபில் டவர் வந்து 330 மீட்டர் உயரம். ஆனால் நம்ம சென்னாப் ரயில் பாலம் வந்து 359 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்குது. இதை வந்து இப்போ சமீபத்தில் தான் திறந்தாங்க. 2025 ஜூன் மாதத்தில் தான் இதை திறந்தாங்க. இந்த பாலம் வந்து செம சூப்பராக இருக்கும். நில அதிர்வு, பலத்த காற்று இதெல்லாம் தாங்கி நிற்கிற வகையில் வடிவமைச்சிருப்பாங்க. ஒரு வளைவான அழகான இரும்பு பாலம் தான் இது. நேர்லேயே அடுத்ததாக நம்ம கேட்கக்கூடிய ஜிகே கேள்வி, உலகின் மிக உயரமான கிரிக்கெட் மைதானம் எங்கே இருக்கிறது? அடுத்ததாக நம்ம கேட்குற கேள்வி, உயரமான ஒரு கேள்வி என்னென்னா, உலகின் மிக உயரமான கிரிக்கெட் மைதானம் எங்கே அமைந்துள்ளது? இதுதான் நிகழ்ச்சியில் நம்ம கேட்ட ஜிகே கேள்வி. உங்களுக்கு பதில் தெரியும்னா உடனே ஃபோன் பண்ணுங்கள். 0462-256-1133 மற்றும் 32 அப்படின்ற இந்த எண்களுக்கு. நம்ம கேட்டுடலாம் சூப்பரான பாடல், கூலி திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16-20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
2: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: உங்களுடைய நிறுவனத்தை விளம்பரப்படுத்த இப்போ நீங்க ஆகாஷ்வாணியில பதிவு செய்யலாம். விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான தொலைபேசி எண் 044-249-648-5-8 அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி விவரங்களை கேட்டுக்கோங்க. விண்ணப்பங்களுக்கான மின்னஞ்சல் முகவரி agncihn1@gmail.com. நேர்களே, நாம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் மறுபடியும் இணையிறோம். சூப்பரான பாடல்களை நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க, நாமளும் அட்டகாசமாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். சூப்பரான ஜிகே கேள்விகளையும் கூடவே நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம கூட பேச இருக்கக்கூடிய நேயர் சரியான பதிலை சொல்லிடுறாங்களா? கேட்போம், வாங்க. வணக்கம். நல்லா இருக்கிறமா? நீங்க நல்லா இருக்கிறீங்களா? சொல்லுங்க சுதா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
4: எனக்கு மாஸ்க் படத்துல இருந்து கண்ணு மொழி காக்காமல்.
3: சரி, பாடலை கேட்டுருவோம். ஜிகே கேள்விக்கு பதில் தெரியுமா? உலகின் மிக உயரமான கிரிக்கெட் மைதானம் எங்க இருக்கு, கிரிக்கெட் கிரவுண்ட் எங்க இருக்கு அப்படின்றத கேள்வி. ஆப்ஷன் சொல்றேன், ஒன்னு வந்து ஹிமாச்சல் பிரதேசம், இன்னொன்னு சுவிட்சர்லாந்து. ஹிமாச்சல் சரியான பதில் அதான், இந்தியாவில தான் இருக்கு. நன்றிமா, வாழ்த்துக்கள். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2444 மீட்டர் உயரத்தில் இது அமைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 8000 உயரத்தில் இருக்குது. இந்த ஹிமாச்சல் பிரதேசத்தில் சைல் அப்படின்ற இடத்துல இந்த கிரிக்கெட் மைதானம் அமைஞ்சிருக்கு. 1893 இதை உருவாக்கி இருக்கிறாங்க. இப்போது இங்கே இருக்கிற இந்த சைல் இராணுவ பயிற்சியோட விளையாட்டு மைதானமாக இங்கே இது இருக்குது. இப்போ இங்கே வந்து நம்ம கிரிக்கெட் மேட்ச் அப்படி எதுவும் நடக்கலை. ஆனால் இந்த இடத்துல வந்து முழுவதுமாக விளையாட்டு சார்ந்த அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துட்டுருக்கு, ஆக்டிவிட்டீஸ் தான். சைல் இராணுவ பயிற்சியோடைய

விளையாட்டு மைதானமாக இது இப்போ அமைஞ்சிருக்குது. நாம் இப்போ போனால் கூட இந்த பக்கத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம சுற்றி பார்க்க முடியும். இந்த உயரமான கிரிக்கெட் மைதானத்தையும் நம்ம பார்க்கலாம், பார்த்து ரசிக்கலாம். அதுவுமே இதை நம்ம பார்க்குறப்போ பின்னால் சூப்பராக அந்த இமயமலையோட அழகையும் நம்ம சேர்த்து ரசிக்கலாம். இதுக்காகவே காட்சி கோபுரங்களையும் இந்த இடத்துல அமைச்சிருக்கிறாங்களாம். உலகின் மிக உயரமான கிரிக்கெட் மைதானம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சைல் கிரிக்கெட் மைதானம் தான். அடுத்ததான் நம்ம கேட்கக்கூடிய சூப்பரான உயரமான கேள்வி என்னன்னா, உலகின் உயரமான செங்கலால் கட்டப்பட்ட கோபுரம் எது? உலகின் உயரமான செங்கலால் கட்டப்பட்ட கோபுரம் எது? இதுதான் நிகழ்ச்சியோடைய அடுத்த ஜிகே கேள்வி. நம்ம இதுக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் கேட்டுடலாம் மாஸ்க் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேர்களை நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6. நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட பேச போகிறது அடுத்து யாரு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், கல்வெட்டிலிருந்து கலையரசி பேசுகிறேன் மேடம்.
0: கலையரசி வணக்கம்மா, என்ன பாடல் கேட்க போகிறீங்க?
1: வேல் படத்துல இருந்து 1000 ஜன்னல்கள்.
0: சூப்பரான பாடல் கேட்போம், சரிங்களா? சரி, அதுக்கு முன்னால ஜிகே கேள்விக்கு போயிடலாம். உலகின் உயரமான செங்கலால் கட்டப்பட்ட கோபுரம் எங்க இருக்கு? புதுடெல்லியே தான். சரியான பதில் டெல்லி தான். சரியா, நன்றிமா, நன்றி. டெல்லியில இருக்கக்கூடிய குதுப் மினார், இதுதான் உலகத்திலே உயரமான செங்கலால் கட்டப்பட்ட கோபுரம். உயரமான கோபுரங்கள் நிறைய இருக்கலாம், ஆனால் செங்கலால் கட்டப்பட்ட கோபுரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய குதுப் மினார் தான். இதில் வந்து 5 மாடிகள் இருக்குது, 73 மீட்டர் உயரம் கொண்டது. இது 1993 உலக பாரம்பரிய இடமாக இதை அறிவிச்சிருக்கிறாங்க யுனெஸ்கோ. இதில் வந்து 379 சுருள் வடிவ படிக்கட்டுகள் உள்ள இருக்குதான். இந்த குதுப் மினாரை செங்கல் அப்புறம் பளிங்கு கற்களால் கட்டியிருக்கிறாங்க. அடுத்த கேள்வி நம்ம கேட்டுருவோமா? உயரமான கேள்வி என்ன கேட்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஆவலாக இருப்பீங்க, நான் உடனே கேட்டுறேன். உலகின் உயரமான வாகன வழித்தடம் எங்கே இருக்கிறது? இந்த கேள்வியை இப்போது சில நாட்களுக்கு முன்னால் தான் நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் கேட்டோம். சூப்பரான பதிலையும் நேர சொன்னாங்க. இப்போ மறுபடியும் அந்த கேள்வியை உங்களுடைய நினைவுக்காக கேட்குறோம். உலகின் உயரமான வாகன வழித்தடம் எங்கே இருக்கிறது? இதுக்கான பதிலை சொல்லுங்கள், இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சூப்பரான பாடல் நம்ம கேட்டுட்டு வந்துடலாம், அதுக்கப்புறமா பதிலையும் தெரிஞ்சுக்கலாம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நெல்லை 10:45 மனம் விரும்புவதை நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். சூப்பரான பாடல்களை நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்ததா நேர் என்ன பாடல் கேட்க போறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
3: வணக்கம். கடம்பூர் வல்வசி நல்லபெருமா சென்னையிலிருந்து பேசுறேன்.
2: காலை வணக்கம் சார்.
3: வணக்கம் காவி. வணக்கம்.
2: என்ன பாடல் நிகழ்ச்சியில கேட்க இருக்க போறீங்க?
3: முதல்வர் படத்திலிருந்து பாட்டு.
2: நிச்சயமா முதல்வன் திரைப்படத்துல இருந்து நம்ம பாடல கேட்டுடலாம். அதுக்கு முன்னால பொது அறிவு கேள்வி போயிருவோமா? சரி, உலகின் உயரமான வாகன வழித்தடம் எங்க இருக்கு? ரோடு இருக்கிறதுலே ரொம்ப ஹைட்டான இடத்துல மோட்டார் ரோடு எங்க இருக்கு?
3: மோட்டார் ரோடு
2: சிங்கப்பூர் இல்லை. சரி, உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் சொல்லட்டா?
3: சொல்லுங்க.
2: இதுல எது சரியான பதில் நீங்க கண்டுபிடிங்க. சரியா?
3: ஒன்னு
2: சிங்கப்பூர், இன்னொன்னு லடாக். எங்க இருக்கும்
3: லடாக்?
2: லடாக், அதேதான். நன்றி நன்றி. உம்லிங் லா கணவாய் அப்படின்னு இந்த இடத்த சொல்லுவாங்க. லடாக்ல இருக்கு. இமயமலையில இந்த ரோடு போகுது. கிட்டத்தட்ட 19,024 அடி உயரத்துல இந்த வழித்தடம் இருக்குது. இதுதான் உலகத்திலேயே மிக உயரமான வாகன வழித்தடம். அதாவது 52 கிலோமீட்டர் நீளத்துக்கு இங்க ஒரு

சாலை அமைச்சிருக்கிறாங்க. இது கிழக்கு லடாக்கில் இருக்கக்கூடிய கிசும் டெம்சோம் அப்படின்ற அந்த கிராமங்களை இணைக்கிற வகையில் இந்த சாலையை கட்டியிருக்கிறாங்க. இதுதான் உலகத்திலேயே உயரமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ரோடு. அடுத்த பொது அறிவு கேள்வி என்ன நம்ம கேட்டுருவோமா? இந்தியாவில் மிக உயரமான ஏரி ஒன்று இருக்குது, அந்த ஏரியோட பேர் சோலாமு ஏரி. இது எங்கே இருக்குது? இதுதான் நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிற கேள்வி. சோலாமு ஏரி உலகத்திலே மிக உயரமான ஏரிகளில் ஒன்று, அது நம்ம இந்தியாவில் இருக்குது. ஆனால் அது எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் சரியாக சொல்லிவிடுங்க. அதுக்கு முன்னால் நம்ம பாடல் கேட்டுடலாம். முதல்வன் திரைப்படத்திலேருந்து

0: நேரத்திலே 10:53 ஆகுது. நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம நிறைவான நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கோயம்புத்தூர் கருமத்தம்பட்டி வெள்ளிங்கிரி பேசுறேன் மேடம். நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேங்க.
0: மகிழ்ச்சி சார். என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: இன்னைக்கு ஆடுகளம் படத்துல ஆத்தே ஆத்தேங்கிற பாட்டு கொடுங்க. கேள்வி கேளுங்க.
0: இந்தியாவின் மிக உயரமான ஏரியான சோலாமு ஏரி எங்கே இருக்கிறது? ஆப்ஷன் வந்து ஒன்னு சிக்கிம், இன்னொன்னு லடாக்.
1: லடாக் மேடம்.
0: லடாக்கா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. உயரமான இடம் லடாக்கா இருந்தாலும் நம்ம கேட்டிருக்க கேள்வி மிக உயரமான ஏரி. ஆமா, சிக்கிம் தான் சரியான பதில். சரிங்க சார், நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி.
1: நன்றி. வணக்கம்.
0: வணக்கம். இந்தியாவுடைய மிக உயரமான ஏரியாவும் இதா இருக்கு. உலகத்திலேயே 14வது உயரமான ஏரியாவும் இது அமைஞ்சிருக்கு, இந்த சோலாமு ஏரி. இது சிக்கிம்ல தான் இருக்கு. கடல் மட்டத்துல இருந்து சுமார் 18,000 அடி உயரத்துல இது இருக்குது. இந்தோ திபெத் எல்லைக்கு பக்கத்துல இது இருக்குது. ரொம்பவே கடுமையான பனி நிலவக்கூடிய இடத்துல தான் இந்த ஏரியும் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்த நம்ம சுற்றி பார்க்கவும் முடியும். அக்டோபர் நவம்பர் மாதங்களில் இதை நம்ம போய் பார்க்கலாம். நல்ல சுற்றுலா பயணிகள் வந்து அதிகமாக வரக்கூடிய மாதங்களும் இது தான். இதுக்கு நம்ம போகணும் அப்படின்னா உள்ளூரில் அங்கே ஒரு பர்மிஷன் வாங்கணும். இன்னர் லெட்டர் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த அக்டோபர் நவம்பர் மாதங்களில் அந்த குளுமையான பனி நிலவக்கூடிய இந்த ஏரியை நம்ம சுற்றி பார்க்கலாம். நேரில் நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான பாடலை தான் நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் சூப்பரான உயரமான கேள்விகளோடு உங்களோட நினைந்திருந்தே நாங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. பாடலை தொடர்ந்து நம்ம கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனை தொடர்ந்து மணித்திருநாடு நிகழ்ச்சியில் பூவார் தீவு குறித்த தகவல்களும் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. ரொம்ப இனிமையான பாடல்களும் உங்களுக்காக வலம் வர காத்துட்ருக்குது. நிகழ்ச்சியை தவறாமல் கேளுங்க, எப்போதும் இணைஞ்சே இருங்க. பாடல் கேட்டுடலாம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் ஆடுகளம் திரைப்படத்திலிருந்து.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ரத யாத்திரையின் பாரம்பரியம் தலைமுறை தாண்டி மக்களை ஈர்த்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகள் நலனுக்காக மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி பணிகளிலும் புதுமை கண்டுபிடிப்புகளிலும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். செமிகான் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தொழில்நுட்ப வளர்ச்சியில் சுயசார்பினை எட்ட உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய தர நிர்ணய அமைப்புகளின் தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று பெங்களூருவில் தொடங்கியது. இளங்கலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு கூடுதலாக 9,911 இடங்களை ஏற்படுத்த தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் தற்போது நடைபெற்று வருகிறது. தவிக அரசின் நிர்வாக திறன் குறித்து திமுக தொடர்ந்து கேள்வி எழுப்பும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. தடையற்ற மின் விநியோகத்தை தவிக அரசு வழங்க தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. காவலர் நியமனங்களுக்கான அறிவிக்கையை உடனடியாக தவிக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காவது மற்றும் இறுதி நாளான இன்று இந்தியாவின் லக்ஷயா ராய்சந்தானி இரட்டை சதம் அடித்து 207 ரன்னுக்கு ஆட்டம் எழுந்தார். சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டி இன்று தொடங்குகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிறிஷ் தியாகி மற்றும் சிராக் துஹான் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாம்

நேயர்களுக்கு உற்சாகமான முற்பகல் வணக்கம். நேரம் 11:03 ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி மணி திருநாடு. ஒரு நாளும் மணி திருநாடு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடத்துக்கு இயற்கை சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்லை பிரபலமான மனிதர்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு ஒரு விஷயங்களை நம்ம ஒரு நாளில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோங்க. இன்றைக்கு இந்த மணி திருநாடு நிகழ்ச்சியில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், எங்கே போக போகிறோம் அப்படின்னா, கேரளாவோட இயற்கை எழில நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வர்ற ஒரு அற்புதமான இடத்தை பற்றி தாங்க பேச இருக்கிறோம். இதை பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்காக நிகழ்ச்சியில் ரொம்ப ஹாப்பியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் உங்கள் லிசி ஜெகன். அது என்ன தாங்க இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தாங்க திருவனந்தபுரத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய பூவார் தீவு. தீவு அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, நான்கு பக்கமும் நீரால் சூழப்பட்ட ஒரு நிலப்பரப்பு. ஏன் இதை பற்றி இப்போ பேசணும் அப்படின்னா, ரொம்ப வேகமாக போயிட்டுருக்க இந்த நகர வாழ்க்கையோட பரப்பரப்புலேருந்து கொஞ்சம் தூரமாக போனால் நம்மளால் அமைதியையும் இயற்கையும் ரசிக்க யாருக்கு தாங்க விருப்பம் இருக்காது சொல்லுங்கள். நம்ம மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும், நம்மளை சுற்றி இயற்கையான ஒரு சூழல் இருக்கும், நம்ம காதுகளுக்கு பறவைகளோட கீச் கீச் சத்தம் மட்டும்தான் கேட்கும். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இன்றைக்கி உங்களை கூட்டிகிட்டு போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் ஒரு முறையாச்சும் பார்க்க வேண்டிய ஒரு இடம்தான் இந்த பூவார் தீவு. அப்படி என்னங்க இங்கே இருக்குது அப்படி தானே கேட்குறீங்க, என்னெல்லாம் இருக்குன்னு சொல்கிறோம் கேளுங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டுருக்கு, முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து. கண்ணதாசன் வரிகளுக்கு இளையராஜா, இசையில் கே ஜே யேசுதாஸ் பாடியிருக்காங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரம் 11:10 ஆயிட்டு இருக்கு. செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல்னு தொடங்கி பாதி தூரம் பூவாருக்கு போன ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அதே ஃபீலோட இந்த பூவார் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் பூவார் அப்படின்னு பெயர் வர காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் பூக்கள் ஃபுல்லாக நல்ல கலர்ஃபுல்லான பூக்கள் வந்து பூத்துருந்துச்சாங்க. அப்போ வந்து ஃபுல்லாக அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிங் போகிற ஒரு வழக்கம் உண்டு. அப்போ மன்னர்களை வந்து அந்த வழியாக போட்டிங் போகும்போது போட் வந்து போக முடியாத அளவுக்கு அந்த ஆறு ஃபுல்லாக பூக்கள் வந்து நிறைஞ்சிருந்ததுதான். அதனால தான் பூ ப்ளஸ் ஆறு பூவாறு அப்படிங்கிற பெயர் கிடச்சிருக்கு. இந்த சரௌண்டிங் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்ல க்ரீனரியாக கலர்ஃபுல்லான பூக்களோட சுற்றி சுற்றி ஆறு ஏரி இந்த மாதிரி சேர்ந்த ஒரு நல்ல ஒரு நேச்சரான இடம் தான் இந்த பூவார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நாம் அந்த இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்மளையே மறந்து இயற்கை இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு ரசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு அருமையான அழகான அற்புதமான இடங்க. சரி, வேற என்னெல்லாம் இங்கே இருக்குது அப்படி தானே கேட்குறீங்க, கேட்டுருச்சுங்க சொல்

இப்போ பாடல் கேளுங்க. வந்துட்டுருக்கு உங்களுக்காக வறுமை நிறம் சிவப்பு திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்காங்க.

0: முடியும். தனனனான ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்,
1: சபாஷ்
0: கவிதை.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வசந்தன் கோ தான் சரி.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
8: நேரம் 11:18. மணி திருநாடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு பூவார்த்தீவு பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேரள மாநிலத்தோட தலைநகரான திருவனந்தபுரத்துலேருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. என்னங்க கேரளாவில் இருக்கிறத பற்றியா இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்காதுங்க. நம்ம தமிழ்நாட்டு பார்டரான கன்னியாகுமரியில் இருந்துட்டு ரொம்ப ஈஸியாக போகிற மாதிரியான ஒரு டிஸ்டன்ஸில் தான் இந்த பிளேஸ் இருக்குது. பூவார்த்தீவோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து 3 நீர்நிலைகள் வந்து ஒன்றுக்கொன்று இணைகிற ஒரு காட்சியை நம்மளால் பார்க்க முடியும். நெய்யாறு, பேக் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிற உப்பங்கலி, அரபிக்கடல், இது 3 ஒன்றுக்கொன்று சந்திக்கிற ஒரு நிகழ்வை வந்து இந்த பூவாரில் நம்மளால் பார்க்க முடியும். அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்களேன், சுற்றிலும் வந்து நீர்நிலைகள், எங்கே பார்த்தாலும் அப்படி போட்டிங் போகிற மாதிரி ஒரு ஃபீலில் இருந்துட்டு எப்படிங்க போட்டிங்லாம் போகாமல் இருக்க முடியும்? பூவாரோட ட்ராவல் வந்து எப்போ ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டுருக்கு கேளுங்க. செம்பருத்தி திரைப்படத்திற்காக வாலி வரிகளுக்கு இளையராஜா, எஸ்எல்ல எஸ் ஜானகி மனோ பாடியிருக்காங்க.

0: மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தருணத்திலும் உங்களுடன் பயணிப்பது இது நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.
1: தொடக்கம் பாட்டு முடித்ததும் பாட்டு பாட்டுக்கு பலவன்.
2: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
3: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் 11:26 மணி திருநாடு நிகழ்ச்சியில் இன்றைக்கி பூவார்த்தீவு பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பூவாருக்கு போனதுமே நம்ம சூஸ் பண்ணுறது நம்ம கண்களுக்கு தெரியறது பார்த்திங்கன்னா போட்டிங்காக தான் இருக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து நல்லா ரிலாக்ஸாக அந்த போட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறப்ப

எவ்வளோதான் கவலைகள்லாம் இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி தள்ளி வச்சுட்டு நல்லா அப்படி இயற்கையை ரசிச்சுட்டு அடர்த்தியான அந்த மேங்க்ரோவ் காடுகளுக்கு இடையில் பயணப்பட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா நல்லதாக நம்ம கண்களுக்கு தான் நல்ல க்ரீனரியான விருந்து அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க, காதுகளுக்கும் விருந்து இருக்குது. எப்படின்னா நீங்கள் அப்படியே போட்டிங் போயிட்டே இருக்கிறப்ப பேட்ஸோட சவுண்டு, ஒரு மாதிரியான வண்டுகளோட அந்த ரிங்கார சத்தம், இதெல்லாம் சேர்த்து இயற்கை உலகத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. இன்னும் என்ன அப்படின்னா, இன்னும் உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போட்டிங் போயிட்டே இருக்கிறப்ப மீன்கள் அப்படியே தண்ணீரில் துள்ளி குதிக்கிறதையும் கூட நீங்கள் பார்க்கலாம். இயற்கையோடு டைரெக்டாக ஒரு கான்வர்சேஷன் நடத்துகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்கள். பூவாரில் கண்டிப்பாக இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்கங்க. இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு. சின்ன தாயை திரைப்படத்துலேருந்து இந்த பாடல் உங்களுக்காக.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

மணி திருநாடு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி பூவாறு தீவு பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம அப்படியே போட்டிங் போயிட்டே இருக்கும்போது பசிக்குமா இல்லையா சொல்லுங்கள். அப்போது ஏதாச்சும் சாப்பிட்ணும்னு தோணும்ல, நீங்கள் எதுவும் எடுத்துகிட்டு போகணும்லாம் தேவையில்லைங்க. ஏன்னா அங்கே மிதக்கிற மாதிரி உணவகங்களுமே உங்களுக்காக இருக்குது. பூவாரோட மற்றொரு தனி சிறப்பு இந்த மிதக்கும் உணவகங்கள் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன், அப்படி போட்டில் போயிட்டே இருக்கிறப்போ சின்னதாக ஒரு ஹோட்டலில் போயிட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இல்லைனாலும் அங்கே கேரளாவுடைய பாரம்பரிய உணவு, நல்ல மோட்டா ரைஸு, நல்ல கடல் உணவுகள், நல்ல மீன் குழம்பு பொரிச்சது, இப்படி நிறைய வெரைட்டியான சாப்பாடை நம்மளால் டேஸ்ட் பண்ண முடியும். அதோட இளநீர், ஃப்ரெஷ் ஜூஸ் இந்த மாதிரியும் நீங்கள் அங்கே விருப்பப்பட்டீங்கன்னா சாப்பிட்லாம். உண்மையிலே இது வித்தியாசமாக தான் இருக்கும் இல்லையா, வீட்டில் நம்ம வந்து உட்காந்துருந்து சாப்பிட்றதுக்கும் போட்டில் அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப அந்த கேரளாவுடைய பாரம்பரிய உணவை சாப்பிட்டுட்டே போட்டிங் போகிறதுக்கும் அது ஒரு செம ஃபீலாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னும் என்னலாங்க இங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னா தங்கமலை கடற்கரை பற்றிய தகவல்களும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இப்போ நிகழ்ச்சியில் வந்துட்டுருக்கு பாடல். மனு சுஜாதா குரல்களில் கிழக்கு சீமையிலே படத்திலிருந்து பாடல்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வசந்தன் கோ தான் சரி.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 11:41. மணி திருநாடு நிகழ்ச்சியில் பூவார் தீவு பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம சொன்னோம் இல்லையா, கோல்டன் சாண்ட் பீச். இது வந்து இந்த தீவில் ரொம்பவே ஃபேமஸ்ங்க. பொன்னிறமான அந்த மணல், நீல நிற கடல், அமைதியான சூழல், சன்ரைஸ், சன்செட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு அருமையான இடம். அதோடு நாம் இங்கே போகப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் நடக்கிறதையும் நாம் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பர்ஃபெக்டான சூட்டான இடம் அப்படின்னு சொல்லலாம். இயற்கையை நேசிக்கிறவங்க, பறவைகளை ரசிக்கிறவங்களுக்கு இந்த பூவார் தீவு ஒரு பெஸ்ட்டான பிளேஸுங்க. பல வகையான நீர் பறவைகளை நாம் இங்கே பார்க்கலாம். கொக்கு, மீன்கொத்தி, நாரை, இந்த மாதிரி பல வகையான பறவைகளுக்கு இடையில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்காத நிறைய பறவைகளும் வெளிநாட்டு பறவைகளையும் கூட இங்கே வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸை நம்ம பார்க்க முடியும். நாம் அதுலேயும் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் இந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோன்னா நிறைய வகையான பறவைகளோட சவுண்டை ரொம்ப மைல்டாக நம்மளால் கேட்க முடியும். இது நம்ம மனசுக்கு தர எனர்ஜிக்கும் ஹாப்பிக்கும் அளவே இல்லை. சரி, பூவாருக்கு நாங்கள் போகணும்னு முடிவு பண்ணிட்டோங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணுறோம். பக்கத்தில் என்னெல்லாம் பிளேஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு பூவாருக்கு எப்படி போகலான்னு கேட்டிங்கன்னா, பக்கத்துலேயுமே நீங்கள் பார்க்குற மாதிரி நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து இருக்குது. கோவளம் கடற்கரை, பத்மநாப சுவாமி கோவில், நெய்யாறு டேம், விழிங்கம் துறைமுகம், ட்ராண்ட்ரம் உயிரியல் பூங்கா, இதெல்லாமே நீங்கள் பார்த்துட்டு அப்படியே பூவாருக்கு போகலாம். இந்த பூவாருக்கு ஒரு முறை நீங்கள் போயிட்டு வந்துட்டிங்கன்னா திருப்ப எப்போ இந்த இடத்துக்கு நம்ம போவோம் அப்படின்னு

ஆசை நம்ம மனசில் வர்ற மாதிரியான ஒரு இடங்க இது. இதை நாங்கள் சொல்லலை, அங்கே போயிட்டு வந்தவங்க சொன்ன கருத்தில் சொல்கிறோம். வாய்ப்புகளை உருவாக்குறது நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு இடத்துக்கு போகணுன்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இருந்தால் போங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம், வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கோங்க. அதுவும் நம்ம பக்கத்துலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இயற்கையை நேசிங்க, ஒவ்வொரு பயணங்களையும் ரசித்து ஹாப்பியாக வாழுங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இனி பாடலை தொடர்ந்து கேட்கலாம். உள்ளூர் வட்டார செய்திகள் பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. வள்ளி திரைப்படத்திலிருந்து வாலி வரிகளுக்கு இளையராஜா, இசையில் ஸ்வர்ணலதா குழுவினரோடு பாடிய பாடல்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேரம் 11:46 நிமிடம் ஆயிட்டுருக்கு. மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். இப்போ உள்ளூர் வட்டார செய்திகளை சொல்கிறதுக்காக நம்ம கூட பேப்பர் பேனாவோட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க
1: ரியோ.
0: ரியோ, ஃபஸ்ட்டு என்ன நியூஸ் சொல்ல போகிறீங்க?
1: ஆமாம், முதல்ல என்ன சொல்ல போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு இடத்துல சிறப்பு பதிவு முகாம் நடந்துட்டுருக்குது. எங்கே, என்னது பற்றி அப்படின்னா, தொழிலாளர் நல வாரியம் மூலமாக நடந்துட்டுருக்குது, ராஜவல்லிபுரத்தில் நடந்துட்டுருக்குது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த சிறப்பு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. தொழிலாளர் நல வாரிய சிறப்பு பதிவு முகாமில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் மூலமாக நீங்கள் இதை பதிவு செஞ்சுக்கலாம்.
0: அடுத்த தகவல் நான் சொல்கிறேன்.
1: ஆ, சொல்லுங்கள்.
0: என்ன அப்படின்னா, ஐடியில் வந்து இப்போ வந்து அட்மிஷன் போயிட்டுருக்கு இல்லையா? இப்போ வந்து நீங்கள் ஐடியில் சேரணும், சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதற்கான மாணவர் சேர்க்கை தேதியை வந்து நீட்டிச்சிருக்காங்க. இந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும். அதனால் நீங்கள் வந்து ஐடியை எந்த ஐடியில் சேரணுமோ அங்கேயே நீங்கள் டைரெக்டாக நேரடியாக போய் அங்கே வந்து நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம்.
1: சூப்பரான தகவல் சொல்லியிருக்கீங்க. இதே போல் யங்ஸ்டர்ஸ்க்கான இன்னொரு தகவலையும் நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, மை பாரத், அதாவது மேரா யுவா பாரத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்திய அரசோட இளைஞர் நல அமைச்சகம் உருவாக்கக்கூடிய ஒரு டிஜிட்டலான தளம். இங்கே வந்து 18 வயசுலேருந்து 29 வயதிலான இளைஞர்கள் வந்து பதிவு

0: பண்ணியிருக்கலாம். எதுக்காக நம்ம பதியணும் அப்படின்னா, இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் நமக்காக கொடுத்துருக்குறாங்க. இளைஞர் அவங்களோட திறமைகளை வளர்த்துக்கிறதுக்காக புதிய படிப்புகளை படிக்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். சமூக பணிகளில் நீங்கள் ஈடுபடணும், எதாவது இங்கே வாலண்டியராக நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் போய்க்கலாம். அரசு அப்புறம் தனியார் வேலை வாய்ப்புகளை பெறதுக்கு இது ஒரு பாலமாகவும் இருக்குது. எங்கெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அப்டேட்ஸ் எல்லாமே நமக்கு இந்த வெப்சைட்டில் வந்துடும். இது வந்து ஆப்பாகவும் நமக்கு இருக்குது. மை பாரத் அப்படின்ற ஆப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இளைஞர்களோட நாட்டின் சிறந்த தலைவர்களாக மாற்றுறதுக்காகவும், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்புறம் தன்னார்வ வாய்ப்புகளை வழங்குறதுக்காகவும் இது உருவாக்கப்பட்டு இருக்குது. இந்த திட்டம் வந்து பழங்குடியினர் அப்புறம் வளர்ச்சி குன்றிய மாவட்டங்களில் இளைஞர்களுக்காகவே உயர்தர நிறுவனங்களில் கட்டமைக்கப்பட்ட வேலை பயிற்சி, அதாவது இன்டர்ன்ஷிப் எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க. ஸ்டைஃபண்டோடு அவங்க கொடுக்குறாங்க. அதனால் இந்த வாய்ப்பு பற்றின தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இதில் எப்பயுமே அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்னா மை பாரத் அப்படின்ற ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மூலமாக உங்களுக்கு தேவையான பல தகவல்களை இளைஞர்கள் மத்தியில் கொண்டு சேர்க்குற விதமாக நம்ம இந்திய அரசு உருவாக்கி இருக்கிறாங்க. மை பாரத் அப்படின்ற இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மை பாரத் அப்படின்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க.
1: நல்ல ஒரு தகவல் சொல்லியிருக்கீங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் விளம்பரத்தை தொடர்ந்து வந்துட்டுருக்கு. மௌனம் சம்மதம் திரைப்படத்திலிருந்து
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேர்லே நாம மணித்திருநாடு நிகழ்ச்சியில் நிறைவான தகவல்களை தான் கேட்க இருக்கிறோம். தென்காசி மாவட்டத்தில் தொழில் பழகுனர் முகாம் வர 20ஆம் தேதி நடக்க இருக்குது. பிரதமர் தேசிய தொழில் பழகுனர் மேலா வந்து 20ஆம் தேதி அரசு ஐடிஐயில் நடக்க இருக்குது. அப்போது ஐடிஐயில் படிச்சுட்டு இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஐடிஐ முடித்தவங்க, பாலிடெக்னிக் முடித்தவங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் முடித்தவங்க கூட நீங்கள் இதில் அப்ளை பண்ணலாம். டீட்டெயிலில் வந்து நீங்கள் நேரில் கூட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, இல்லைனா ஃபோன் நம்பர் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. 9719167403 அப்படின்ற இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கூட நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம்.
2: அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, உழவர் பாதுகாப்பு திட்ட அடையாள அட்டை வச்சுருக்கிறவங்க வந்து உதவி தொகை பெறுறதுக்கான முகாம் வந்து இந்த மாதம் 28ஆம் தேதி நடக்க இருக்குது. அதனால் நீங்கள் இந்த உழவர் பாதுகாப்பு திட்ட அடையாள அட்டை வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். நேர்களே, இதுவரைக்கும் மணி திருநாடு நிகழ்ச்சியில் பூவார் தீவு அப்புறமா உள்ளூர் வட்டார செய்திகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தோம் நான் எஸ் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர்.
2: நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் உதிரி பூக்கள் திரைப்படத்திற்காக உங்களுக்காக வந்துட்டுருக்கு.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ரத யாத்திரையின் பாரம்பரியம் தலைமுறை தாண்டி மக்களை ஈர்த்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகள் நலனுக்காக மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி பணிகளிலும் புதுமை கண்டுபிடிப்புகளிலும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். செமிகான் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தொழில்நுட்ப வளர்ச்சியில் சுயசார்பினை எட்ட உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய தர நிர்ணய அமைப்புகளின் தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று பெங்களூருவில் தொடங்கியது. இளங்கலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு கூடுதலாக 9,911 இடங்களை ஏற்படுத்த தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. IRCTCயின் புதுப்பிக்கப்பட்ட இணையதள சேவை செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. சென்னை கொளத்தூரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று திறந்து வைத்தார். தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தவிக அரசின் நிர்வாக திறன் குறித்து திமுக தொடர்ந்து கேள்வி எழுப்பும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. தடையற்ற மின் விநியோகத்தை தவிக அரசு வழங்க தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. காவலர் நியமனங்களுக்கான அறிவிக்கையை உடனடியாக தவிக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காவது மற்றும் இறுதி நாளான இன்று இந்தியாவின் லக்ஷயா ராய்ச்சந்தானி இரட்டை சதம் அடித்து 207 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டி இன்று தொடங்குகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிறிஷ் தியாகி மற்றும் சிராக் துவான் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று கார்டிஃபில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 12 மணி

0: இனிய வணக்கம் நேர்களே. நேரம் சரியா 12:03 ஆயாச்சு. இனி இன்று ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்கலாம். இன்று பிற்பகல் 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில் உங்களுடைய எந்த பருவம் உங்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது என்ற தலைப்பில் சிநேகிதிகள் கலந்து கொண்டு பேசலாம். 1 நலந்தானா நிகழ்ச்சியில் தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் ஹரிகர மகாதேவன் அவர்கள். 1:05 நலந்தானா நிகழ்ச்சியில் எருக்கின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் டாக்டர் கோகுலன் அவர்களுடன் தொலைபேசி வழி நேரலை. 2 அன்பின் வரிகள். 3:02 திரையருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். 4 புதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 2016 வெளிவந்த திரைப்பட பாடல்கள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். 6:02 நிகழ்ச்சி குறிப்பு. 6:07 பக்தி மாலை. 6:30 நம்மை சுற்றி. 7 அறிவியல் தகவல்களுடன் திரைப்பட பாடல்கள். 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தினசரி நிகழ்வுகள் கேட்கலாம். 7:32 ஆசை அஞ்சல். 8:05 குக்கு. 9 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இலக்கியம் கற்றுத்தரும் தலைமை பண்புகள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். 10 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களை இன்று ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்க மறவாதீர்கள்.
1: நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 to 4 வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நிகழ்ச்சிகளை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6 இல்

0: ஸ்நேகிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
2: ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.

0: நேரம் சரியா 12:11 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. சிநேகிதியை நிகழ்ச்சி தான் கேட்க இருக்கிறீங்க. 12:10 ஆச்சு, வந்ததுமே வந்து எனக்கு வந்துச்சு பசி. 12:10 படார்னு ஓடி வந்து பேச உட்காந்துருக்காங்க மேரி லிசி.
1: எப்படி ஓப்பனிங்லா செம்ம ரைமிங்கா இருக்குது.
0: ஆமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து உங்களோட நிகழ்ச்சி பண்றேன் இல்லையா.
1: ஆமா,
0: இந்த பசி லிசி வந்து இதுக்கு முன்னாடி சொன்னது என்னைக்கோ, திரும்ப இன்னைக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிடுச்சேன்.
1: எனக்கு என்ன தெரியுமா, நீங்க ப்ரோக்ராம்ல வந்துட்டீங்கனால எனக்கு ரொம்ப குஷி.
0: குஷி பாருங்க, பசி நான் ப்ரோக்ராம்ல வந்தா அவங்களுக்கு குஷியா. உண்மையிலேயே இப்போ நீங்க குஷி அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம வாழ்க்கையில நிறைய பருவங்கள் இருக்கும். பிறந்தையிலேருந்து குழந்தை பருவத்திலேருந்து நமக்கு ஒரு முதுமை பருவம் வரைக்கும் உடலில் ஏகப்பட்ட வயது பருவங்கள்லாம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய எந்த பருவம் உங்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது, இந்த பருவத்தில் வந்து என் லைஃப் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை சந்திச்சிச்சு, இந்த பருவம் எனக்கு பிடித்ததாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பருவம், அந்த பருவத்தை பற்றி தான் வந்து இன்றைக்கி நம்ம பேச இருக்கிறோம். உங்களுடைய எந்த பருவம் உங்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது என்ற தலைப்பில் சிநேகிதிகள் கலந்து கொண்டு இன்றைக்கி சிநேகிதியை நிகழ்ச்சியில் பேசலாம். லிசி,
1: அதுலேயும் வந்து பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பருவத்தையும் கடந்து வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு மெமரிஸாக தான் இருக்கும். இன்றைக்கி யோசிச்சு பார்க்கும்போது நம்ம சின்ன குழந்தை பருவம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இளம் வளர் இளம் பருவம், அது எங்க இருந்துச்சு. அதுவும் பெண்கள் வந்து திருமணமாயி இன்னொரு இடத்துக்கு போயிருவாங்க, ஒரே இடத்துலயும் இருக்க மாட்டாங்க.

0: ஒரு ஒரு இடத்துல நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு திருப்பு முனை அப்படிங்கிறது இருந்திருக்கும், அது வந்து மனசில் நிற்கிற மாதிரி இருந்திருக்கும்.
1: கண்டிப்பாக
0: அந்த மாதிரி மெமரிஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம்.
1: கண்டிப்பாக நம்ம நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு பேசணும் அப்படின்னா 0462-256-1133, 2562-156-1133 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எங்கள் கூட கலந்துக்கிட்டு உங்களோட அந்த அனுபவங்களையும் நினைவுகளையும் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். மீண்டும் ஒரு முறை தலைப்பு சொல்கிறேன், உங்களுடைய எந்த பருவம் உங்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது என்ற தலைப்பில் தான் பேச இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய முதல் நேயர், வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் கோமதி மேடம், பாளையங்கோட்டையிலிருந்து பேசுறேன்.
1: பாளையங்கோட்டை கோமதி, சொல்லுங்க.
2: எனக்கு வந்து குழந்தை பருவம் தான் ரொம்ப பிடிக்கும்.
1: குழந்தை பருவம், அது அதுல எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு திருப்பு முனையா இருந்துச்சு குழந்தை பருவத்துல? அடுத்த
2: குழந்தை பருவத்துல திருப்பு முனைன்னா எப்படி கேக்கீங்க மேடம்?
1: அதாவது ஏதாவது ஒரு விஷயம் அந்த குழந்தை பருவத்தில் வந்து உங்களுக்கு, இப்போ ஒன்றும் இல்லை, டென்த் வரைக்கும் வந்திருப்போம், டென்த்தில் வந்து நான் நல்ல மார்க் நல்லா படித்தேன், அந்த பருவத்தில் படித்து மார்க் எடுத்தது வந்து எனக்கு அடுத்து மேற்படிப்புகளுக்கு 11th 12th நல்ல குரூப் எடுத்து போகிறதுக்கு ஒரு திருப்பு முனையாக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடியதாக எந்த நிகழ்வுகள் நடந்துச்சு?
2: எனக்கு வந்து 10th படிச்சுக்கிட்டு இருக்கேன், டீச்சர் ஆகணும்னு ஒரு ரொம்ப ஆசை.
1: ம்.
2: அப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மா படிக்க வைக்கல, கொஞ்சம் கஷ்டம். அப்போ எனக்கு வந்து அது எப்படியாவது படிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. ஆனால் அந்த ஆர்வம் வந்து எனக்கு நிறைவேறலை. அப்புறம் திரும்ப நான் வந்து என்னுடைய முயற்சியில் அதை வந்து திரும்ப படிக்கணும்னு நினச்சி, அப்புறம் எங்களோட ரிலேஷனில் சொல்லி படித்து இன்னைக்கு நல்லா இருக்கேன் மேடம்.
1: டீச்சர் ஆகிட்டீங்களா?
2: ஆமாம்,
1: டீச்சர் ஆகிட்டீங்க. நிஜமாவே உங்க வாழ்க்கையில வந்து நீங்க 10ஆம் வகுப்புல வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, அந்த பருவத்துல படிச்சு பாஸ் பண்ணி டீச்சர் ஆகணும் அப்படின்னு. வீட்டுல படிக்க வசதி இல்லைனா கூட நீங்களே செலவு பண்ணி படிச்சு இன்னைக்கு டீச்சர் ஆகி எஃப்எம்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவு பெரிய டர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு இது, எவ்வளவு பெரிய திருப்பு முனையா அமைஞ்சிருக்கு. நன்றிமா, நன்றி, அருமையா கலந்துகிட்டு பேசுனீங்க, நன்றி. லிசி, பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து அந்த 10ஆம் வயது அப்படின்னு சொல்லும் போது அதுதான் உண்மையிலேயே ஒரு வயது பருவம். 14-15 வந்து பெண்கள் பூ பெய்தக்கூடிய ஒரு பருவமாக இருக்கும். அந்த பருவங்கள் வயது வரக்கூடிய ஒரு பருவம். அந்த பருவத்தில் ஒரு முடிவை எடுத்திருக்காங்க இவங்க, எப்படியாவது டீச்சர் ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்து அந்த பருவத்தில் இருந்து தொடங்கின முயற்சியை வந்து செஞ்சு காட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும்.
0: இந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பருவம், பதின்ம பருவம், இளம் பருவம், முதிர்ந்த பருவம் அப்படின்னு நான்கு வகையா பிரிச்சிருக்கும். குழந்தை பருவம்ங்கறது நீங்க சொன்னீங்க இல்லையா, டீனேஜுக்கு முன்னாடி வரைக்கும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: இந்த பதின்ம பருவம் வந்து டீனேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இளம் வயது அப்படிங்கும் போது 20ல இருந்து 30 வரைக்கும் உள்ளது.
1: கண்டிப்பா.
0: அதுக்கு மேலனா வயசாயிட்டுன்னு சொல்லிடாதீங்க. அப்படி வந்து பொதுவா நாலு வகையா பிரிச்சுப்போம். பெண்களுக்கு வந்து இந்த நாலு பருவத்துல உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல ஒரு திருப்பு முனை அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு, அது மூலம் நாங்க இன்னைக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு முதல் நேரா அழகான கருத்துக்களை சொன்னாங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா. உண்மையிலே எனக்கு பிடித்த பருவமா கூட இருக்கலாம், இந்த இவங்க சொன்ன மாதிரி எனக்கு குழந்தை பருவம் தான் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு. அப்போ ஏன் அப்படின்னு கேட்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடித்த பருவங்கள், அதுல என்ன திருப்பு முனை கண்டீங்க அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லிக்கலாம். நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா? பருவத்தை வச்சே பாடல் கேட்டுருவோம், பாபா திரைப்படத்துல இருந்து.

0: சிநேகிதிய நிகழ்ச்சியில் இன்றைக்கி உங்களுடைய எந்த பருவம் உங்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது அப்படின்னு கேட்டிருக்கிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் கலந்து கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்,
1: நாம பேசுறது நம்மளுக்கு
0: கேக்குது. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? ரைட்டே, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: கேடிசி நகர்ல இருந்து.
0: புனிதா, நீங்க தான் கேடிசி நகரில இருந்து சொல்லிட்டு உங்க பேரை நாங்க சொல்லணும்னு வெயிட் பண்றீங்க, டக்குன்னு சொல்லியாச்சு. சொல்லுங்க புனிதா.
2: வாயால சொல்லும்போது அவ்வளோ அமிர்தமா இருக்கு.
0: அமிர்தமா இருக்கா? சரி சொல்லுங்க.
2: எனக்கு வந்து ஒவ்வொரு பருவங்களும் பாத்தீங்கன்னா ஒரே பிசிகள் தான் எனக்கு.
0: பிசி பருவம் எல்லாமே இல்ல.
2: ஆமா, எப்படின்னா 5 வயசு வரைக்கும் நான் வந்து ஊமை பாத்துக்காங்க, காது கேட்காது. ஆமா, எல்லாருமே நம்ம பேச மாட்டோமா அப்படிலாம் நினைச்சேன். அப்புறம் பாத்தீங்கன்னா 6 வயசு பிறந்த உடனே சர்ச்சில் வந்து இந்த அல்லேலூயா சொல்லுவாங்க தெரியுமா, அப்பதான் லேலே அப்படின்னு எல்லாரும் பார்த்தாங்க. அந்த டெய்லர் மகா பாருங்க வாய் பேசிட்டு
0: அப்படின்னாங்க.
2: அந்த முதல் வார்த்தை லேலே. இன்னும் என்ன ஊர்ல பாத்தீங்கன்னா சொந்த பேரு இப்ப புனிதானே கூப்பிடுறது லேலே வந்தாச்சு அப்படிப்பாங்க.
0: பாருங்க, உங்களுக்கு அது ஒரு பெரிய திருப்பு முனை இல்லையா அந்த வயசு
1: பருவத்திலே நடந்திருக்கு.
2: அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 19 வயசு வந்து அது ஒரு நல்ல சூப்பரான ஒரு திருப்பு முனை. எனக்கு வந்து ஒரு வேலை பார்க்கணும், வெளியிடங்கள் சந்திக்கணும். நம்ம வெளிநாட்டுக்கு தான் கண்டு விட்டு கண்டோம், நாடு விட்டு நாடு போக முடியாது. நம்ம இந்தியாவுக்குள்ள ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும். அன்னைக்கு பிளான் பண்ணேன், கோயம்புத்தூர் போனேன். கோயம்புத்தூர்ல போயிட்டு அந்த கேபிஆர் ஸ்பின்னிங் மில்ல ஒர்க் பண்ணேன். அங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் டான்ஸ் பண்ணுவாங்க, நமக்கு ஏதாவது டேலண்ட் இருக்கா அப்படி யோசிச்சேன் பாத்துக்காங்க. அப்புறம் சரி டான்ஸ் இல்லைனாலும் பாட்டு பாடலான்னு பாத்தீங்க. பாட்டு பாடினோட எல்லாருக்குமே அழகா பாடுறியே அப்படி, நீ வந்து சிங்கர் ஆகலாமா அப்படின்னா அதுக்கு என்ன பேசினாங்க எல்லாருமே. அப்புறம் அடுத்து என்ன பண்ணேன், அடுத்த பிசி வந்து கவிதைகள்.
0: ஓ, ஒரே பிசி பருவம்.
2: அப்ப கவிதைகள்னு ஆகி போச்சு பாத்துக்கங்க. புனிதாவ எப்படி கூப்பிடலாம் அப்படின்னாங்க, உங்க விருப்பம் அப்படின்ட்டு. கவிதைகளும் ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த மாதிரி வாங்குவோம் பாத்துக்காங்க பிரைஸுகள் வந்து. ஆமா, அப்படியே 25-26 வயசுல சென்னை, 27 ஓசூர்.
0: வீட்டுல
2: இல்லதரசிங்க போது வீட்டு வேலைகள், அது கிளீன் பண்றது கொஞ்சம்.
0: இப்ப வந்து ஒரு இல்லதரசியா பிஸியா இருக்கீங்க இந்த பருவம், இல்லதரசி பருவம். அவங்க ஒரு குசி, இப்ப நீங்க பிசி.
2: நானும் சேர்ந்த ரைமிங்க நமக்கு ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன்.
0: பிசிகள், சரி பிசிகள், நன்றி நன்றி
2: நன்றி மேடம்.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். வாழ்க வளம்தான்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? இட்டேரி சாந்தி, சொல்லுங்க சொல்லுங்க.
3: எனக்கு குழந்தை பருவம், பள்ளி பருவம் பிடிக்கும். இப்ப வந்து முதுமை பருவம், முதுமையா இருக்கிறதுனால முதுமை பருவம் பிடிக்கும்.
0: எது திருப்பு முனையா அமைஞ்சிச்சு உங்களுக்கு? முதுமை, இந்த பருவம் தான் ஒரு திருப்பு முனையா இருக்கு இல்லையா? இவ்வளவு நாள் போராடி கஷ்டப்பட்டு வாழ்ந்து முதுமை பருவத்துல வந்து வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட சந்திச்சிருக்கீங்க இல்லையா?
3: ஆமா, உடற்பயிற்சி பண்றேன். நீங்க இந்த பாட்டுல போட்ட மாதிரி மனசு இளமையா தான் வச்சுக்கிறோம் எப்பவுமே, குழந்தை மாதிரி எல்லாருக்கும் வாழ்த்திட்டு அப்படி இருக்கிறதே ஒரு மகிழ்ச்சியா தான் இருக்கு.
0: கண்டிப்பாமா, கண்டிப்பா
3: முதன்மை பருவம் தான்.
0: நன்றி நன்றிமா, நன்றி
3: நன்றி. வாழ்க்கை.
1: வயசு அப்படிங்கறது வந்து நம்ம மனசுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்.
0: வெறும் எண்ணிக்கை தான், நம்பர்ஸ் தான் வயது. ஆனா இப்பவும் வந்து குழந்தை மாதிரி இருப்பாங்க, வயசானவங்க தான் குழந்தையா இருப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கதை தான். சரி, இப்ப ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்டுடலாம்.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்து செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்து செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்து செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோவில்.

1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை என்றும் உங்கள்

0: பருவம் உங்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது அப்படின்னு கேட்டிருக்கிறோம். சிநேகிதிகள் பேசிட்டு இருக்காங்க, அந்த வகையில் யார் பேசுகிறான்னு கேட்டுருவோம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: யாருன்னு கண்டுபிடிங்க.
2: யாருன்னு கண்டுபிடிங்க.
0: புது ட்விஸ்டா இருக்கே இது.
2: சுபகலா உங்களுக்கு தெரிஞ்சாலும் போல இருக்கு.
0: தெரிய
1: மாட்டேங்க.
0: நீங்களா
1: கண்டுபிடிச்சீங்க?
0: ரேணுகா, ரேணுகா சொல்லுங்க.
1: எனக்கு இப்ப ஒரு 36 வருஷத்துக்கு முன்ன உள்ள வாழ்க்கை தான் பிடிச்சிட்டு மேடம்.
0: 36 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள
1: கல்யாணத்துக்கு முன்னகட்டி உள்ள வாழ்க்கை தான். நான் என் ஃப்ரெண்டு கூட ஜாலியா இருப்பேன்.
0: ஓ,
1: ஃப்ரெண்டுகளாம் நாங்க எல்லாரும் சேர்ந்து பிடிச்சுக்கிட்டு நாங்க ஒரே ரூம்ல எல்லாரும் தூங்க நேராயிரும். ஒரே ரூம்ல எங்க வீட்டுல படுத்து தூங்குவோம். ஆமா, ஒருதி ஒருதி தூக்கத்துல காலதிக்கு மேல விடுவா, காலை ஒத்து முடி மிதிச்சு ஒரு எட்டுற தள்ளி நைட்ல பாட்டு கேட்போம். இருந்து ரேடியா வச்சு வானொலியில பாட்டு கேட்க 10 மணிக்கு ஒரு மணி நேரம், இந்த 10 மணிக்கு 11 மணி வரை பாட்டு போடுவாங்க திருநெல்வேலி வானொலியில. அதெல்லாம் வச்சு சவுண்டா கேட்போம். அது முடிய டேப்ல பாட்டு போட்டு கேட்போம். ஆமா, அப்படி ரொம்ப நேரம் இருந்து 12 மணி தான் ஆண்டு உண்டு, அவ்வளவு ஜாலியா இருக்கும். ஆமா, அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப பிடிச்சது.
0: என்ன பருவம், ஒரு 18-19 வயசு இருக்குமா? 17-18 வயசு
1: 19-20 அவ வாழ்க்கையில எனக்கு கல்யாணம் ஆவையும் எல்லாரும் பெண்கள் எல்லாருமே கவலைப்பட்டு அழுதாவே நம்மளை விட்டு பிரிஞ்சு
2: போறாண்டு.
1: ஆமா ஆமா, அந்த வாழ்க்கை மீண்டும் வருமானு
0: யோசிக்கேன்.
1: இனிமே எங்க வரப்போகுது?
0: ஏன் முடியாது, எல்லாரையும் சேர்ந்து சந்திங்க. இப்ப சந்திச்சு எல்லாரும் கூட்ட அதே மாதிரி
1: இல்ல. ஒரு ஃப்ரெண்டு, ரொம்ப ஃப்ரெண்டு எனக்கு சக்தி. ஆமா, அவ வந்து இறந்து போயிட்டா.
0: சரி,
1: வீடடி போனாலே எங்க ரெண்டு பேரையும் சக்தி சிவன் சொல்லுவாங்க. நாங்க ரெண்டு பேரும் பிரியாம இருப்போம்.
0: ஏ அப்பா,
1: அதனால அவ பேர் சக்திங்கிறதுனால என்ன சிவன் அப்படின்னு கூட. சக்தி இல்லையே சிவன் இல்லையே சிவன் இல்லையே சக்தி இல்லையே
0: அந்த மாதிரி பாருங்க.
1: அப்படி சொல்லி அவன் அவளை சக்தின்னு என்ன சிவன் அப்படின்னு.
0: நீங்க வந்து அந்த காலத்து 17-18 வயசுல உங்களோட பருவங்கள் நீங்க பேசி சிரிச்சு பாட்டு கேட்டு ஒன்னா தூங்கி எந்திரிச்ச அந்த கால நினைவுகள் வந்து உங்களால மறக்க
1: முடியல.
0: அது எப்படி உங்க வாழ்க்கைக்கு ஒரு டர்னிங் பாயிண்டா அமைச்சதுன்னா, உங்க கல்யாணத்துல நீங்க திரும்பி போனதுதான். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க? ஒன்றும் கேட்கல, ஒன்றும் கேட்கல. உங்களே ஒரு எக்கோ சவுண்டை போட்டு விட்டாங்க. என்ன, ஒன்றுமே கேட்கலையான்னு பார்த்தேன். சரி லிசி, நீ இப்போ ஒரு பாட்டு கேட்டு வந்துருமா?
2: நீங்கள் என் கிட்டே கேட்கவே இல்லை.
0: உங்ககிட்ட கேட்பேன், லேட்டாக கேட்பேன். லேட்டாக கேட்டால் லேட்டஸ்ட்டாக கேட்பேன். பாட்டு கேட்க முன்னாடி இன்னொரு நேயர் வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? ஜோதி சொல்லுங்க. ஜோதி,
3: நான் வந்து 16 to 4 வருஷம் 20 வரைக்கும் வேலைக்கு போனேன், அரசு வேலைக்கு. 16 வயசுல வீட்டுல இருந்த படிப்புல ஒண்ணுமே போர் அடிச்சது. அந்த தனியார் வந்து வேலைக்கு கூப்பிட்டாங்க. அங்க போய் நல்லா என்ஜாய் பண்ண மாட்டேன் எல்லாருக்கும்.
0: அந்த பருவம் தான் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை.
3: பருவம் தான் எனக்கு மறக்க முடியாது மேடம். அப்புறம் கல்யாணம் முன்னவே மாறிடுச்சுல.
0: மாறிடுச்சு. நன்றி நன்றி.
3: 4 வருஷம் நல்லா இருந்துச்சு மேடம்.
0: இந்த 4 வருஷம்
3: வேலையில வந்து ஒரு நல்லா இருக்கும். அந்த இது வேற சாப்பிட, வீட்டுல இருந்து சாப்பிட வேலையே இருக்காது. டூட்டிக்கு போக அதுதான் எனக்கு நல்லா இருக்கு. எல்லையே நிறைய பேர் சந்திக்க வேண்டி இருக்கு. அதை என்னால மறக்க முடியாது. வந்துச்சு கல்யாணம் முடிஞ்ச பிறகு தலைகீழா மாறி.
0: நன்றிமா, நன்றி.
3: நன்றி மேடம்.
0: இசி, உங்ககிட்ட சொல்லலையேன்னு வருத்தப்பட்டீங்க. அதுக்குள்ள ஜோதி வந்து சொல்லிட்டாங்க. நான் உங்ககிட்டயும் கேப்பேன், ஆனா இப்ப கேட்க
2: நீங்க வெயிட் பண்ணணும். அப்புறம் தான் நான் கேப்பேன்.
0: ஆமா,
2: இப்ப வந்து பாடல் கேட்க.

0: 12:42 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. சிநேகிதிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில இன்னைக்கு உங்களுடைய எந்த பருவம் உங்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமைந்ததுன்னு கேட்டிருக்கிறோம். அந்த வகையில நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: பேசுறேன்.
0: உடையாம்புலியில இருந்து
1: செந்திலா.
0: செந்திலாவா?
1: ஆமா.
0: வித்தியாசமான பேரா இருக்குதே. சூப்பர் சூப்பர். சொல்லுங்க சொல்லுங்கம்மா.
1: முத்துமாங்க கோயில் கூட கோடையோட அங்க வச்சு ஒரு ஃப்ரெண்ட பார்த்தோம். சிறு வயசுல படிச்சது, பள்ளியோட போனது எல்லாம் பேசணும்.
0: உங்களுக்கு அப்ப அந்த பள்ளி கூட வயதுதான் உங்களுக்கு ஒரு திருப்பு முனையா இருந்திருக்குதா? ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது, அதாவது ஒரு டர்னிங் பாயிண்ட். எனக்கு ஒரு அது அந்த

0: பருவத்தில் இருந்து நான் ஒரு உற்சாகமாக ஒரு இது வந்தேன், ஒரு வெற்றி பெற்றேன் அப்படி. அது உங்களுக்கு எந்த பருவம்?
1: சிறு வயசுல தான்,
0: சின்ன பருவம் தான், குழந்தை பருவம் தான்.
1: ஆமா, சின்ன பிள்ளையில இருந்து தான். ஆமா, பிள்ளையிடம் போயில தான் அவ்வளவு இருக்கும். பிள்ளைகளும் பிள்ளைகளும் நண்பர்களோட பேச வைக்கல, பிள்ளைகளோ கூட.
0: நன்றிம்மா, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: மீன் வேண்டாம்.
0: மீன் வேண்டாமா? நல்லா இருக்கும். என்ன மீன் வேணுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? மீன்
2: அம்மா மீன் கொண்டுட்டு வந்திருக்காங்க, எனக்கு மீன் வேண்டாம்னு சொல்லுது.
0: ஏன் வேண்டாங்கிய மீன்?
2: வாலிப
0: பருவம் தான் புடிச்சிருக்கு. இப்போ அம்மா வீடு, இதுக்கு முன்னாடி வந்து நீங்க அம்மா வீட்டுல இருந்து சாப்பிட்டீங்க, இப்ப அம்மாவே உங்க வீட தேடி வந்து சாப்பாடு குடுக்காங்க. அப்புறம் என்ன,
2: இப்ப வந்து நம்ம வந்து அம்மா குடுக்கணும், அப்ப வந்து நமக்கு அம்மா வாயில வந்து வந்துருவாங்க. இப்ப அந்த பருவம் தான் நல்லா இருக்கு. இப்போ எல்லா வேலையும் நம்மளா பார்க்க வேண்டி இருக்கு.
0: ஓ, உங்களுக்கு ஒரு திருப்பு முனையா உதவியா இருந்த பருவம் வந்து வாலிப வயது பருவம், அம்மா வீட்டுல இருந்த பருவம்.
2: எனக்கு வாலிப பருவம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: இப்போ வாலிபமா தானே இருக்கீங்க நீங்க?
2: எனக்குதான் ரெண்டு பிள்ளையா இருக்க, இருங்க அவங்களே பாவனை பாக்குறதுக்கே பெரும்பாடா இருக்கு.
0: இல்ல, ரெண்டு பிள்ளைங்க இருந்தாலும் இப்பவும் அதே பருவத்தோட தான் துள்ளலோட பேசிட்டு இருக்கீங்களே, சந்தோஷமா.
2: திருநெல்வேலியில பாட்டு எப்ப போடுவாங்க எதிர்பார்ப்போம். எதிர்பார்த்து ஒரு மணி நேரம் பாட்டு சூப்பரா போடுவாங்க, ஆனா பழைய பாட்டா போடுவாங்க ரொம்ப. இப்பவும் நம்ம ரேடியோல நாங்க 11 மணி வரைக்கும் பாட்டு கேட்போம்.
0: சரி சரி, கேளுங்க கேளுங்க.
2: இன்னொரு அம்மா இப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா?
3: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்.
0: லிசி லிசி. சரி, நன்றிமா, நன்றி
2: நன்றி நன்றி.
0: லிசி, எல்லாரும் வந்து பிடிச்ச பருவத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
3: ஆமா, அந்த திருப்புமுனையா
0: வந்து வர மாட்டேங்கிறாங்க. அது முத நேயர் அந்த 10th வந்து எனக்கு அந்த பருவத்தில் நினச்சேன், அதே மாதிரி முடித்தேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு சில பேர் சொல்கிறாங்க, எல்லாரும் வந்து பிடிச்ச பருவம் அந்த பருவம் தான், அவ்வளவுதான், பிடிச்சது தான் திருப்பு முனையா இருந்த பருவம் அப்படிங்கிறாங்க.
3: என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போனீங்க அப்படின்னா, அந்த காலேஜ்ல ஏதோ ஒன்று எடுத்து படிச்சிருப்பீங்க இல்லையா? இன்னைக்கு ஒரு வேலை பார்ப்பீங்க, இந்த படிச்சனால்தான் எனக்கு இந்த வேலை கிடைச்சிச்சு.
0: அதைத்தான் கேட்டேன்.
3: அந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நீங்க சொன்னீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். எது பிடிச்ச பருவம் அப்படிங்கறது இல்ல, நம்மளுடைய டாபிக்.
0: இப்ப நம்ம தான் வந்து தலைப்பை மாத்திட்டு, உங்களுக்கு எந்த பருவம் பிடிச்சிருந்துச்சுன்னு கேட்டுருக்கலாமோ. சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்போம். கண்டிப்பாக அடுத்த கட்டில் லிசி அவங்க வந்து எந்த பருவம் திருப்பு முனையாக அவங்களுக்கு இருந்துச்சுன்னு சொல்ல போகிறாங்க.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேகை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோவில்.

0: 12:51 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6. சிநேகிதிய நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில இன்னைக்கு உங்களுடைய எந்த பருவம் உங்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதோடு கூடவே நம்ம லிசி வேற சொல்லணும்னு சொன்னாங்க. அவங்களோட பருவத்தை அவங்க கிட்ட கேள்வியே நான் கேட்கலன்னு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டாங்க. அதனால சொல்லுங்க லிசி.
1: ஏன் அதை கேட்டேன் தெரியுமா?
0: ம்,
1: அப்போதான் திருப்பி உங்ககிட்ட கேட்க முடியும்.
0: அதுக்காகவா?
1: ஆமாம்.
0: சரி,
1: எந்த பருவம் அப்படின்னா, நீங்கள் வந்து எனக்கு டாபிக் என்னென்னா, ஒவ்வொரு பருவத்துலேயுமே ஒரு திருப்பு முனை இருந்து அப்படின்னு சொல்லலாம்.
0: சரி, ஏன்னா ஏதாவது ஒன்று மட்டும் சொல்லுங்கள் இப்போ.
1: இல்லை அப்படி இல்லை, நான் வந்து இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா, நம்ம யாரையாச்சும் எதிர்பார்த்துட்டு பைக்கில் கூப்பிட்டு போவாங்க, இல்லை துணைக்கு வருவாங்க, இப்படி எதிர்பார்த்து காத்துட்ருப்போம் இல்லையா. நான் வந்து அப்போது சின்ன பிள்ளைல ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஓட்ட கத்ததுல இருந்து, அப்புறம் வண்டி ஓட்ட படிச்சது, கார் ஓட்ட படிச்சது, இது மூணுமே பாத்தீங்கன்னா எங்கனாலும் யாரையும் எதிர்பார்க்காம போயிட்டு வர மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணது அப்படிங்கறது திருப்பு முனையா பாக்குறேன்.
0: இப்ப ஏன்ட்ட கேக்கணுமா?
1: ஆமா,
0: அதான் தெரியுமே,
1: சொல்லணும்ல நீங்க.
0: எனக்கு வந்து என்னோட ஒரு 4.5 வயசு 5 வயசு இருக்கும், அந்த வயது தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் இப்போ எஃப்எம்ல உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது வந்து அப்போ ஒரு 4.5 வயசு 5 வயசில். எனக்கு நான் நல்லா வாய் பேசுவேன் எல்லாருக்கிட்டேயும்,
1: அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சுதான்.
0: அப்போவே சின்ன குழந்தையிலேயே அப்படித்தான். அதனால வந்து நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, அது அரை கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, ப்ரீகேஜின்ல, அப்போ படிக்கும்போது என்னைய நல்லா வாய் பேசுறேன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கான ஒரு போட்டி, பேச்சு போட்டி, அது வந்து நான் படித்தது ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல, அந்த ஸ்கூல்ல இயேசுவுக்கு புகழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்புல வந்து கொடுத்து, வேற ஸ்கூல்ல போய் ஸ்கூல் லெவல்ல நடந்த போட்டியில பேச வைக்கணும். ஸோ அதுக்கு என்ன டெய்லி சைனியர் லீவ்ல வந்து அந்த டீச்சர் என்னை கூட்டிட்டு வந்து எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு, நான் வந்து அவங்க சொல்றபடி கேட்டு கேட்டு அந்த கதையை சொன்னேன் அப்படின்னா, பேப்பர்லாம் படிக்க தெரியாது, அவங்க அந்த 2 பக்கம் வரைக்கும்

0: அந்த கதையை வந்து எனக்கு சொல்லி
1: சொல்லி
0: கொடுத்து
1: கொடுப்பாங்க.
0: பல மாதமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி பேச வச்சாங்க. ஸ்டேஜில் அதே மாதிரி போய் நான் பேசினேன். பேசும்போது எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் வந்து ஒழுங்காக நான் பேசி அந்த பேசிட்டு வந்ததுலேருந்து பேச்சு போட்டிக்கு இல்லை கதை சொல்லணும் பேசுறதுனாலே வந்து நான் அப்படின்னு ரிஜிஸ்டர் எனக்கு ஆக்கி கொடுத்தது வந்து அந்த வயது பருவம் தான்.
1: உண்மையிலேயே வந்து
0: ஆமாம், உண்மையிலே இன்னைக்கு வரைக்கும் நிறைய மேடைகள் எழுறட்டும் இல்லை எஃப்எம்ல பேசுறது பேசுறது அப்படின்னாலே சுபகலா அப்படின்னு சொல்ற ஒரு ஐடென்டிஃபையை வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து திருப்பு முனையா அமைஞ்சது வந்து என்னோட 4-5 வயசு அந்த பருவம் தான்.
1: அது வந்து எப்படின்னா நம்மளுக்குள்ளாலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும் இல்லையா, நம்ம ஒரு ஸ்டேஜ் ஏறி பேசிட்டோம் அப்படின்னாலே நம்மளால இது முடியுதுல்ல, அதனால கண்டினியூ பண்ணலாம்.
0: அந்த வயசுல நமக்கு தெரியாது இல்ல, பேச்சு போட்டி பரிசு இது எதுவுமே தெரியாது. ஒரு சாக்லேட்டுக்காக
1: ஒரு சாக்லேட் பாருங்க இன்னைக்கு சூப்பரா பெரிய லெவல்ல வந்து நிக்குது.
0: கண்டிப்பாக நம்ம நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் நேயர்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டு உங்களுடைய எந்த பருவம் உங்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கு நிறைய நேயர்கள் பதில் சொன்னாங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நேயர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். இதுவரைக்கும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் பேசியது
1: நான் உங்கள் சி ஜெகன் மற்றும்
0: நான் சுபகலா. நிகழ்ச்சியில் பருவம் குறித்த ஒரு பாடல் வருது கேளுங்கள்.

0: ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தான வாங்கின.
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி
8: தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள். வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிஹர மகாதேவன் அவர்கள்.
9: அக்கி அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷனால் வருது. அந்த வைரஸ் வேறு ஒன்றும் இல்லை, நமக்கு சிக்கன் பாக்ஸ்னு சொல்கிறோம்ல, அம்மை போடுற வைரஸ் தான். வேரிசலா சோஸ்டர்னு சொல்லக்கூடிய அந்த அம்மைக்கான காரணமான எந்த வைரஸ் இருக்கோ அதுதான் இதுக்கும் காரணமாக இருக்குது. ஆனால் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெர்பிஸ் சோஸ்டர்னு சொல்லக்கூடிய அக்கி வந்து நரம்போட வேர்களில், நரம்பு எந்தெந்த பகுதிகளெலாம், ஒரு குறிப்பிட்ட நரம்பு எந்த பகுதியெல்லாம் போதோ அந்த நரம்போட பாதையிலேயே இதுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன முட்டை வடிவிலான சில சில பருக்கள் மாதிரி சின்ன சின்ன முட்டை வடிவிலான ஒரு சில லீசன்ஸ் இருக்கும். இது வந்து அந்த இடத்துல வந்து கடுமையான வலியை ஏற்படுத்தும். இது யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அம்மை பாதித்தவங்க உள்ளுக்குள்ளே அந்த கிருமி வந்து ஓரளவுக்கு இருந்திருக்கும். அவங்களுக்கு அவங்களோட உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி எப்போ கம்மியாகுதோ, இல்லைனா எப்போ வந்து அவங்களுக்கு உடலில் வந்து அந்த அலல் குற்றம் அதிகமாகி அந்த ஹீட் அதிகமாகுதோ அந்த டயத்தில் வெளிப்படும். இது ஒருத்தங்கிட்டருந்து இன்னொருத்தங்களுக்கு நேரடியாக பரவாது. இப்போ ஒருவேளை அப்படி பரவினாலும் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சிக்கன் பாக்ஸை திருப்பி ஏற்படுத்தலாம். அந்த மாதிரி தான் வந்து இதோட தன்மை இருக்கும். இது ஒருத்தங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த வலி அப்படிங்கிறது வந்து, ஏன்னா நரம்பில் ஏற்படுறதுனால அந்த வலி வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். சிலருக்கு 3 மாசமோ 6 மாசமோ அந்த அளவுக்கு கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிம்பிளான வலி மருந்துகள் இருக்குது. பருப்பு கீரை கேள்விப்பட்டிருப்பீங்க. பருப்பு கீரை வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த பருப்பு கீரையோட இலையை அரைச்சி இதுக்கு 10 போட்டாங்கன்னா அக்கியோட தீவிரத்தன்மை வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே குணமாகும். இன்னொன்று, இந்த பருப்பு கீரை அப்படிங்கிறது வந்து அதுக்கு மட்டும் கிடையாது, பாலுண்ணின்னு சொல்லுவாங்க. பாலுண்ணிக்கு வந்து பருப்பு கீரையோட தண்டை வந்து அரைச்சி 10 போடலாம். அக்கி இருக்கும்போது நமக்கு ரொம்ப காரமான உணவுகளில் வந்து தவிர்க்கணும். சித்த மருத்துவத்தில் அப்படி தான் வந்து சொல்லப்பட்டிருக்குது. ஒரு உடம்புல வந்து அலல் குற்றத்தை, அதாவது உடம்போட ஹீட்டை ரைஸ் பண்ணக்கூடிய உணவுகள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. அம்மைக்கு நீங்கள் என்னென்ன மாதிரி உணவு கட்டுப்பாடுகள் எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி அக்கிக்கும் இருந்தீங்கன்னா நல்லதாக இருக்கும். உங்களை வந்து கஞ்சி வகைகள் எடுத்துக்கலாம். காரத்தை குறைச்சிட்டு மிளகாய் குறைச்சிக்கலாம். மிளகாய்க்கு பதிலாக கொஞ்சம் மிளகு யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து அவாய்ட் பண்ணணும். கோழிக்கறி வந்து சாப்பிட வேண்டாம். மோர் நிறைய சாப்பிடணும். இளநீர், நொங்கு எடுத்துக்கலாம். மருக்களுக்கு வந்து நம்ம வீட்டிலேயே உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ முறை இருக்குது. அது என்னென்னா ரொம்ப சிம்பிளானது தான். புளியாரை கீரை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த புளியாரை கீரை, அதோட மிளகு, வெண்ணெய், இந்த மூணையும் வந்து அரைச்சி அந்த இடத்துல மறு இருக்கிற இடத்துல 10 போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணும்போது அந்த மருக்கள் வந்து கட்டுப்படும். கரப்பான்ங்கிறது வந்து மண்ணில் விளையாடுறதுனாலன்னு சொல்ல முடியாது.

0: இது வந்து எக்ஸிமாங்கிற மாதிரி சொல்லுவாங்க, இன்னொன்று அட்டோபிக் டெர்மடைட்டிஸ்ங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. எக்ஸிமாங்கிறது ஒரு காமனான டேம். அட்டோபிக் டெர்மடைட்டிஸ் அப்படிங்கிறது வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னா, உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியில் உள்ள பிரச்சனையினால ஒரு பக்கம், அது ஒரு காரணமாக இருக்குது. இன்னொன்று ஸ்ட்ரெஸ்னால ஏற்படும். மனதுக்கும் தோலுக்கும் ரொம்ப சம்மந்தம் உண்டு, ஸ்ட்ரெஸ்னால ஏற்படும். சிலருக்கு அலர்ஜி மூலமாக அது வந்து அக்ரவேட் ஆகும், என்ன காரணம்னே தெரியாமையும் சிலருக்கு வந்து ஏற்படுது.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிகர மகாதேவன் அவர்கள்.

0: 1 மணி 5 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. கேட்க இருக்கிறீங்க நலம்தானா, நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு எருக்கின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் கோகுலன் அவர்கள் நம்ம கூட இணைப்பில் இருக்கிறாங்க. அவங்க நிறைய தகவல்களை சொல்ல இருக்கிறாங்க எருக்கு பற்றி, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: சார் சொல்லுங்க, இன்னைக்கு எருக்கின் மருத்துவ பயன்கள் குறித்து உங்ககிட்ட நிறைய கேள்விகளை கேட்க இருக்கிறோம். எருக்கு அப்படின்னு சொன்னாலே வந்து எருக்கஞ்செடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எருக்கஞ்செடி வந்து எத்தனை வகைகளில் இருக்கு சார்?
1: மொத்தமே நம்ம சவுத் இந்தியாவில் மேடம் 2 வகை இருக்கு மேடம். ஒன்று வந்து நீல இருக்கு, ரெண்டாவது வந்து வெள்ளை இருக்கு. விநாயகர் கோயில வந்து வெள்ள இருக்கும் பூவை வந்து அங்க சாமிக்கு படைப்பாங்க.
0: ஆமா
1: ஆமா, ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அது. விநாயகருக்கு வந்து வெள்ள இருக்கும் பூவை படைச்சீங்கன்னா நீங்க நினைச்சத நடக்கும்னு சொல்லி ரொம்ப நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப பிரபலமான ஒரு வாக்கியம். நவகிரகங்களை வந்து சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு தாவரம், புரியுதுங்களா? அதனால அவ்வளவு உஷ்ணமான ஒரு செடி பாத்தீங்கன்னா அது
0: எருக்குதான்.
1: பொதுவா வந்து ஒரு ஊர்ல ஒருத்தருக்கு நோய் வருதுன்னா அந்த நோய்க்குரிய மருந்து அந்த ஊர்ல இருக்கு.
0: ஓ,
1: அதான் வந்து சித்த மருத்துவ அடிப்படையான விஷயமே. இப்ப உங்களுக்கு சளி இருந்து இருக்குன்னா உங்க ஊர்ல கண்டிப்பா வந்து அந்த சளி இருந்த போக்கக்கூடிய மூலிகைகள், ஒரு தூதுவளை மூலிகையோ இல்ல கற்பூரவள்ளியோ கண்டிப்பா பக்கத்துல இருக்கும். அதை நீங்க பயன்படுத்தும். அதே மாதிரிதான் எருக்குங்கிறது வந்து வலி நோய்களுக்கு பிரதானமா சொல்லப்பட்டது.
0: ஓ, எந்த எருக்கு சார்? வெள்ளை இருக்கா?
1: ரெண்டு எருக்குமே யூஸ் பண்ணலாம். ரெண்டு எருக்குமே வந்து நிறைய மருந்து யூஸ் பண்றோம். அது ரொம்ப முக்கியமா என்னன்னா ஒவ்வொருத்தோட உடம்பையும் வந்து சித்த மருத்துவம் வந்து மூணா பிரிச்சிருக்கு. வாத உடம்பு, பித்த உடம்பு, கப உடம்பு. இதுல பித்த உடம்புக்கு வரக்கூடிய பித்த நோய்களுக்கு எருக்கு எக்காரணத்தை கொண்டு கொடுக்க கூடாது.
0: ஓ,
1: பொதுவாவே பித்த நோய்களுக்கு எருக்கு வந்து பயன்படுத்தவே கூடாது.
0: ஓ, பித்த நோய்கள்னா என்னென்ன நோய்கள்?

0: வரும் சார் அதுல.
1: இரத்த நோய்கள்லாம் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், வயிற்றுல புண் இருக்குது அவங்களுக்கு சரிங்களா. அப்ப வந்து உடம்புல வந்து ஒரு கை கால வந்து இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சு, ரொம்ப அலர்ஜி அட்டிகேரியா சொல்லுவோம், நீங்க கேள்விப்பட்டீங்களா?
0: தெரியல சார்.
1: பூச்சி கடிச்சிச்சுன்னா, உடம்புல தடிப்பாயிடும். ஏதாவது ஒரு விஷ பூச்சி கடிச்சுன்னா உடம்புல அங்கங்க சோப்பு சோப்பா தடிப்பாயிடும். அந்த மாதிரி கண்டிஷன்ல வந்து எதுக்கு பயன்படுத்தக்கூடாது? ஒரு சில குறிப்பிட்ட தோல் நோய்கள்ல சோரியாசிஸ் கேஸ் இருந்தா அதை எதுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சில பித்த நோய்கள் ரொம்ப பெரிய கிளாசிபிகேஷனா இருக்கு. அதுல வந்து எதுக்கு பயன்படுத்துறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா. அதே மாதிரி வாத நோய்களுக்கும் கவன நோய்களுக்கும் வந்து ரொம்ப அதிகமா எருக்கு நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா எருக்கோட வந்து சுவை பாத்தீங்கன்னா காரமானது, ரொம்ப கசப்பானது, உஷ்ண விரியமானது, இப்படி ஒரு பயங்கரமான சுவையோடு இருக்கிறதுனால வந்து அது எப்பவுமே வந்து குளிர்ச்சியான நோய்களே சரிப்படும் புரியுங்களா. எப்பவுமே ஆப்போசிட் தான். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம குளிர் எடுக்குதுன்னா சூடா போய் டீ காஃபி சாப்பிடுவோம் இல்லையா?
0: ஆமா.
1: அப்ப எதுக்கு சாப்பிடுறோம்? அந்த சூட்டை வந்து தனிச்சு கொஞ்சம் நமக்கு அந்த குளிர்ச்சியை தனிச்சு நமக்கு வெது வெதுப்பாக கொடுங்கிறதுக்காக. ஸோ அதே மாதிரி ஒரு நோய் வந்து ஒரு உஷ்ண விரிமான நோயா இல்ல குளிர்ச்சி விரிமான நோயான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மருந்து கொடுக்கறதா சித்தமா இருக்கும். இப்ப பொதுவா ஒரு விஷயம்னா இறைப்பு இருமல், ஆஸ்துமா, ஒரு பேஷண்ட் இருக்காங்க வச்சுக்கோங்களேன், அவங்க சளி இருமல் ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்கு,
0: சரி,
1: அவங்களுக்கு வெள்ளர் வெள்ளரிக்கம்பூ மாத்திரை அற்புதமான ஒரு மாத்திரை இருக்கு.
0: ஓ, வெள்ளரிக்கம்பூ மாத்திரை.
1: வெள்ளரிக்கம்பூ மாத்திரை இருக்கு. அதாவது வெள்ளரிக்கம்பூ வந்து 2 மடங்கு, மிளகு வந்து 1 மடங்கு, கிராம்பு 1/2 பங்கு. இதை வந்து ஒரு கழுவத்துல வச்சு ஒரு மிளகு கஷாயத்தால அரைக்கணும். அரைச்சு 1/2 மணி அளவு மாத்திரை செஞ்சு உருட்டிக்கணும். அந்த மாத்திரைய 2 மாத்திரை அளவுக்கு காலையில மதியம் நைட்டு தேன் கலந்த சுடுதண்ணில குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ஆஸ்துமா, சளி, இருமல், கபம் சேர்ந்த லங்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடும் புரியுதுங்களா. அதுக்காக ரொம்ப ஸ்பெஷலா
0: சொல்றேன்.
1: அதே மாதிரி வந்து இப்ப ஒரு கார்டியாக் பிளாக் இருக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு கரோனரி ஆர்டரி டிசீஸ்ல வந்து கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகி நம்ம ஹார்ட்டுக்கு போகக்கூடிய அந்த வால்வுல வந்து ஒரு கொழுப்பு அடைக்கும் தான் இருக்கும். அதை வந்து அற்புதமா அந்த வெள்ளரிக்கம்பூ மாதிரி கிளியர்
0: பண்ணும்.
1: இப்ப நிறைய பேர் நெஞ்சு விட டக்கு என்ன எதனால டெத்து விட தெரியாது, நான்வெஜ் சாப்பிட்றதுனாலயோ கொலஸ்ட்ரால் உடம்புல அதிகமாகனாலயோ சீக்கிரமா அவங்க செஸ்ட் பெயின் வந்துடும். அவங்களுக்கு வந்து இந்த வெள்ளரிக்கம்பூ மாத்திரை ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து சரிங்களா. அது மாதிரி இந்த எருக்கம் சார்ந்த பல்வேறு மருந்துகள் வந்து சித்த மருத்துவம் நம்ம ரொம்ப அதிகமா
0: பயன்படுத்துவோம்.
1: அதுக்கப்புறம் வந்து ஆன்டிபயாட்டிக் புழுக்கோழி, அது ரொம்ப அற்புதமா வேலை செய்யுது. புழுக்கோழின்னா வயிற்றுல வந்து சின்ன பசங்களுக்கு பூச்சி இருக்கும் பாத்தீங்களா, தொப்புல வந்து அரிச்சுட்டே இருக்கும் அவங்களுக்கு, நைட்ல தூங்க மாட்டாங்க, பல்லு கடிப்பாங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா குழந்தைகளுக்கு வயிற்றுல பூச்சி இருந்தா நைட்ல பல்லு கடிப்பாங்க, சம்டைம்ஸ் பெட்ல யூரின் போடுவாங்க, அவங்க பட்டக்ஸ் அரிச்சுட்டே இருக்கும், அவங்க வந்து மோஷன் போகும்போது அந்த மோஷன்ல புழு நிறைய இருக்கும். அதனால அந்த மாதிரி புழுக்கள் இருக்கும்போது எருக்கும் இலைய வந்து நல்லா காய வச்சுட்டு அதுல வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 2-3 சிட்டிகை மட்டும் தேனை கலந்து போட்டாங்கன்னா வயிற்று இருக்க புழுக்கள் எல்லாமே சீக்கிரமா வெளியில் வந்துடும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மருந்தா வேலை செய்யுது சரிங்களா. அதே மாதிரி குதிக்கால் வாதம் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துருக்கோங்க, நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த கீழே குதிக்கால ரொம்ப கடுமையான வலி இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த எருக்கிலைய ஆமணக்கு எண்ணெய் சூடு பண்ணி வதக்கிட்டு ஒரு கல் மேல வச்சு அந்த காலை வச்சு அழுத்தணும் எருக்கிலை மேல. அப்படி அதை எருக்கிலை மேல வச்சு அழுத்துனாங்கன்னா அந்த குதிக்கால வாதம் போக போக 2-3 நாள் நல்லாவே குறைஞ்சு சரியாயிடும்.
0: முள்ளு, நம்ம வந்து முள்ளு குத்துனா கூட அந்த எருக்கம்பால் வந்து எடுத்து வைக்கிற பழக்கம் இன்னைக்கும் கிராமங்கள்ல இருக்கு.
1: ஆமா ஆமா, எருக்கம்பால் வந்து அந்த முள்ளு எடுத்துட்டு முன்னாடி அது செப்டிக் ஆகாம இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க.

0: இல்லை சார், அதே மாதிரி
1: எருக்கம்பால்
0: அந்த
1: ரொம்ப
0: எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், இப்போ அந்த
1: சொல்லுங்க.
0: எருக்கம்பால் வந்து எருக்கஞ்செடினாலே வந்து வெப்ப வீரியமானது, காரத்தன்மை உள்ளதுன்னு சொல்லியிருக்கீங்க.
1: ஆமாம்
0: அப்போ அந்த
1: ஆமாம்
0: பால் அதிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த பால் வந்து நம்மளுக்கு சூடு, கை தோளில் பட்டா வந்து பொத்து போகிறது, சூடு ஏற்படுத்துறது, அந்த மாதிரி செயல்கள் வருமா சார்?
1: ஆமா. இது என்ன விஷயம்னா, இந்த பால் வந்து மீக்கோஷி ஏரியா, இந்த உதடுக்கு பாத்தீங்களா, உதடு உதடு, அந்த உதட்டுல நீங்க வச்சா மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை.
0: ஓ ஓ
1: தோல் பட்டா தோல் அந்த சென்சிட்டிவ் தாங்கிரும், அது அந்த அளவுக்கு பாதிப்பு உருவாக்காது, நீங்க பயப்பட வேண்டாம். இப்ப அந்த அந்த இருக்கும் பால் வந்து சொத்த பழுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றோம். இப்ப சொத்த பழுக்கு நீங்க வைக்கும் போது உதட்டுல ஈரல் படாம வைக்கணும், அப்படி வச்சா மட்டும்தான் உங்களுக்கு சொத்த பழுக்கு சீக்கிரமா சரியாகும்.
0: நாக்கிலேயே பட்டுருமே சார், அது எப்படி பல்லில் நம்ம அந்த பால் வச்சாலும் நமக்கு நம்முடைய நாக்கு பகுதியிலே பட்டுருமே.
1: அந்த இன்ஃபர்மேஷன் ஆக கொஞ்சம் லைட்டா இன்ஃபர்மேஷன் ஆகும் ஆகும் மேடம், ரொம்ப டேஞ்சர்லாம் பண்ணாது, கொஞ்சம் சூடு உண்டாகி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் ஆகும். நமக்கு சப்போஸ் தேவைப்பட்டா அந்த பால் நம்ம யூஸ் பண்ணலாம், இதை நம்ம அவாய்ட் பண்ண ஒன்றும் அவ்வளோ அவசியம் கிடையாது அதுக்கு, சரிங்களா? அது நம்ம கொஞ்சம் சேஃப்டிக்காக அவாய்ட் பண்ணிடலாம். ஆனா முன்னாடி வைத்தியத்துல வந்து எருக்கம்பால அந்த பல்லு வலிக்கும் பல்லு சொத்தைக்கும் பயன்படுத்திருக்காங்க சித்த மருத்துவர்கள், அவ்வளோ. அது நீங்க தெரிஞ்சுக்கணும்.
0: ஆமா, ஆனா இப்போ வந்து அதை பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை.
1: நம்ம வேண்டாம், நமக்கு அது நிறைய இருக்கு. இப்ப கிராம்பு பயன்படுத்தலாம், அது மாதிரி கிராம்பு ஒண்ணுமே பண்ணாது, கிராம்பு தைலமே இருக்கு, அது ரெண்டு மூணு சொட்டு விட்டு வாயை கொப்பரைச்சுன்னா நல்லா பல்லுவலி குறைஞ்சிரும், அது எந்த பாதிப்பும் கொடுக்காது உங்களுக்கு.
0: கண்டிப்பா கண்டிப்பா
1: ஆமா, சரிங்களா?
0: கண்டிப்பா சார், ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் பேசலாம்.
1: ஓகே ஓகே சார், தேங்க் யூ.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா, சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ஒரு மணி 21 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா. நலம்தானா நிகழ்ச்சியில இன்னைக்கு எருக்கின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் கோகுலன் அவர்களோட பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம் டாக்டர்.
4: வணக்கம் மேடம்,
3: சார். இந்த எருக்கு பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம், அதுல இந்த எருக்கம் பால் இதெல்லாம் பத்தி வெப்ப வீரியம் கொண்டது அப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். இந்த எருக்குல வந்து என்னென்ன வேதிப்பொருட்கள் இருக்கு சார்? அது மட்டும் இல்லாம நீல நிற எருக்கும் வெள்ளை நிற எருக்கு ரெண்டு இருக்கு, ரெண்டுலயுமே ஒரே விதமான வேதிப்பொருட்கள் தான் இருக்கா இல்ல வேற வேற இருக்குதா?
4: ஆக்சுவலி வந்து நீல எருக்கும் சரி வெள்ளை எருக்கும் சரி ரெண்டுத்திலுமே வந்து ஒரே விதமான அந்த கெமிக்கல் பைட்டோகெமிக்கல்ஸ் தான் இருக்கு, வேறுபாடு கிடையாது. இருந்தாலும் வெள்ளை எருக்குல கொஞ்சம் அவ்வளவு
3: வெள்ளை எருக்குல
4: கொஞ்சம் அந்த கெமிக்கல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா வீரியமா இருக்கு.
3: ஓ, வெள்ளை எருக்குல.
4: ஆமா, ஆனா பைட்டோகெமிக்கல்ஸ் ரெண்டுத்திலுமே சேம் தான், எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. இப்ப நீங்க பாருங்க, காலோட்ரோபின் ஒரு அல்காய்ட்ஸ் வந்து அதுல முக்கியமான ஒரு அல்காய்ட்ஸ் வந்து அதனுடைய எருத்து இருக்கு. அந்த எருக்குடைய பொட்டானிக்கல் நேம் தாவர வகையில் பாத்தீங்கன்னா நீங்க காலோட்ரோபிஸ் ஜஜாண்டியா, அதோட பேரு காலோட்ரோபிஸ் ஜஜாண்டியான தாவர பேரிலே வந்து அந்த காலோட்ரோபின் அப்படின்னு ஒரு அல்காய்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான இருக்கு. அந்த அந்த அல்காய்டு தான் இந்த வேதியியல் செயல்பாட்டுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கு. அதே மாதிரி வந்து அதுல வந்து டேரிங்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஒரு வேதிப்பொருள் இருக்கு. அதே மாதிரி சப்போனின் ஒரு நுரை உருவாக்கக்கூடிய லேட்டெக்ஸ், அந்த பால்ல சப்போனின் ஐட்டம் நிறைய இருக்காங்க. ஃப்ளேவனாய்டு சில கெமிக்கல்ஸ் வந்து அதே எருக்குல வந்து ரொம்ப அதிகமா
3: இருக்கு.
4: இதுல வந்து ரொம்ப முக்கியமான அந்த காலோட்ரோபைன் தான் என்ன பண்ணுதுன்னா இந்த எருக்குடைய அதிகபட்சமான செயல்பாடு காரணமா இருக்கு. அது வந்து எங்க இருக்குன்னா எருக்குடைய இலையில இருக்கு, அதனுடைய லேட்டக்ஸ் பால் இருக்கு, அதனுடைய தண்டு இருக்கு, அதனுடைய வேர் பட்டல் இருக்கு.

0: சரிங்களா. இப்ப இப்ப நீல எருக்கு பாக்குறீங்க, வெள்ளை எருக்கு பாக்குறீங்க, இந்த ரெண்டு எருக்குல வந்து நீங்க அதோட இலைகள் நீங்க பயன்படுத்தும் போது அந்த இலைகள் வந்து ரைட்டா காய வச்சுட்டு சின்ன சின்ன துண்டா செஞ்சுட்டு நாட்டு மருந்து பாறை விட்டு கிடைக்கும். அந்த பாறை போட ஒரு ஈக்குவல் குவாண்டிட்டி எடுத்து லைட்டா வறுத்துட்டு நீங்க வந்து முறிச்ச பால், நீங்க பாலை வந்து முறிச்சிட்டீங்களா அதை கொடுத்தீங்கன்னா கிளினோமெகாலி ஹெப்படோமெகாலின்னு சொல்ற ரெண்டு விதமான நோய்கள் வந்து சரியாக சொல்லப்படும்.
1: ஓ, என்ன நோயெல்லாம் சார்?
0: கிளினோமெகாலி ஸ்கிரீனிங்ல நம்ம உடம்புல நீங்க லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா வந்து கிளீன் ஒரு ஆர்கன்ஸ் இருக்கும், அந்த ஆர்கன் வந்து பெருசா இருக்கும். அனிமியா ஒரு கேஸ் வந்து இந்த மருந்து கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்பீனோ மெகாலி அப்படின்னு அப்படியே படிப்படியா குறைஞ்சு ஸ்பீன் நார்மல் சைஸ்க்கு வந்துடும். ஹெப்படோமெகாலின்னா லிவர் வந்து ஃபேட் அங்க அக்குமுலேஷன் ஆகி பெருசாயிடும். ஃபேட்டி லிவராக ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்கு, தானாவே வந்து லிவர் போயிடும். அந்த கண்டிஷன்ல கூட நீங்க வந்து இந்த மருந்து உலர்ந்த இலையும்
1: கேள்விப்பட்டிருக்கீங்க, வயிறு பெருசா இருக்கு, தண்ணி அப்படியே சுரக்கமா இருக்கு, வயிறு உபிஸ்மா கேள்விப்பட்டிருப்பீங்க, பாத்தீங்கன்னா பெரிய சில பேருக்கு வயிறு ரொம்ப உபிஸ்மா பெருசா இருக்கும்.
0: அந்த நோயில வந்து ஜிங்கோமெகாலி ஹெப்படோமெகாலி ரொம்ப முக்கியமான ஒரு சிம்டம்ஸ்மா இருக்கும். அந்த பெருவயிறு நோய்க்கு இந்த மருந்து கொடுக்கும் போது உங்களுக்கு நல்லாவே குறையும், சரிங்களா? அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஃபேமஸா வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய சிட்ஸ் நோய், வலிப்பு வரும் பாத்தீங்கன்னா, அந்த வலிப்பு வரும்போது இந்த இலையை பவுடர் பண்ணி அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மூட்டோ அதிக வந்து தேல கலந்து கொடுத்தாங்கன்னா படிப்படியா அந்த சிட்ஸ் நோய் வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம்.
1: இது வெள்ளை இருக்குல உள்ளதா நீல இருக்கா சார்?
0: வெள்ளை இருக்கு. வெள்ளை இருக்கு மே ஃபர்ஸ்ட் நீங்க பிரெஃபரன்ஸ் வந்து நீங்க வெள்ளை இருக்கு கொடுங்க மேடம். செகண்ட் நீங்க வெள்ளை இருக்கு வந்து எல்லா இடத்துல கிடைக்காது, நீங்க பாத்துட்டீங்க.
1: ஆமா, ரொம்ப கிடைக்கவே செய்யாது அது,
0: ரொம்ப ரேர் அது. நீல இருக்கு எல்லா இடத்துலயும் கிடைக்கும். சோ இங்க வெள்ளை இருக்கு கிடைச்சா ரொம்ப பெஸ்ட். சப்போஸ் வெள்ளை இருக்கு கிடைக்காத பட்சத்துல நீங்க ஆல்டர்னேட்டிவ் நீங்க நீல இருக்கு யூஸ் பண்ண, தப்பு கிடையாது. ரெண்டுமே ஒரே ஈக்குவல், எல்லா ஃபைட்டே கம்பெனிஸ் எல்லா ஆக்ஷன் எல்லாமே ரெண்டுமே ஒண்ணுதான், எந்த கருக்கும் கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் வீரியமா இருக்கக்கூடியது என்னன்னா வெள்ளை இருக்கு. இப்ப அதனுடைய இறைய பவுடர் பண்ணி நம்ம வந்து அது வந்து ஒரு 3-5 சிட்டிக்கு தேனு கலந்து கொடுத்தோம்னா வலிப்பு நோய் நல்லா கொடுக்கும். இன்னும் முக்கியமான விஷயம், கொரோனா நோய்க்கு வந்து ரொம்ப அற்புதமா வந்து இந்த வெள்ளர்களுக்கு மாதிரி நம்ம பயன்படுத்தணும். கொரோனாவோட என்ன முக்கியமான விஷயம், லங்ஸ் வந்து அதிகமா சளி இருந்து சேர்ந்து போகும். ரெண்டாவது வந்து கொரோனாவில ஏன் டெத் ஆனாங்கன்னா அது வந்து பிளட் கிளாட் ஆயிடும். நீங்க கேள்விப்பட்டீங்க உடம்புல வந்து பிளட் வந்து கொரோனாவில பிளட் கிளாட் ஆயிடும், அதனால வந்து கார்டியாக் டாக்டர் வந்து டெத் ஆயிட்டாங்க, அதனாலதான் அவ்வளோ டெத். சோ இந்த லங்ஸ் இருக்கிற சளி கோழை இது எல்லாமே சரி பண்ணக்கூடியதும் அந்த கொரோனால வரக்கூடிய அந்த பிளட் கிளாட் ஃபேட் கிளாட் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய எதுன்னா இந்த வெள்ளை இருக்கு. புரியுதுங்களா?
1: வெள்ளை இருக்குதான்,
0: வெள்ளை இருக்கும் போது மாதிரி அற்புத வேலை செய்யும். அதே மாதிரி டயபெட்டிஸ்க்கு ஒரு சயின்டிபிக்காவே ரிசர்ச் மூலமா கண்டுபிடிச்ச என்ன விஷயம்னா சுகர் லெவல நல்லா குறைக்குது
1: கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கு.
0: அப்ப அந்த விஎல்டிஎல் கொலஸ்ட்ரால் ரொம்ப கெட்ட கொலஸ்ட்ரால், இப்ப அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் நல்லா குறைச்சிட்டு நல்ல கொலஸ்ட்ரால் இது அதிகரிக்கலாம். ரொம்ப கார்டியாக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படும். ஒபிஸ்

0: உடல் பருமனாக உண்டு வெயிட் பயன்.
1: வெயிட் லாஸ்க்கு வந்து இந்த வெள்ளையருக்கோட இலை தான் பயன்படுத்தப்படுதா சார்?
0: ஆமா, வெள்ளையருக்கோட இலை தான்
1: பயன்படுத்தப்படுது. இப்போ அது எப்படி, வெள்ளையருக்கோட இலைகள் வந்து மாத்திரைகளா கிடைக்குதா, பொடியா கிடைக்குதா கடைகள்ல?
0: இத நம்மளே அதை பொடிச்சு மேக்ஸிமம் அதிகமா வந்து கடையில கூட நமக்கு கிடைக்காது. இது நம்மளே உலர்த்தி இலைய உலர்த்தி நம்மளே வந்து செஞ்சுக்கணும்.
1: வெள்ளரிக்கு இலையவா?
0: ஆமா, வெள்ளரிக்கு இலைய காய வச்சு இது நல்ல காய வச்சு பவுடர் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து பெண் கவுண்ட், விந்தலுக்களின் உற்பத்திக்கு இந்த வெள்ளருக்கும் பூ மாத்திரை ரொம்ப அதிகமா பயன்படுத்தணும்.
1: பூ மாத்திரை,
0: வெள்ளருக்கும் பூ மாத்திரை, இது இரண்டு காம்பினேஷன் வேற உங்களுக்கு. இந்த மாத்திரையில வந்து வெள்ளருக்கும் பூ இருக்கு, கிராம்பு, ஜாதிக்காய், ஜாதி பத்து, நாலுமே வந்து என்ன பண்றாங்கன்னா பன்னீர் விட்டு நல்லா அரைச்சு குன்றி மணி அளவு மாத்திரை செஞ்சு மூணு வேளை ரெண்டு ரெண்டு மாத்திரை பால்ல சாப்பிடுவாங்க. அதிகரிக்கும் குழந்தை திரு சீக்கிரமா உருவாகும். இந்த அற்புதமான வேலையை வந்து இந்த வெள்ள கொம்பு மாதிரி செய்யும். சரிங்களா?
1: சரி சார், ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம். லைன்லயே இருங்க சார்.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: 1:34 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா. நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு எருக்கின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் கோகுலன் அவர்கள் நம்மளோட தகவல்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்க கிட்ட பேசிடலாம். சார் சொல்லுங்க சார். அதாவது அந்த வெள்ளை இருக்கு என்னென்ன நோய்களுக்கு மருந்தா பயன்படுது, அந்த மாத்திரைகள் செஞ்சு அந்த மாத்திரையும் இலையும் எப்படி பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னீங்க. இந்த வெள்ளை இருக்கு பூ இல்லையா, அந்த பூ வந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். அந்த பூவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: வெள்ளரிக்கம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து கொஞ்சம் வறட்சியான ஏரியாவில இருக்கும். ஏன்னா இருக்க பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து ஒரு நல்ல வறட்சியான ஏரியால ரொம்ப காடு மாதிரி வளரக்கூடிய அந்த தன்மை உண்டு, சரிங்களா? அது இல்லாம அத வெண்மையான நிறத்துக்கு காலமே வந்து ரொம்ப வீதியமா
0: இருக்கனாலதான்,
1: அதனாலதான் வந்து நம்ம விநாயகருக்கு வந்து அது நம்ம வந்து படைக்கிறோம். ஏன்னா விநாயகர் பத்தி ஒரு அற்புதமான கதை இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து வயிற்று ரொம்ப உஷ்ணம் அதிகமாச்சு. அந்த சமயத்துல அந்த உஷ்ணம் இருக்குன்னா அந்த எருக்கம்பூ, அந்த எருக்கம்பூ மாதிரி ரொம்ப உஷ்ணமா இருக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பு கொடுத்துருப்பாங்க. பயிரும் அவ்வளவு உஷ்ணமாச்சு. அப்ப வந்து அருகம்பூல் ஜூஸ் அவரை சாப்பிட்டதால அருகம்பூல் குடிநீர் குடிச்சதால அவருக்கு வந்து அந்த உஷ்ணம் சரியாயிருக்குன்னு சொல்லி ஒரு கதை இருக்கு. அதுல வந்து அந்த எருக்கம்பூவோட அந்த உஷ்ணத்தை கம்பேர் பண்ணிருப்பாங்க.
0: ஓ சரி சரி சரி,
1: புரியுதுங்களா? அதனால மிக முக்கியமா வந்து அந்த பூவை தான் ரொம்ப ரொம்ப அதிகமா நம்ம சிதம்பரத்தை ரொம்ப பயன்படுத்துவோம். பூக்களுக்கு வந்து லங்ஸ் உடைய அந்த கோளை, இந்த இன்ஃபெக்ஷன், இப்ப டியூபர்குலோசிஸ் பேஷண்ட் இருக்காங்க, டிபி இருக்கு, நிமோனியா பேஷண்ட் இருக்காங்க, கொரோனா பேஷண்ட் இருக்காங்க, இது இல்லாம மிக முக்கியமா வந்து பாதிக்கக்கூடியதுன்னா லங்ஸ் தான். அந்த லங்ஸ் இருக்கிற அந்த கோளை அந்த சளியை வந்து மூச்சு திறன் உண்டாகி பல பேருக்கு மாரடைப்பு உண்டாயிடும். ஆத்மா பேசுனா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா அவங்களுக்கு பீசிங் வந்து வச்சுன்னா ரொம்ப சிரமப்படும். பீசிங் தான் ஆசுமா பீசிங் ரொம்ப முக்கியமான ஒரு புரியணும். பீசிங் வரும்போது அவங்க ரொம்ப பலன் அவசம் உண்டாங்க உங்களுக்கு. சோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு நீங்க வந்து இந்த வெள்ளத்துக்கும் பூ மாதிரி கொடுக்கும்போது அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அப்படியே இந்த சளியை கரைச்சு சளி கரையாம கட்டியாக்குறதுனாலதான் அவங்க மூச்சு விட சிரமம் ஆயிடும் லங்ஸ்ல. இப்ப லங்ஸ்ல வந்து கட்டி கட்டியா சளி கட்டிக்கிறதுனால மூச்சு உள்ள போயிட்டு வெளியே வரும்போது ரொம்ப சிரமப்படுது. அதனாலதான் வெளியிருக்கும்போது மாதிரி கொடுக்கும் போது அது அந்த சளியை நல்லா லங்ஸ்ல கரைச்சு அது வெளியே தள்ளி விட்டு சுட்டி விட்டுரு. அப்ப வந்து அவங்க பீட்டு நல்லா கண்ட்ரோல் ஆகி நல்லா இயல்பா சுவாசிக்க ஆரம்பிச்சுறாங்க. இதை வந்து வெளியிருக்கும் போது ரொம்ப அற்புதமா நம்ம வேலை செய்யறோம். ரெண்டாவது ஹேர்ஃபால், ஹேர் குரோத்துக்கு வந்து இந்த செம்பருத்தி பூருக்கு பாத்தீங்களா, செம்பருத்தி பூவும் வெள்ளற்கை இலையே, வெள்ளற்கை இலைனா எருக்கு இலை, ரெண்டுமே வந்து ஜஸ்ட் வந்து நீங்க எருக்கு இலை வந்து ஒரு 10 இலையும் செம்பருத்தி இலை வந்து செம்பருத்தி பூ வந்து ஒரு 20 பூவும் எடுத்து நீங்க வந்து இதுல தேங்காயில மிக்ஸ் பண்ணி நீங்க அதெல்லாம் கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி நீங்க யூஸ் பண்ணலாம்.
0: ஹேர்ஃபால்க்கு
1: ஏர்ஃபால்க்கு அதாவது வெள்ளற்கும் பூ தான், எருக்கு இலையை நீங்க கூட ரொம்ப அதிகமா யூஸ் பண்ண வேண்டாம். வெள்ளக்கும் பூவே வந்து அத நீலக்கலை வெள்ளக்கும் பூ யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப அற்புதம் வேலை செய்யக்கூடியது. வெள்ளக்கும் பூர் என்னன்னா அந்த கலரிங் ஏஜென்ட் வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து முடிக்கு வந்து நிறத்தை கொடுத்து அந்த டேண்ட்ராஃப் வந்து சீக்கிரமா கிளீன் பண்ணி
0: விட்டுமா.
1: அதனால ஐபிஸ்கஸ் ரோசா சைலன்ஸ் சொல்ற செம்பருத்தி பூவோடையும் அந்த நீலக்கலை பூவோடையும் நல்லா

0: பண்ணி நம்ம ஆயில் தயாரிச்சோம்னா அது ரிசர்ச் உடனே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.
1: இது ரெண்டையுமே நிழல்ல உலர்த்தி பண்றாங்க அப்படிதானே?
0: ஆமா ஆமா. தேங்காய் எண்ணெய் வந்து நீங்க வந்து கொதிக்க வச்சு வடிகட்டிட்டுமா அது எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு வந்தா ஏற்பாடு நல்லாவே க்ரோத் ஆகும். அது முக்கியமான விஷயமா இருக்கு. அடுத்தது மேடம், நம்ம வெள்ளரிக்கை வந்து நம்ம பயில் வெள்ளரிக்குமா இருந்தா சரி, அது நீல இருக்கணும் நீல இருக்கா இருந்தா சரி, அதுல வந்து நம்ம முக்கியமா வந்து எல்லா ஜாயிண்ட் பெயின்க்கு வந்து ஒரு ஒத்தடம் கொடுக்கறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். அந்த நீங்க வந்து சின்ன வயசுல கேள்விப்பட்டிருப்பீங்க, எருக்கம் இலை அப்படிங்கிறது எதுக்குன்னா இந்த கால் முட்டி வீங்கி நீங்க பாத்துட்டீங்கன்னா வயசானவங்களுக்கும் சரி ஒரு நல்லா குண்டா இருப்பாங்க அவங்க கால் வந்து நல்லா வீங்கிருக்கும். சித்தால வந்து அது வந்து கீழ்வாதம் சொல்லுவாங்க, ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். அந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் கேஸுக்கு வந்து எருக்கடியே ஆம்லக்கெண்ணெய் நல்லா லைட்டா வதக்கிட்டு மேல போட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒத்தனம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப அற்புதமா அந்த வலி நல்லாவே குறையாது. அதுக்கு வந்து நம்ம எருக்கடியே ரொம்ப அதிகமா அது பயன்படுத்தும்.

0: வந்து அது வந்து கீழ்வாதம்னு சொல்லுவாங்க, ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். அந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் கேஸுக்கு வந்து எருக்கடியே ஆம்லக்கெண்டை நல்லா லைட்டா வதக்கிட்டு மேல போட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு உத்தரம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப அற்புதமா அந்த வலி நல்லாவே குறையும். அதுக்கு வந்து நம்ம எருக்கடியே ரொம்ப அதிகமா அதை பயன்படுத்த. ஹலோ
1: சொல்லுங்க மேடம்.
0: இந்த வலிகளுக்கு வந்து பிரதானமா வந்து அர்காது தைலம் ஒரு காம்பினேஷன் சித்தாவோட அதிகமா சித்தாடாட்டா பயன்படுத்தப்படும். அர்காது தைலம் என்னன்னா வேப்ப எண்ணெய் வந்து 1 லிட்டரு, அடுத்தது வந்து நீங்க ஆம்லெட் எண்ணெய் 1 லிட்டரு, எருக்கில வந்து ஒரு 20 எருக்கு, எருக்கில பழுத்த எருக்கில அந்த வேப்ப எண்ணெயும் அந்த ஆம்லெட் எண்ணெயும் நல்லா சூடு பண்ணிட்டு அந்த 20 பழுத்த எருக்கிலையும் உள்ள போட்டு வடிகட்டிக்கணும். அந்த அதுக்கு பேர் அர்காது தைலம் சொல்லுவோம். அந்த அர்காது தைலத்தை உடம்புல எங்க ஒரு பெயின் இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணா ரொம்ப அற்புதமா வந்து சரியாகும். ரொம்ப சிம்பிள் ஹோம் மெடிசன் அது. இப்ப வந்து நீங்க கை கால் வலி இருக்கு, மூட்டு வலி இருக்கு, முதுகு வலி இருக்கு, மிக முக்கியமா அந்த மூட்டை தூக்குறவங்க ஒர்க்கர்ஸ் தான் பாத்தீங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ், இந்த ஹோட்டல்ல ஒர்க் பண்ணவங்க, இந்த டிராபிக் போலீஸ்காரங்களுக்கு ரொம்ப ஹெவியான ஒர்க் யார் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாமே பேக் பெயின் ரொம்ப சிவியா இருக்கும். நீங்க கவனிச்சுக்க அந்த பேக் பெயின் ரொம்ப அற்புதமா இருக்கும். அதே மாதிரி வந்து டிஸ்மெனோரியா, அதாவது லேடிஸ்க்கு வந்து அந்த பீரியட் டைம்ல வந்து ரொம்ப அதிகமா வந்து அவங்களுக்கு பேக் பெயின் அதிகமாகும். சில பேருக்கு வந்து தை பெயின் அதிகமாகும். நீங்க கவனிச்சுக்கலாம். சோ அந்த தை பெயின்லயும் வந்து பேக் பெயின்லயும் வந்து இந்த அர்காது தைலம் யூஸ் பண்ணீங்கன்னா பெயின் நல்லாவே குறையாது.
1: கண்டிப்பா
0: நல்லா குறையாது.
1: இப்போ ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுட்டு மீண்டும் பேசுவோம் டாக்டர்.
0: ஓகே ஓகே.
2: PM जय अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: ஒரு மணி 1:48 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா. நலம்தானா நிகழ்ச்சியில இன்னைக்கு எருக்கின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் கோகுலன் அவர்கள் நம்மோட தகவல்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்களோட பேசிடலாம். சொல்லுங்க டாக்டர், எருக்கின் மருத்துவ பயன்கள் குறித்து பேசிட்டு இருக்கிறோம். இந்த எருக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட இலை பூ எல்லாம் எப்படி மருந்தாக பயன்படுத்தப்படுது, என்ன இருக்குது அதில், அதோட வீரியத்தன்மை எல்லாத்தையும் பற்றி பேசணும். இந்த எருக்கஞ்செடியில் வேற என்ன பாகங்கள் வந்து மருந்தாக பயன்படுத்தப்படுது?
1: பொதுவாக வந்து எருக்கம் தமிழகம்
0: சார், நீங்கள் பேசுறது விட்டு விட்டு கேட்குது, கொஞ்சம் தெரியும்.
1: மேடம் இப்ப கேக்குதா?
0: ஓகே ஓகே ஓகே சார் ஓகே.
1: அதாவது எருக்கம் வந்து செடியா இருக்கும் போது அதுக்கு சமூலம் பேரு.
0: மறுபடியும் விட்டு விட்டு கேக்குதே சார் கொஞ்சம்.
1: முழு சமூலம், சமூலம் சொல்றேன்,
0: சமூலன்.
1: அந்த சமூலத்தையே வந்து அர்த்த சிராதி தைலம் பெரும் பெரும் மருந்துகள் பயன்படுத்துறாங்க. ரெண்டாவது வந்து என்னன்னா நடைமுறையில வந்து அது எருக்கோட வேர் பயன்படுத்து. உதாரணத்துக்கு சித்தாவோட

0: தாயகற்பம் வந்து ஒரு ஸ்பெஷலான மெடிசன். அதாவது சித்தர் அகத்தியுடைய மிக முக்கியமான ஒரு சித்தரை வந்து சித்தர் தியாரியர். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க.
1: ஆமா,
0: அந்த தியாரியர் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு சித்தரா வைத்தியா வைத்தியரா நிறைய புக் வந்து சித்தாவோட ரெஃபரன்ஸ்க்காக அவரை எழுதும்
1: தேரையரோட புத்தகம் தான் இல்லையா?
0: ஆமா, மிகப்பெரிய மூலிகை சார்ந்ததான். மிகப்பெரிய ஒரு ஒரு ஒரு பெரிய கிங் அவரு மருத்துவத்துல. தேரையர் யமகவன் வா, தேரையர் குணவாகரம், தேரையர் அந்தாதி, அந்த மாதிரி நிறைய புக்கள் வந்து அவர்
1: போட்டிருக்காரு.
0: அந்த தேரையர் வெண்பா அப்படின்னு சொல்லி நோய்களை பத்தியும் நோய்களுக்கான மருந்துகள் பத்தியும் மூலிகைகள் பத்தியும் அவ்வளவு அருமையா அவர் விவரமா சொல்லியிருப்பாரு. அவர் வந்து தாயகற்பமா ஒரு எருக்கனுடைய வேரை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பாடல் ரொம்ப சொல்லியிருக்காரு. எருக்கனுடைய வேரை வந்து எடுத்து நல்லா காய வச்சு பவுடர் பண்ணிக்கணும். அந்த எருக்கம் வந்து நல்லா முதிர்ந்து இருக்கணும் ரொம்ப. அதாவது இளமையான ஒரு எருக்கம் வேற இருக்கக்கூடாது. ரொம்ப பெருசாகி வயசான ஒரு எருக்கம் சொல்லியும் வேற இருக்கணும். அது நல்லா சின்ன சின்ன கட் பண்ணி நல்லா காய வச்சு பவுடர் பண்ணிட்டு ஒரு நெல் எடை, எவ்வளவு சொல்றீங்க? ஒரே ஒரு
1: நெல்
0: நெல் எடை. அது நெல் எடை என்னன்னா 65 மில்லிகிராம், அவ்வளவுதான். 65 ஒரு 700 மில்லிகிராம் தான் இருக்கும் அந்த நெல் அளவு. அந்த அளவுக்கு ஒரு சிட்டிக்கு மட்டும் அந்த அளவுக்கு சிட்டிக்கு மட்டும் எடுத்து தண்ணீர் கலந்து வந்தா உடம்ப ரொமாட்டிக் ஆச்சு சொல்ற முடக்கு வாதம் நல்லாவே வழி குறையாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாரு. அதே மருந்து அதே வந்து அந்த எருக்கும் வேற வந்து ஒரு ஒரு நெல்லடை எடுத்து சிப்பிலி பொடியோடு மிக்ஸ் பண்ணி தேன்ல குழைச்சி சாப்பிட்டாங்கன்னா சைக்காட்டிக் தரும். மனசு டிப்ரெஸ்ஸா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி மனநோய்கள், அந்த மனநோய்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப அற்புதமா சரியாகும். அப்புறம் மிளகோட சேர்த்து நீங்க சாப்பிடும் போது ஒரு நெல்லடை இருக்கும் வேற எடுத்து மிளகோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சளி இருமல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியாகும். வயிற்று இருக்கிற உபத்தம், வயிறு மந்தம், இது எல்லாமே சரியாகும் அப்படின்னா ரொம்ப அற்புதமான விஷயம் பாருங்களேன். ஒரே ஒரு மருந்து தான் அனுமானம் 3 மாத்தி சாப்பிடும் போது பல்வேறு நோய்களும் சரி பண்ணுது அப்படின்னா. அப்புறம் 6 நீங்க பாப்பீங்க கிரானிக் வூண்ட்ஸ் சொல்லுவோம். சில பேருக்கு புண்ணு உண்டாச்சுன்னா அவ்வளவு சீக்கிரம் 6 இந்த டயபெட்டிக் வூண்ட் சொல்லுவாங்க. நீங்க சுகர் நோயில் வந்து புண்ணு வந்துச்சு அவ்வளவு சீக்கிரம் 6 ரொம்பவும் ரொம்ப காலமா இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி புண்கள் கிரானிக் வூண்ட்ஸ் வந்து இந்த எருக்கமுடைய இலையை நீங்க காய வச்சு பவுடர் பண்ணி அது மேல தூக்கி வந்தா அந்த புண் சீக்கிரமும் சரியாயிடும். புண்ணுக்கு ரொம்ப அற்புதமும் பயன்படுத்து. அப்புறம் ஆன்டி மலேரியல் ஆக்டிவிட்டி வந்து இந்த எருக்கம் வேறு பட்டச்சி இருக்கும் ரிசர்ச் பூர்வமா கண்டுபிடிச்சிருக்காங்க. மலேரியா நோய் வருதுன்னு சொல்லுவாங்க, மலேரியா ஒரு முக்கியமான ஒரு ஜுர நோய். அந்த மலேரியா ஜுரத்துக்கே வந்து இந்த எருக்கம் வேறுபட்டியே குடிநீராகி குடிநீர் செஞ்சு கொடுத்தாங்கன்னா அடிப்படையா அந்த மலேரியா நோய் சரியாயிடு
1: அப்படின்ட்டாங்க.
0: ஸோ அதனால வந்து இருக்கும் வேர் மற்றும் இருக்கும் வேறுபட்டை இது எல்லாத்துக்குமே வந்து சித்த மருத்துவத்துல நம்ம பயன்படுத்துவோம்.
1: இப்போ சித்த மருத்துவத்துல வந்து இந்த எருக்கஞ்செடியை வந்து எந்த நோய்களுக்கு வந்து முதன்மை மருந்தா கொடுக்குறீங்க, எதுல துணை மருந்தா இது பயன்படுத்தப்படுது மருந்துகள்ல, அதை பத்தி சொல்லுங்க.
0: ரொம்ப ரொம்ப முதன்மையா வந்து நம்ம யூஸ் பண்றதுன்னா நம்ம கம்பெனி ஐட்டங்களா இருந்தது டாக்டர்ஸ் அதிகமா யூஸ் பண்றதுன்னா எருக்கமுடைய பூ அதிகமா யூஸ்
1: பண்றாங்க.
0: எருக்கம் பூ வந்து இந்த வெள்ளத்தம்பூ மாதிரி அப்படி வந்து இன்காக்ஸ் பெரிய ஒரு கம்பெனில இருந்து அவங்க ப்ரொடக்ட் பண்றாங்க. அது எல்லாருக்கும் கிடைக்கும், எல்லா டாக்டர்ஸ்க்கும் கிடைக்கும். அது வந்து லங்ஸ் சார்ந்த நுரையீரல் சார்ந்த சளி இருமல் ஆஸ்துமா அந்த மாதிரி நோய்கள் எல்லாமே நாங்க அதிகமா முதன்மை மருந்தாக பயன்படுத்துறோம் சரிங்களா. ரெண்டாவது வந்து பிட்ஸ் வலிப்பு நோய்களுக்கு ஜன்னி நோய்களுக்கு பயன்படுத்தும். இந்த மாதிரி புழு ஜுரம் ஜர நோய்களுக்கு வந்து நாங்க இதை பயன்படுத்துவோம் வெள்ளத்தும்பு மாத்திரை. அதே மாதிரி ஆன்லைன் தாண்டி பென் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அதே மாதிரி அதனுடைய அவங்க வீரிய பவர் அதிகரிக்கிறதுக்கும் இந்த பூ மாத்திரைகளை ரெடி பண்ணி பயன்படுத்தும்.

0: வந்து அந்த ஆஸ்டியோட ஆஸ்டியோட வகையை போன் சம்பந்தமான விஷயங்களுக்கு வந்து அர்த்தாதி தைலம் அது அர்த்தம் மூலம் தைலத்தை நாங்க பயன்படுத்தும். அர்த்தாதி தைலம் வந்து டோட்டலா உடம்புல இருக்கிற எல்லா போன்ஸ் வரக்கூடிய நோய்களுக்கு எல்லாமே வந்து நல்லாவே சரி பண்ணக்கூடியன்னு சொல்லி நாங்க அதை பயன்படுத்திட்டு கிரானிக்கான இந்த காதுல வந்து பாத்தீங்களா
1: கால்ல ஆணியா சார்?
0: இல்ல இல்ல கிரானிக்கா வந்து காதுல வந்து இறச்சல கேட்கும், காது வலி எடுக்கும் அதிகமா. அந்த மாதிரி தைல இந்த அர்த்தாய் தைல வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு சொட்டு அதை விடும்போது அந்த காது வலி நல்லா சரியா கிடைக்கும்.
1: கண்டிப்பா
0: ஆமா, இதுக்கு எல்லாமே நாங்க பயன்படுத்துறோம். ஏற்பாடு பயன்படுத்துறோம்.
1: துணை மருந்துகளா எதுல எந்த மருந்துகள்ல சேர்க்கப்படுது?
0: துணை மருந்துகள் அர்க்காலி தைலம் யூஸ் பண்றோம் அதிகமா.
1: அர்க்காலி தைலம்,
0: அர்க்காலி தைலத்தை நம்ம வந்து அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
1: சரி சரி.
0: அதே மாதிரி வந்து காயத்திருமேனி தைலம்,
1: காயத்திருமேனி
0: நாகர்கோல் சைட்ல பாத்தீங்கன்னா பெரிய காயத்திருமேனி தைலம், சிறிய காயத்திருமேனி தைலம் பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் பெரும்பெரிய மருந்துங்க, நிறைய மூலிகையில நல்லா கூட்டமா செய்யறோம். அதுல வந்து நம்ம வந்து எடுத்து பண்ணிட்டு.
1: சரி சார், இப்போ வந்து இந்த எருக்கஞ்செடியினால வந்து என்ன பக்க விளைவுகள் ஏற்படும், இதை யாரு பயன்படுத்தலாம் யாரு பயன்படுத்தக்கூடாது?
0: ஒன்றும் இல்லை மேடம், எருக்கஞ்செடியை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி மாத்திரை சாப்பிட்டாலோ இல்லை ஏதாவது உடம்புல போட்டாலோ அலர்ஜி அதிகமா இருக்கிறது கண்டிப்பா வந்து எருக்கஞ்செடி தான் மருந்து பயன்படுத்தக்கூடாது.
1: அலர்ஜி இருக்கிறவங்க
0: அலர்ஜி இருக்கிறது கண்டிப்பா பயன்படுத்தக்கூடாது. பித்த தேகைகளை அதிகமா பயன்படுத்த தவிர்க்கணும். பித்த தேகைனா யாருன்னா அவங்க உடம்பு மஞ்சளா இருக்கும், நல்லா
1: பித்தத்துல இருக்கும்
0: உடம்பு. அவங்க பித்த தேகிக்கு ஒரு உதாரணம் சொல்ற மாதிரி, பித்த தேகம்னா எப்படி பாருங்கன்னா மஞ்சளா இருப்பாங்க, அவங்க உடம்பு எப்பவுமே சூடாவே இருக்கும். அப்புறம் ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட் இதை பயன்படுத்தக்கூடாது. புரியுதுங்களா? குழந்தைங்களுக்கு வந்து 5 வயசு கீழே அதிகமா இதை பயன்படுத்தக்கூடாது. டாக்டருடைய அட்வைஸ் கேட்காம இந்த மருந்து எடுக்கணும் சார், இந்த மருந்து எடுக்கவே கூடாது.
1: டாக்டரோட பரிந்துரையின்படி தான் எல்லா மருந்துகளுமே எடுக்கணும்னு சொல்றோம். அதிலும் குறிப்பா எருக்கஞ்செடியை வந்து கண்டிப்பா எடுக்க கூடாது மருந்தா?
0: ஆமா, அது உஷ்டமான மருந்து, உள்ள புண்ணு உண்டாக்கிடும் மேடம். டாக்டருடைய கன்சல்ட் இல்லாம நீங்க எடுக்க கூடாது. ஏன்னா அந்த மருந்து சாப்பிடும் போது என்ன அனுபவம் கொடுக்கணும் அப்படின்னு டாக்டர் தான் தெரியும். ஒரு மாத்திரை நீங்க எடுத்து அந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா அது பாலில் கொடுக்கணுமா, மோர்ல கொடுக்கணுமா, தண்ணியில கொடுக்கணுமா, இல்ல தேன்ல கொடுக்கணுமா அப்படின்னு சித்தா டாக்டர் தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. அனுமானம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: சரி
0: சொல்லுங்க.
1: இதுவரைக்கும் வந்து நீங்க இந்த நிகழ்ச்சியில எருக்கஞ்செடியோட மருத்துவ பயன்கள் என்னன்னு ரொம்பவே விரிவா தெளிவா சொன்னீங்க. நிறையா நல்ல மருந்து சார்ந்த விஷயங்களையும் சொல்லியிருந்தீங்க. அதை யார் யார் பயன்படுத்தலாம் பயன்படுத்தக்கூடாது, அதில் என்ன வீரியத்தன்மை இருக்கு, எல்லாத்தையும் விவரமா தெளிவா சொன்னீங்க. எந்த ஒரு மருந்தா இருந்தாலும் வந்து சித்த மருத்துவர்கள்ட்ட வந்து அவங்களோட ஆலோசனையின் பேர் தான் வந்து நம்ம மருந்தை எடுக்கணும் அப்படிங்கிறத உங்க வாயிலாகவும் நாங்கள் சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு தகவல்களை வழங்கியதுக்கு நன்றி சார். நம்ம நிகழ்ச்சியில நலந்தனா நிகழ்ச்சியில எருக்கின் மருத்துவ பயன்கள் குறித்து இவ்வளவு நேரம் பேசினாங்க சித்த மருத்துவர் கோகுலன் அவர்கள். நிகழ்ச்சியின் நிறைவா பாடல் வருது. இதுவரைக்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது நான் சுபகலா.

இனிய உற்சாகமான பிற்பகல் வணக்கம் நேர்களே. நேரம் 2:02. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. இது அன்பின் வரிகள். நம்மளோட வாழ்க்கையில் எப்போவுமே சில விஷயங்கள் அழியாத நினைவாக இருக்கும். அதில் ஒன்று தான் நம்ம கையெழுத்தில் எழுதப்படுற கடிதம். இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிட்டல் உலகத்தில் ஒரு செய்தியை அனுப்ப சில நொடிகள் போதும், ஆனால் ஒரு கடிதம் எப்போதுமே அதோடைய ஒவ்வொரு வார்த்தையுமே யோசித்து எழுதும்போது அந்த வார்த்தைகளில் அன்பு இருக்கும், அக்கறை இருக்கும், உண்மையான உணர்வுகள் இருக்கும். அதனால தான் ஒரு கடிதத்துக்கு எப்போதுமே தனி மதிப்பும் மரியாதையும் இருக்குது. அந்த மாதிரி கடிதங்கள் தான் நேயர்கள் வந்து அன்பின் வரிகள் நிகழ்ச்சிக்காக நம்மளுக்கு எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சிகள் பற்றிய ரிவ்யூ வந்து அவங்க இந்த கடிதத்தில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம், இல்லை நல்லா பண்ணீங்க, இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு ஒரு கடிதங்கள் தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் வாசிக்க இருக்கிறோங்க. முதல் கடிதம் யாருடையது, என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அன்புள்ள நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். நமது பண்பலையில் 13/7/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் மனிதனை உயர்த்துவது கல்வியா அனுபவமா என்ற தலைப்புக்கு சகோதரி சிந்துசரா அவர்கள் மிக உற்சாகமான குரலால் பதில் கேட்டு நிறைவு பகுதி கருத்து மிக மிக அருமையாக இருந்து அதுதான் உண்மை, பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு அன்று மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் பொது அறிவு கேள்விகள் முதல் 2 கேள்வி ரயில் நிலையம் ரயில் பற்றியது, அருமையான விளக்கம் மிக தெளிவு. அன்று அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் மிக அருமையாக வாசித்தது அற்புதம். சகோதரிகளுக்கும் நமது பண்பலைக்கும் நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, எம் முத்துசாமியா, மேலரத வீதி, டவுன். அடுத்த கடிதம் இதே நேருடையதான். அன்புள்ள நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். நமது பண்பலையில் 10/7/2026 அன்று ஆனந்த பூங்காற்ற நிகழ்ச்சியில் சகோதரி ஆர்ஜே ரம்யா உங்களிடம் உள்ள ஆயுதம் கேடயம் எது என்ற தலைப்புக்கு நேர்களிடம் மிக அருமையாக கருத்து கேட்டது அருமை. அன்றைய பாடல்கள் மிக அருமை. அன்று மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் சகோதரி மனம் நிறைந்த கோமதி நாராயணன் பொதுருவி கேள்விகள் அனைத்தும் மிக மிக அருமை. முதல் கேள்வியே பங்கனம்பள்ளி மாம்பழம் பற்றியது. அற்புதம். சகோதரிகள் இருவருக்கும் நமது பண்பலையில் அழைத்த சகோதர சகோதரிகளுக்கும் நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் நன்றி. அடுத்த கடிதம் 13/7/2026 அன்று இரவு நேயர் தொகுப்பு வீரவநல்லூர் கிருஷ்ணன் அவர்களுடைய தொகுப்பை கேட்டோம். அதில் தமிழ் இலக்கியம், பக்தி மனம், சோகம், அன்பு இதெல்லாம் கலந்த பாடல்களை தேர்வு செய்து எங்கள் மனதை இரவு நேரத்தில் தாளாட்டியது அவருக்கும் அன்பான அறிவிப்பாளருக்கும் எங்கள் இதயம் நிறைந்த பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மம்ஷாபுரம் மீனா, மஞ்சள் நீர் காயல், சிங்காரவேல். அடுத்த கடிதம் 10/7/2026 அன்று பொதிகை தும்பியல் சகோதரர் எல்எஸ் சுப்பிரமணியன், சகோதரி மீரா இருவரும் சேர்ந்து கடி ஜோக், வார்த்தை விளையாட்டு என்றும் பாடல் சம்பந்தமான கேள்விகள் அசத்தல், அன்றிரவு இலக்கிய சாரல்ல ஏர் தழுவுதல் என்கிற இலக்கியத்தின் நிகழ்ச்சியில் சகோதரர் மகாராஜன் அவர்கள் பாடல் அனைத்தும் காலத்தால் அழியாத, அதுவும் ஜல் ஜல் சலங்கை அப்படிங்கிற பாடல் ஆரம்பம் முதல் நிறைவு பகுதியில் மாட்டு வண்டி பாடல்கள் எல்லாம் மிக மிக அருமை. சுகமான ராகங்கள் பகுதியில் ஐயா மந்திரமூர்த்தி தேர்வு பாடல் தொகுத்தது அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, எம் முத்துசோமியா, மேலரத வீதி, டவுன். அதே நேருடைய அடுத்த கடிதம் 12/7/2026 என்று பொதிகை தும்பையில் சகோதரர்கள் ஸ்ரீ ராமச்சந்திரன், முக்குடல் பூபாலன் இணைந்து விடுகதைகள், பாட்டுகள், வார்த்தை, விளையாட்டு இப்படியா மிக அருமையாக இருந்தது. இளந்தம்பட்டி மாரியம்மாள் பாட்டு, மச்சான் மிக இனிமையான குரல். அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியில் பூபாலன் குழந்தைகளிடம் மிக அன்பாக பாசமாக கேள்விகள் கேட்டு படிப்பு பற்றி மிக தெளிவாக குழந்தைகளுக்கு அறிவுரைகள் வாரம் வாரம் மிக அருமையாக. நாங்கள் 72 வயதிலும் நிகழ்ச்சியை தவற விடுவதில்லை. இரண்டு சகோதரர்களுக்கும் நமது பண்பலைக்கும் மிக்க நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

இந்த கடிதமும் அதே நேருடைய தான். 12/7/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் செல்ல தோழி கார்த்திகா, இன்றைய மனிதன் உறவுகளுடன் செலவிட நேரம் இல்லையா மனம் இல்லையா என்ற தலைப்புக்கு நேர்களிடம் மிக அருமையாக கேள்விகள் கேட்டு நிறைவு பகுதியில் கருத்துக்கள் சொன்னது வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் பொதுருவை கேள்வி சகோதரி சசிகலா அருமையாக விளக்கங்கள் சொன்னாங்க. இதுவுமே அருமை. இரவு சகோதரர் சுகுமான ராகங்கள் பகுதியில் நேர்கள்கிட்ட அன்பு பாசத்துடன் உரிமையாக பேசி பாடல் ஒளிபரப்பினதும் அருமை அப்படின்னு சொல்லி நன்றியும் சொல்லியிருக்காங்க. இந்த கடிதமும் எம் கருப்பசாமி வசந்த கருப்பசாமி எம் முத்து சௌமியா மேலரத வீதி டவுன் இந்த நேயர் எழுதியிருக்காங்க. நமது பண்பலையில் காலை 7:35 ஆங்கிலம் அறிவோம் பகுதியில் சகோதரர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள் ஆங்கில இலக்கணம் பற்றியும் அதோடைய நிறைவு பகுதியில் பல மொழிகள் சொல்கிறதும் ரொம்பவே அருமையாக இருக்குது, ஆங்கில உச்சரிப்பும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலை 8:05 அரசு சிறப்பு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள் குத்தகைக்காரர்கள் வாடகைக்காரர்கள் என்று

ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்கத்தை தருவது. வீட்டிலிருந்தே அறியாததையும் அறிய முடிகிறது. சகோதரர்கள் இருவருக்கும் ஏற்பாடு செய்த நமது பண்பலைக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடிதம் எழுதி அனுப்பிய உங்களுக்கும் நன்றிகள்.

அடுத்த கடிதம் வீரவநல்லூர் கிருஷ்ணன் இந்த நேயர் எழுதியிருக்காங்க. நிலை இயக்குனர் அவர்களுக்கு நமஸ்காரம். எழுதி கொள்வது இன்று காலை 7:30 ஒலிபரப்பாகிய திரு தாமஸ் அவர்களின் ஆங்கில தமிழ் உரை மிகவும் அருமையாக இருந்தது. பாராட்டுக்கள். ஒலிபரப்பிய நிலையத்தாருக்கும் நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கடிதம் உடையாம்புலி கனகாசங்கர் பத்மா அருள்ராஜ் இவங்க என்னைக்கு நிகழ்ச்சிக்காக கடிதம் எழுதியிருக்காங்க அப்படின்னா 11/7/2026 அன்று மதியம் 12 மணி ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் ஆர்ஜே ஐஷு வினு ஆர்ஜே ஸ்ரீவை கோமதி மேடம் ரெண்டுவரும் உங்கள் கணவர் முதல்ல வாங்கி தந்த சேலை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸ்நேகிதிகள் கருத்து பகிர்வு ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க. சேலை பற்றிய பாடல்களோட நிகழ்ச்சி கேட்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட மாலை 6 மணிக்கு இறை பக்தி பாடல்களோடு இறை சிந்தனை துளிகளை சொன்ன ஆர்ஜே கபில் தேவ் சார் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு பயனடைந்தோம் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கடிதம் எம் கருப்பசாமி வசந்தி கருப்பசாமி எம் முத்து சௌமியா மேலரத வீதி டவுன் நமது பண்பலையில் 11/7/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் சகோதரர் ஆர்ஜி விஜய் காத்திருப்பது சுகமா சுமையா என்ற தலைப்புக்கு நேயர்கள்கிட்ட மிக அன்போடும் மிக தெளிவாகவும் பதில்கள் மிக அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு பகுதி தும்பையிலும் சகோதரர்கள் ஐஷு வினு ஷைரா பானு ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோக் விடுகதை ஊர் பெயர் என்று வெகு நாட்களுக்கு பிறகு பாடகி சுஜித்ராவின் பாடல்கள் கொடுத்து அசத்தி விட்டார்கள். அன்று ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் சகோதரி எஸ்பிபி மற்றும் ஜானகி இவர்களுடைய பாடல்களை போட்டு அசத்தினார்கள். அத்தனை மிக மிக அருமை அசத்தல் சகோதரிகள் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி தங்களோட நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க. நேர்களை இன்னும் நிறைய கடிதங்கள் என்னோடய கையில் இருக்குது. ஆனால் இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்க வேண்டிய நேரமும் வந்துருச்சு. பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு ஜோடி திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

நேரம் 2:18 அன்பின் வரிகள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நேயர்களே, நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு கடிதமும் வெறும் பாராட்டல்ல. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எவ்வளோ கவனமாக கேட்டிருக்கீங்க அப்படிக்கான சான்று தான். எந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சது, அதுலேயும் எந்த கருத்தை பிடிச்சது, உங்களை சிந்திக்க வச்சது, இன்னும் என்னென்ன தலைப்புகள்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் கடிதமாக எழுதியிருக்கிறீங்க. ஒரு ஒரு கடிதமாக நம்ம வாசிச்சிட்ருக்கோம். அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டலாமா? 9/7/2026 காலை

ஒன்பது மணிக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் அன்னைக்கு தலைப்பா, இன்றைய தலைமுறையினருக்கு அதிகம் தேவை அறிவின் பெருக்கமா உறவின் நெருக்கமா? இந்த தலைப்பில் ஆர்ஜே ஜோனா மேடம் தொகுத்து வழங்கினாங்க. நேயர்களின் கருத்துக்கள் நல்லா இருந்தது. ஜோனா மேடம் இறுதியாக கருத்து உறவின் நெருக்கம்தான் அப்படின்னு சொன்னது ரொம்ப ரொம்ப சிறப்பு. எங்களின் கருத்தும் உறவு தான்ங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவை வளர்த்துக்கொள்ள ஆயிரம் வழிகள், உறவை வளர்க்க அன்பு மட்டும்தான் வழி. நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரக்குறிச்சி, புதுக்குடி, கனகா சங்கர், உடையாம்புலி, பத்மா அருள்ராஜ். அடுத்த கடிதம் 10/7/2026 சுகமான ராகங்கள் தொகுப்பில் நாஞ்சில் மந்திரமூர்த்தி சுகம் தந்த இசையில் பாடல்கள் மீனாட்சியை மையப்படுத்தி வளம் வந்தது அருமை. நன்றின்னு கடிதம் எழுதியிருக்காங்க. சாத்தான்குளம் MS மயில், சிவக்கலை KK தாமஸ். 17/6/2026 அன்று மதியம் 1:05 ஒலிபரப்பிய நலம் தானா நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்தும் சூப்பர். ஆர்ஜே சந்தியாவுக்கு நன்றி. மாலை 5 ஒழித்த படமும் பாடலும் நிகழ்ச்சியில் பாடலின் சிறப்பும் அந்தந்த படங்களின் சிறப்பும் பற்றி தெளிவாக எடுத்து சொன்னாங்க. சந்தியா அவர்களுடைய பாடல் தேர்வு மிகவும் நன்றாக இருந்தது. 20 பொதிகை தும்பி நிகழ்ச்சி சூப்பர். சுமித்ரா சந்தியா கூட்டணி சிறப்பாக இருந்துச்சு. சுமித்ரா கலகலப்பாக பேசினார். மொத்தத்தில் நிகழ்ச்சி சூப்பரோ சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்தியா நன்றாக பாடுகிறார். அவருக்கு சினிமா பாடல்கள் பற்றிய நாலேஜ் நல்லா இருக்குது. நன்றி, வணக்கம் அப்படின்னு தென்காசியிலேருந்து குத்தாலிங்கம் அவர்கள் வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. அடுத்த கடிதமும் இந்த நேருடையதான். 2/7/2026 மற்றும் 9/7/2026 வியாழன் பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் சுமித்ரா சிறப்பாக விளையாடினார். அவரோடு இணைந்து நிகழ்ச்சியை கொண்டு சென்ற அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியை நன்றாக நடத்தினார்கள். நன்றி, பாராட்டுக்கள். அதே போல் காலை 6 to 7 வரை உள்ள நிகழ்ச்சியும் சூப்பர். இதில் அனைத்தும் பயனுள்ள தகவல்கள் நிறைய இடம்பெற்றுள்ளன. 11/7/2026 அன்று பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஐஸ்வர்யா சிறப்பாக நிகழ்ச்சியை கொண்டு சென்றார். 8/7/2026 சுபகலாவின் பொதிகை தும்பி நிகழ்ச்சி சூப்பர், தேங்க்யூ அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்த கடிதம் 10/7/2026 அன்று காலை 9:00 ஆனந்த பூங்காற்றில் உங்களின் ஆயுதம் எது, கேடயம் எது என்ற தலைப்பில் நேயர்கள் கூறினார்கள். உண்மை, உழைப்பு, நன்றி உணர்வு, நாவடக்கம் என்று பல கருத்துக்கள் சொன்னாங்க. நிகழ்ச்சியில் ரம்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். கடந்த வாரம் ஆனந்த பூங்காற்றிலும் சிநேகிதிய நிகழ்ச்சியிலும் தலைப்பு அருமையாக இருந்துச்சு. நெல்லை பண்பலைக்கும் மேலும் வளர வாழ்த்துக்கள். உடையாம்புலி சுதா பால்ராஜ் எழுதியிருக்காங்க. உங்களுக்கும் நன்றி நேர்களே. அடுத்த கடிதம் 14/7/2026 செவ்வாய்க்கிழமை இரவு இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் சங்ககால திருவிழாக்கள் என்ற தலைப்பில் பேசிய நமது சகோதரர் திருவிழாக்கள் அனைத்தையும் நேரில் பார்த்தது போல மிகவும் சிறப்பாக எடுத்துரைத்தார். இந்திர விழா ஆண்டுதோறும் சிறப்பாக இந்திரனுக்காக கொண்டாடப்படும் திருவிழா. மிகவும் உற்சாகமாக கொண்டாட மக்கள் அறிந்து கொண்ட விதம் கோவிலில் கொடி ஏற்றப்படும். இந்த மாதிரி நிறைய தகவல்கள் இந்த கடிதத்தில் எழுதியிருக்காங்க. கார்த்திகை விழா எப்படி இருக்கும், இரவு நேரம் வீடு எங்கும் விளக்கேற்றி ஒளிரும் திருவிழா, அதே மாதிரி நீர் திருவிழா, தை திருவிழா, இப்படி ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுத்து ரொம்ப பெரிய லெட்டராக எழுதியிருக்காங்க. அதோடு பார்த்திங்கன்னா கலித்தொகை, அகநானூறு, நற்றினை பாடல்கள் மற்றும் சங்க நூல்கள் எடுத்துரைத்தாங்க. அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் அவங்களுக்கு ட்ரிபிள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க கோவில்பட்டி ஏகுமார். அடுத்ததாக 12/7/2026 அன்று காலை 12:00 மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் பொதுருவை கேள்வியோடு நேயர்கள் விருப்ப பாடல்கள் வலம் வந்தது. கரிகால சோழனால் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பழமையான அணையை பற்றியும் அதோட தகவல்கள் பற்றியும் ரொம்ப அருமையாக எடுத்துரைச்சாங்க சசிகலா அவர்கள். கார்டன் அவர்கள் ஆய்வு செய்யும் போது தமிழர்களையும் பாராட்டியதையும் அருமையாக சசிகலா சொன்னாங்க. அவங்களுக்கு

மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க உடையாம்புலி சுதா பால்ராஜ். அடுத்த கடிதம் 11/7/2026 அன்று மதியம் 1:10 நலம் தனா நிகழ்ச்சியில் நாவல் பழத்தை பற்றியும் அதில் என்னென்ன சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அதன் மருத்துவ குணங்கள் பற்றியும் மிக அருமையாகவும் நல்ல விளக்கமாகவும் சொன்னார்கள். அந்நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியில் பலம் வந்த பழைய பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்துச்சு. நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு சகோதரி ஐஷு நிகழ்ச்சிக்கு வந்தது மக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி ஐஷுவுக்கு ட்ரிப்பிள் பாராட்டுக்கள். நிகழ்ச்சி நன்றாக இருந்துச்சு. தொகுத்து வழங்கிய சகோதரி ஐஷுவுக்கும் நிலை இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் 102.6 FM அகில இந்திய வானொலி நிலையத்துக்கும் மிக்க நன்றி நன்றி நன்றின்னு சொல்லியிருக்காங்க. மேலச்சேவல் பி முருகன். அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கோவில்பட்டியிலேருந்து குமார் எழுதியிருக்காங்க. மதிப்பிற்குரிய நிலை இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கத்துடன் இயக்குமார் எழுதுவது. நலம் நல்ல மரியாதை. இங்கே எல்லாரும் நல்லா இருக்கும் சார், நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். புதன்கிழமை 15/7/2026 காலை 8 மணிக்கு நமது மத்திய அலைவரிசையில் பெருந்தலைவர் காமராசர் அவர்களின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு அவர்களின் பொற்காலத்தை பற்றி பேசிய சகோதரர் மணிகண்டன் அவர்கள் நிறைய தகவல்கள் சொன்னாங்க. அது உண்மையிலே பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவில்பட்டியிலேருந்து ஏகுமார். அடுத்த கடிதம் 10/7/2026 அன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நாகர்கோவில் சகோதரர் மந்திரமூர்த்தி அவர்களின் தொகுப்பில் பாடல்கள் ஒளிபரப்பாயின. நிகழ்ச்சியில் வளம் வந்த பழைய பாடல்கள் அத்தனையும் அருமை. இதை தொகுத்து வழங்கிய நாகர்கோவில் சகோதரர் மந்திரமூர்த்தி அவர்களுக்கு மிக்க நன்றி. அறிவிப்பாளருக்கும் நன்றி, சகோதரருக்கும் நிலை இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்களே, அடுத்த கடிதம் பார்த்தீங்கன்னா 12/7/2026 ஞாயிறு காலை ஆனந்த பூங்காற்றில் மனித உறவுகளோடு உறவாட நேரமில்லையா மனமில்லையா அப்படிங்கிற தலைப்பில் வலம் வந்தது. இந்த கேள்விக்கு நம்ம நேயர்கள் தங்களோட சிந்தனைகள், சொந்த அனுபவங்கள் மற்றும் கருத்துக்கள் மூலமாக பல அருமையான கிடைப்பதற்கு அரிய கருத்துக்களை கேட்க ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு. புது புது கருத்துக்கள் கிடைச்சிச்சு. உண்மையில் உறவுகளோடு உறவாட நினைத்தால் நேரமில்லை என கூறுவது முயற்சியின்மை என்று தான் எண்ணுகிறேன். சிறப்பான தலைப்பு கொடுத்து தன்னுடைய கருத்துக்களை எடுத்துரைத்த சகோதரி செல்ல தோழி கார்த்திகா அவர்களுக்கு ட்ரிப்பிள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோவில்பட்டி ஏகுமார்.

நேர்களே, இன்னும் நிறைய கடிதங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஒரு ஒரு கடிதமாக நம்ம வாசிக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் உங்களுக்காக வந்துட்ருக்கு, காதல் கோட்டை திரைப்படத்திலேருந்து.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 2:34. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த அன்பின் வரிகள் நேர்களை உங்கள் வீட்டில் இருந்து தபால் பெட்டி வரைக்கும் பயணம் செய்கிற அந்த சிறிய கடித உரை இருக்குது பார்த்தீங்களா, எங்கள் நிலையத்தை வந்து சேரும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக மாறிடுதுங்க. உங்களோட கையெழுத்தை பார்க்கும்போது உங்களோட ஊரின்

வாசிக்கும் போதும் நீங்கள் எழுதிய அந்த அன்பான வார்த்தைகளை படிக்கிறப்ப நீங்கள் எங்களோட பக்கத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரியான ஒரு உணர்வு வந்து இருக்குது. அதுதான் வானொலிக்கும் நேயர்களுக்கும் அழகான பந்தம். அதை தான் இன்றைக்கி அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் நீங்கள் கடிதமாக எழுதி அனுப்பியிருக்கிறீங்க. ஒரு ஒரு கடிதமாக நம்ம வாசிச்சிட்ருக்கோம். அடுத்த கடிதம் யாருடையது? நாகர்கோவில் நம்பி இடைத்தரு எஸ் மந்திரமூர்த்தி இந்த நேயர் எழுதியிருக்காங்க. நெல்லை வானவில் பண்பலை நிலையத்தாருக்கு இனிய வணக்கங்கள். ஜூலை 10ஆம் நாள் ஒளிபரப்பாகும் சுகமான ராகங்கள் குறித்து ஜூலை 9ஆம் நாள் 2 முறை, ஜூலை 10ஆம் நாள் 3 முறை என வானொலியில் அறிவித்தீர்கள். இன்னும் ஜூலை 10ஆம் நாள் இரவு 10 மணிக்கு என் தெரிவு பாடல்களின் பத உரையும் பாடல்களையும் தெளிவாக ஒளிபரப்பி மகிழ்ச்சி கடலில் என்னை ஆழ்த்தினீர்கள். ஒரு சில பாடல்களை எதிர்பார்த்தேன். அதை நமது நிலையத்தில் இப்போது ஒலி களஞ்சியத்தில் இல்லை என கருதுகிறேன். மேற்படி ஒலிபரப்பிய பாடல்களை வெகுவாக ரசித்தேன். ஆவண செய்த நெல்லை வானொலி நிலையத்தாருக்கு நன்றியுடன் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் நன்றி ஐயா. அடுத்த கடிதம் கோவில்பட்டி ஏ குமார் இந்த நேயர் எழுதியிருக்காங்க. 13/7/2026 திங்கட்கிழமை மதியம் 2:15-3 மணி வரை இடம்பெற்ற அன்பின் வரிகள் பகுதிக்கு வந்திருந்த நேயர்களின் கடிதங்கள் மிகவும் சிறப்பாக சொன்னது மகிழ்ச்சியாக இருக்குது. நமது சகோதரி அவர்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் சகோதரியின் பெயர் எனக்கு தெரியவில்லை அப்படின்னு பிராக்கெட்டில் எழுதியிருக்காங்க. அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் சகோதரி அவர்கள் எடுத்துரைத்தது மிகவும் சிறப்பாக இருந்தது, மீண்டும் பாராட்டுக்கள் அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்காங்க. அடுத்த கடிதமும் இந்த நேருடைய தான். 13/7/2026 அன்று திங்கட்கிழமை காலை ஆனந்த பூங்காற்றில் மனிதரை உயர்த்துவது கல்வியா அனுபவமா இந்த தலைப்பில் கல்வியோட சிறப்பையும் அனுபவத்தோட அறிவாற்றலையும் எடுத்துரைக்கும் வகையில் தலைப்பு தந்த சகோதரி தோழி சிந்து சார் அவர்களுக்கு பாராட்டுக்கள். நாம் பெரும்பாலான நேர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா இரண்டும் தேவைதான் அப்படின்னும் சில நேர்கள் அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொன்னார்கள். அனைவருக்கும் பாராட்டுக்கள். கல்வி அப்படிங்கிறது நமக்கு பாதையை காட்டுது, ஆனால் அனுபவம் தான் மிகச்சரியான பாதையில் பயணிக்க வழியை காட்டுது. நீண்ட நாட்களுக்கு பிறகு கல்லிடை குறிச்சி திருவருள் லத்தீப்பையா அவர்களின் பேச்சு மகிழ்ச்சி கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோவில்பட்டி குமார். அடுத்த கடிதமும் இந்த நேருடைய தான். 14/7/2026 செவ்வாய்க்கிழமைக்காக கடிதம் எழுதியிருக்காங்க. காலையில் ஆங்கிலம் அறிவும் நிகழ்ச்சியில் இன்று நாம் அன்றாடம் பார்க்கும் 4 புதிய சொற்களையும் அதற்குரிய பொருளையும் எளிமையாக எடுத்துரைத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட அடுத்து நேற்று இன்று நாளை அதாவது நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் 3 காலங்களிலையும் ஆங்கிலத்தில் எளிய வார்த்தைகள் அமைத்து சிறப்பித்த சிவக்கலை சகோதரர் K.K. தாமஸ் அவர்களுக்கும் நமது வானொலிக்கும் நன்றியுடன் பாராட்டுக்கள். 5 நிமிடங்களில் ஆங்கில அறிவை மேலும் வளர்க்க பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோவில்பட்டி ஏ குமார். அடுத்த கடிதமும் இதே நேருடையதான். 14/7/2026 செவ்வாய்க்கிழமை காலை ஆனந்த பூங்காற்றில் நாம் ஏன் பொய்கைகளை எளிதில் நம்புகிறோம் அப்படின்னு தலைப்பில் நேயர்கள் வந்து கூறிய கருத்துக்கள் மூலம் விடை கிடைத்தது. நம்மளை நம்ப வைக்கிற பொய்கள் என்ன அப்படிங்கிறதையும் கூறினாங்க. எல்லாத்துக்கும் பாராட்டுகள். பொதுவாக நாம் பொய்களை வந்து எளிதில் நம்புறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நமது பேரரசை மற்றும் இரக்க குணம் பேராசை மற்றும் இரக்க குணம் முக்கியமானது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொய்யான நடிப்பு நம்மளை நம்ப வைக்கிறது. ஆசைத்தான் முக்கிய காரணம் என்பதை வலியுறுத்திய ஏர்வாடி சகோதரி சுல்தான் இ அவர்களுக்கு பாராட்டுகள். சிந்தித்து செயல்படக்கூடிய தலைப்பை தந்த சகோதரி ரம்யா அவர்களுக்கு டபுள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோவில்பட்டி ஏ குமார்.

அடுத்த கடிதமும் இந்த நேயருடையது. 13/7/2026 திங்களன்று இரவு 10 மணிக்கு சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சிக்கு தொகுப்பினை அனுப்பி சிறப்பித்த வீரவநல்லூர் சகோதரர் கிருஷ்ணன் அவர்களின் ஆன்மீக திரைப்பட பாடல்கள் இடம்பெற்றது.

பெற்றது பாராட்டுக்கள். இரவுக்கு இனிமை சேர்த்த அமைதியான நேரத்தில் கேட்க வேண்டிய அனைத்தும் ஆன்மீக பாடல்களையும் திரைப்படங்களிலிருந்து தேர்வு செய்து கேட்டவர்களை எல்லாம் ஒரு மணி நேரம் இறை சிந்தனைக்கு கொண்டு வந்து கோவிலுக்குள் இறைவன் முன்பு அமர வைத்தது, ஆண்டவனை தரிசனம் செய்வது போன்ற விதத்தில் பாடல்கள் அமைந்திருந்தது. வீரவநல்லூர் சகோதரர் கிருஷ்ணன் அவர்களுக்கும் மீண்டும் பாராட்டுக்கள். பக்தி பாடல்கள் மூலம் ஏற்பட்ட இனிமையான அனுபவம் பாராட்டுக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோவில்பட்டி இயக்குமார். அடுத்த கடிதமும் இந்த நேருடையது. 12/7/2026 ஞாயிறு காலை ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் ஈச் அதர் டே பை டே என்ற எளிய நலம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்துகிற சொற்களையும் அதன் விளக்கத்தையும் எடுத்துரைத்தாங்க. 5 கட்டளை வாக்கியத்தை அமைத்து காட்டியது மிகவும் சிறப்பாக

அடுத்த கடிதமும் இந்த நேயருடையது. 12/7/2026 ஞாயிறு காலை ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் ஈச் அதர் டே பை டே என்ற எளிய நலம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்துகிற சொற்களையும் அதன் விளக்கத்தையும் எடுத்துரைத்தாங்க. 5 கட்டளை வாக்கியத்தை அமைத்து காட்டியது மிகவும் சிறப்பாக இருந்தது. ரன், வாக் போன்ற எளிமையான சொற்களை கொண்டு கட்டளை வாக்கியத்தை அமைத்து விவரித்தார்கள் சகோதரர் கே கே தாமஸ் அவர்களுக்கு. ஆங்கிலம் அறிவோம் தினமும் இடம்பெற நிகழ்ச்சி அமைத்த நமது நெல்லை வானொலிக்கும் என்லெஸ் பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க கோவில்பட்டிக்குமார்.

0: நேர்களே, இன்னும் நிறைய கடிதம் உங்களுக்காக காத்திருக்கு. இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடலும் வந்துட்ருக்கு. சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் உங்களுக்காக.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.

நேரம் 2:48 அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். நேர்கள் நம்ம நிகழ்ச்சியை பற்றி அன்போடு கடிதம் எழுதியிருக்காங்க. அந்தந்த ஒரு ஒரு கடிதமாக வாசிச்சிட்ருக்கோம். அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா மேலச்சேவல் வி முருகன் இந்த நேர் எழுதியிருக்காங்க. 9/7/2026 அன்று காலை 9 மணிக்கு ஆனந்த பூங்காற்ற நிகழ்ச்சியில் இன்றைய தலைமுறையின் அவசியம் அறிவின் பெருக்கமா இல்லை உறவின் பெருக்கமா என்பது பற்றி ஒவ்வொரு நேயர்களும் மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி நன்றாக இருந்தது. இன்றைய தலைமுறையின் அவசியம் உறவின் பெருக்கம்தான். அறிவின் பெருக்கத்தை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. உறவின் பெருக்கம் இருந்தால்தான் நமக்கு நல்லது கெட்டதுக்கு 4 பேர் வருவாங்க. அறிவின் பெருக்கத்தை வைத்து அறிவை வளர்த்து கொள்ள மட்டுமே முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியை வழிநடத்திய சகோதரி சுட்டிப்பன் ஜோனா அவர்களுக்கு 3000 பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கடிதமும் இதே நேருடையது. 9/7/2026 அன்று காலை 10 மணிக்கு மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நல்ல பொதுறிவு கேள்விகளை கேட்டு அதன் விளக்கமும் மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருந்தது. தொகுத்து வழங்கிய சகோதரி வசந்தி பாலமுருகனுக்கு மிக்க நன்றி நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலச்சேவிலிருந்து பி முருகன் அவர்கள். அடுத்த கடிதம் உடையாம்புலி சுதா பால்ராஜ் இவங்க 7/7/2026 அன்று பகல் 12:10 ஸ்நேகிதிய நிகழ்ச்சி பற்றி கடிதம் எழுதி

இருக்காங்க. நிகழ்ச்சியில் பொறாமையை வெல்வது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் அருமையாக கருத்துக்கள் சொன்னாங்க. அடுத்தவங்க மீது பொறாமை வரும்போது அவங்க கஷ்டப்பட்டு தான் பெரிய இடத்துக்கு வந்திருப்பாங்க என்ற எண்ணம் இருந்தாலே போதும் பொறாமை என்பதே வராது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய திவ்யா ஜெமிமா இருவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கடிதம் மேலச்செவல் பி முருகன். இவங்க எழுதியிருக்காங்க 7/7/2026 என்ற மதியம் 1:10 நலம்தான நிகழ்ச்சியில் நினைவாற்றலை அதிகரிக்க என்னென்ன வழிமுறைகள் பற்றியும் அதற்கு ஏற்ற சத்தான உணவுப் பொருட்களை பற்றியும் மிக தெளிவாகவும் நல்ல விளக்கமாகவும் சொன்னார்கள். நிகழ்ச்சியில் பழைய பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சியை மிக நன்றாக தொகுத்து வழங்கிய சகோதரி ரம்யாவுக்கு ட்ரிப்பிள் பாராட்டுக்கள். நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் 102.6 FM அகில இந்திய வானொலி நிலையத்துக்கும் மிக்க மிக்க நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கடிதம் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு SP பாபு சரஸ்வதி. இவங்க எழுதியிருக்காங்க 10/7/2026 அன்று ஆனந்த பூங்காற்று. இதில் வந்து உங்களுடைய ஆயுதம் எது, கேடயம் எது அப்படிங்கிற தலைப்பில் வலம் வர கேட்ட மகிழ்ந்தும் கலந்து கொண்டு பேசிய ஒவ்வொரு நேயர்களும் தங்களின் அனுபவங்கள் மூலம் தாங்கள் பெற்ற ஆயுதம் எது என்று நிகழ்வில் கூறி மகிழ்ந்தார்கள். அன்பு, பாசம், நேசம், நட்பு, பிறருக்கு உதவி செய்தல் போன்றவை தங்களின் ஆயுதமாக பயன்படுத்தி வருகிறோம் என்று அழகாக எடுத்து கூறிய விதம் அருமை. நல்ல நிகழ்வை ரசிக்க தந்த நமது பண்பலைக்கும் பல நல்ல கருத்துக்களை தந்து சிறப்பாக தொகுத்து வழங்கிய அன்பு சகோதரிக்கும் அன்பு வாழ்த்துக்கள், தொடரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிங்கய்யா. அடுத்த கடிதம் சாத்தான்குளம் MS மயில் கவிஞர் பாப்பாங்குடி ரா செல்வமணி உக்கிரன்கோட்டை மணி. இவங்க எழுதியிருக்காங்க 13/7/2026 அன்று சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் வீரவநல்லூர் கிருஷ்ணன் அவர்கள் மூலம் இடம்பெற்றிருந்த பாடல்கள் அனைத்தும் அவரது தொகுப்பில் காதல், பாசம், வீரம், சோகம் கலந்த பாடல்கள் அவருடைய மனதிலும் இடம் பிடித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கடிதம் மேலச்செவல் பி முருகன் இவங்களோடது 8/7/2026 அன்று காலை 9 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் மனம் விட்டு பேசும்போது அதன் மகத்துவம் என்ன என்பதை பற்றி ஒவ்வொரு நேயர்களும் மிக அருமையாக சொன்னார்கள். மனம் விட்டு பேசினால் நோய் விட்டு போகும் என்று சொல்வார்கள். நாம் மனம் விட்டு பேசும்போது எல்லோரிடமும் பேச முடியாது. நாம் இடம் அறிந்துதான் அவர்கள் மனம் எப்படி இருக்கிறது அதை பார்த்த பிறகுதான் அவர்களிடத்தில் பேச முடியும். அவர்கள் ஒரு மன கஷ்டத்தில் இருக்கும்போது நாம் போய் அவர்களிடத்தில் மனம் விட்டு பேச இயலாது. ஆகையால் யாரிடத்தில் பேசலாம், யாரிடத்தில் பேசக்கூடாது என்று அதை அறிந்துதான் பேச வேண்டும். நிகழ்ச்சி மிக அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மேராவுக்கு ட்ரிப்பிள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கடிதம் வீரவநல்லூர் கிருஷ்ணன் இந்த நேரம் எழுதியிருக்காங்க. தங்களது நிலையத்தில் யாவரும் நலமுடன் இருக்க இறைவனிடம் வேண்டுகிறேன். 13/7/2026 திங்கட்கிழமை இரவு 10 ஒளிபரப்பாகிய சுகமான ராகங்கள் பகுதியில் எனது பாடல் தொகுப்பை கேட்டு மனம் மகிழ்ச்சி அடைந்தேன். ஒளிபரப்பியமைக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்றும் இன்றும் என்றும் நெல்லை வானொலிக்கு நிலைய அன்பு நேயர் ஆ கிருஷ்ணன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்த கடிதம் மேலச்செவல் பி முருகன். இவங்க வந்து ஒரு பெரிய கடிதம் எழுதியிருக்காங்க. 6/7/2026 அன்று மாலை 4 பொதிகை தும்பி நிகழ்ச்சி சுமாராகத்தான் இருந்தது. அவ்வளவு ஒன்றும் விறுவிறுப்பாக இல்லை. நல்ல காமெடிகளும் வரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சகோதரர் காரக்குறிச்சி கிருஷ்ணனுக்கு வந்து தாயம் 5 விழுந்தது. சந்தியா ஜகன் சகோதரர் கிருஷ்ணனிடம் கண்கள் என்ற வார்த்தை வரக்கூடிய பாடல் 5 பாட வேண்டும் என்று கூறினார். அவரும் பாடினார், ஆனால் பாட முடியவில்லை. சகோதரி சந்தியா ஜகன் பாட்டு பாடினார்கள். மிகவும் இனிமையாக இருந்தது. மூச்சு விடாமல் பாட சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நல்ல விளக்கமாக எழுதியிருக்காங்க மேலச்செவல் பிமுருகன். அடுத்த கடிதமும் இவருடையது 10/7/2026 அன்று மதியம் 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் காளான் பற்றியும் அதில் என்னென்ன சத்துக்கள் நிறைந்துள்ளது என்பது பற்றியும் அதன் மருத்துவ குணங்கள் பற்றி நல்ல தெளிவாகவும் விளக்கமாகவும்

சொன்னார்கள். நிகழ்ச்சி நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியில் வந்த பழைய பாடல்கள் அனைத்தும் மிக அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி மேராவுக்கு ட்ரிப்பிள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கடிதமும் இந்த நேருடையது. 10/7/2026 அன்று இரவு 10 மணிக்கு சுகுமாரா ராகங்கள் நிகழ்ச்சியில் நாகர்கோவில் சகோதரர் பெயர் தெரியவில்லை அப்படின்னு ப்ராக்கெட்டில் எழுதியிருக்காங்க. அவங்களுடைய தொகுப்பில் பாடல்கள் இடம்பெற்றன. பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. இப்படி பழைய பாடல்கள் அருமையாக தொகுத்து வழங்கிய சகோதரருக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கடிதமும் இதே நேருடையது. 7/7/2026 அன்று மாலை 4 மணிக்கு பொதிகை தும்பி நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருந்தது. இந்த பொதிகை தும்பி நிகழ்ச்சி மிக வித்தியாசமான முறையில் தாயக்கட்டையை உருட்டாமல் நேருக்கு நேர், அதாவது அறிவிப்பாளர்களுக்கும் நேயர்களுக்கும் நேருக்கு நேர் போட்டி மிகவும் அருமையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி நன்றாக உள்ளது, இதுவே தொடரட்டும். சகோதரி ரம்யா பாட்டு பாடினார்கள். பின்னணி பாடகி பி சுஷீலா அவர்கள் பாடின மாதிரி அவ்வளவு இனிமையான குரலில் பாட்டு பாடினார்கள். பாட்டு மிக அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

கணித கடிதம் உடையாம்பள்ளி சுதா பால்ராஜ் இவங்க எழுதியிருக்காங்க. 8/7/2026 அன்று பகல் 12:10 ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் உங்கள் தன்னம்பிக்கையை வளர்க்க பின்பற்றிய வழிகள் என்ன அப்படிங்கிற தலைப்பில் ஸ்நேகிதிகள் அருமையான கருத்துக்கள் சொன்னாங்க. ஸ்நேகிதி ஒருவர் மனமுடைந்து பேசினார். மேரா அவர்கள் நாங்கள் இருக்கோம் என்றார். அந்த வார்த்தை பெரிய வார்த்தை. அறிவிப்பாளருக்கு மீண்டும் ஒரு நன்றி. தொகுத்து வழங்கிய லிசி அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுதா பால்ராஜ் உடையாம்பிளிலிருந்து. அடுத்த கடிதமும் இந்த நேருடையது. 7/7/2026 திங்கள் கிழமை அன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்றில் தள்ளி போடும் பழக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் நேயர்கள் அருமையான கருத்துக்கள் சொன்னாங்க. தள்ளி போடுவதில் வரும் பிரச்சனைகளை பற்றி எடுத்துரைத்தாங்க. என்னோட கருத்து, அன்றாட வேலையை அன்றே பார்ப்பது தான் அதுக்கு முற்றுப்புள்ளி. தொகுத்து வழங்கிய திவ்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். திங்கள் அன்று அன்பின் வரிகள் லெட்டர் அனைத்தையும் அருமையாக வாசித்தார். மீண்டும் ஒரு நன்றி திவ்யாவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடையாம்புலி சுதா பால்ராஜ்.

0: நேர்களே, அன்பின் வரிகள் நிகழ்ச்சி கேட்டோம். நிறைய நிறைய கடிதங்கள் வந்து நீங்கள் எழுதி அனுப்பியிருக்கீங்க. கடிதம் எழுதிய எல்லா நேர்களுக்குமே முதல்ல நன்றி சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சியை கேட்டுட்டு எல்லா நிகழ்ச்சிகளுமே கேளுங்க. நம்ம நிலைப்பண்பலையில் நிகழ்ச்சியை கேட்டுட்டு உங்கள் மனசில் தோன்ற கருத்துக்களை தயங்காமல் எழுதுங்க. பாராட்டு மட்டும் இல்லை, நல்ல ஆலோசனைகளையும் நீங்கள் எழுதலாம். உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மதிப்பானவை. உங்களுடைய ஒரு கடிதம் இன்னும் பல நிகழ்ச்சிகளை உருவாக்க காரணமாக இருக்கலாம். அதனால் நீங்கள் கடிதம் எழுதுறது அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய எனர்ஜிங்க. அதனால் தொடர்ந்து கடிதம் எழுதுங்க. நீங்கள் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நோட் பண்ணிக்கோங்க. நிலைய இயக்குனர், அன்பின் வரிகள் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், பாளையங்கோட்டை 627002. இன்றைக்கு நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து நேயர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். கடிதம் எழுதாத நேயர்களுமே தயங்க வேண்டாம். உங்கள் அன்பான எண்ணங்களை எழுதி அனுப்புங்க. உங்கள் கடிதம் நாளை அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் சிறப்பாக மாறலாம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களோடு தொடரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட இணைஞ்சிருந்தேன் நான், எஸ் லிசி ஜெகன். நன்றி நேயர்களே.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: இனி கேட்கலாம் 3 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலில்
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர்

வடிவழகி கபிலன். நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் குழுமம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பிரசல்ஸில் சிஐஐ அசோச்சம் உள்ளிட்ட இந்திய தொழில் வர்த்தக சங்க பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்டம் நாட்டில் உள்ள 120 புதிய நகரங்களை இணைப்பதாக இருக்கும் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் பிம்ஸ்டெக் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். அஞ்சலகங்கள் தற்போது வங்கி மற்றும் பாஸ்போர்ட் சேவைகளை வழங்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி கட்டணங்களை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டம் அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி சோனியாகாந்தி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை இன்று தொடங்கியது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தாவேக அரசின் நிர்வாகத்திறன் குறித்து திமுக தொடர்ந்து கேள்வி எழுப்பும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. தடையற்ற மின் விநியோகத்தை தாவேக அரசு வழங்க தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவலர் நியமனங்களுக்கான அறிவிக்கையை உடனடியாக தாவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று கார்டிஃபில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க திரையருவி. திரையருவி நிகழ்ச்சி எப்போவுமே காலையில் கேட்டிருப்பீங்க, மத்தியானம் கேட்பீங்க. இப்போ குக்கு நிகழ்ச்சிக்கு பதிலாக வந்து இன்றைக்கி திரையருவி நிகழ்ச்சி இருக்குது. திரையருவி நிகழ்ச்சியில் உங்களுக்கான கேள்விகள் கேட்கப்படும், அதற்கு பதில்களை சொல்ல நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கே தெரியும். நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு திரையருவியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0462256113 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். முதல் கேள்வியாக வந்து ரொம்பவே எளிமையான கேள்விகளை தான் இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த வகையில் முதல் எளிமையான கேள்வி என்ன அப்படின்னா, தமிழில் வெளியான முதல் முழு நீள வண்ண திரைப்படம் எது? தமிழில் வெளியான முதல் முழு நீள வண்ண திரைப்படம் எது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல தயாராக வாங்க. நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடல் வருது, கேட்டுட்டு வரோம். அதுக்குள்ளே காலர் வந்துட்டாங்க, பாட்டு கேட்டுடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்துட்டாங்களே கேள்வி கேட்ட அடுத்த நொடியே. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் வணக்கமாக, நான் கலைஞர் நாளிலேருந்து சாந்தி பேசுகிறேன்.
0: சாந்தி எந்த ஊர்?
1: கலைஞர்.

0: சரி சரி சரி சொல்லுங்கம்மா. தமிழில் வெளியான முதல் முழுநீள வண்ண திரைப்படம் எது?
1: ராஜராஜ சோழன்.
0: இல்லையே, தவறான விடை சொல்லிட்டீங்களே.
1: அலிபாபாவும் 42 திருடர்கள்.
0: கரெக்ட், அலிபாபாவும் 40 திருடர்களும் வந்து சரியான பதில்.
1: அது சினிமா கூப்பிடாது நம்ம.
0: நன்றிம்மா, நன்றி.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு முதல் நேயர் சூப்பராக ஆன்சர் சொல்லிட்டாங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? எந்த ஊர்? செட்டிக்குளத்திலிருந்து பேசுகிறீங்களா? சரிம்மா, உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன். ரஜினிகாந்த் முதல் முதலில் போலீஸ் வேடத்தில் நடித்த திரைப்படம் எது? தெரியாதா? சரி பரவாயில்ல, நிகழ்ச்சியில கலந்துகிட்டு முதல் முறையா பேசுறீங்களா? தற்செயலா போட்டீங்க, லைன் எடுத்துட்டேன், பதில் தெரியலங்கிறீங்களா? பரவாயில்லம்மா, நன்றி, நிகழ்ச்சியில பேசினதுக்கே சந்தோஷம். நம்ம நிகழ்ச்சியில இப்போ ஒரு பாடல் கேட்டுட்டு வந்து தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில அந்த கேள்விக்கு யார் பதில் சொல்றாங்க அடுத்து அப்படிங்கிறத பார்க்கலாம்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: மூன்று மணி 13 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. கேட்டுட்டு இருக்கிறீங்க திரையருவி. திரையருவி நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். நடிகர் ரஜினிகாந்த் முதலில் நடித்த, அதாவது அவர் முதல்ல போலீஸ் வேடத்தில் நடித்த திரைப்படம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். அந்த கேள்விக்கு யார் பதில் சொல்றான்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: மேடம், நான் இங்க கயத்தாறுல இருந்து ஆறுமுகராஜ் பேசுறேன்.
3: கயத்தாறு ஆறுமுகராஜ், சொல்லுங்க.
4: ஆமா,
3: தெரியுமா? மூன்று முகம் என்பது சரியான விடை, ஆறுமுகராஜ். நன்றி.
4: தேங்க் யூ மேடம்.
3: அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம்.
3: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: டவுன் கல்நீதர் நடராஜன். நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கிறோம் ஐயா. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டுருமா? ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் இருவரும் இணைந்து நடித்த கடைசி தமிழ் திரைப்படம் எது?
5: ரஜினிகாந்த் கமலும்
3: இணைந்து நடித்த கடைசி தமிழ் திரைப்படம் எது?
5: சமீபத்துல வந்ததா?
3: சமீபத்துல வந்தது இல்ல, அது நடிக்கிறாங்க, ஆனா இதுக்கு முன்னாடி நடித்தது. ஜோடி யாரு? நீங்க கண்டுபிடிச்சிடலாம், ரொம்ப எளிமையானது. கிட்டத்தட்ட வருஷம் வேணா சொல்லிட்டு 1979 வந்தது.
5: 79? அபூர்வ ராகங்கள் இல்லையே?
3: இல்ல இல்ல இல்ல.
5: இளமை காலங்களா?
3: இல்லை.
5: தெரியல, ஏதோ குழு கொடுங்களேன்.
3: அடுத்த நேரத்தை கேட்டுருமா?
5: கொடுங்க கொடுங்க.
3: நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: 3:22 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையருவி. நம்ம திரையருவி நிகழ்ச்சியில ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் இணைந்து நடித்த தமிழ் திரைப்படம் அதாவது கடைசி இப்ப படம் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி கடைசி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படம் என்ன படம்னு கேட்டிருக்கிறோம். யாரு சொல்றான்னு பாத்துடலாம். வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? வீரவணலூரா? சாந்தி சொல்லுங்க, உங்களுக்கு விடை தெரியுமா? சூப்பரா சொல்லிட்டீங்க, போங்க. சூப்பர் சூப்பர் சாந்தி, அருமையா அந்த பதில கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்த நேயர், அடுத்த நேயருக்கான கேள்வி என்ன அப்படின்னா இப்பவே சொல்லிடுறேன். ஒரு பாடலோட முதல் இதை வந்து நான் சொல்லுவேன், அதை கண்டுபிடிக்கணும். இது எந்த திரைப்பட பாடல் கண்டுபிடிங்க.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: கண்டுபிடிங்க இந்த பாடல் தெரியுமா? அருமை, ரொம்ப ஈஸியானதை கொடுத்தேன். சரி, இது எந்த திரைப்படம்?
1: முரட்டுக்காலை.
0: சரி, யார், எங்க இருந்து பேசுனீங்க?
1: விஜயா பேசுறேன்.
0: விஜயா, சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க, எளிமையா கொடுத்தேனா.

கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையருவி நிகழ்ச்சி. இது வரைக்கும் கேட்டு ரசிச்சிங்க. திரையருவி நிகழ்ச்சியில் கேள்விகளை கேட்ட நேயர்கள் அழகழகாக டக்கு டக்குன்னு முத்து முத்தாக பதில் சொல்லிட்டாங்க. சூப்பரான பாடல்களையும் கேட்டீங்க. இதோட திரையருவி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்ததாக வந்து தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். இதுவரைக்கும் நிகழ்ச்சியை வழங்கியது நான் சுபகலா.

0: இனிய வணக்கம் நேர்களே, நேரம் சரியா 4:01 ஆயாச்சு. கேள்விகளை நீங்கள் கேட்கிறீர்களா, இல்லை நான் கேட்கட்டுமா என்று சொல்லக்கூடிய அளவில் இன்னைக்கு கேள்வியும் பதிலுமா வந்து இன்னைக்கும் விளையாட இருக்கிறோம் நம்ம பொதிகை தும்பி நிகழ்ச்சியில. நேயர்கள் நீங்க வாடி போக கூடாதுன்னு ஓடி வந்துட்டாங்க மங்களம் அக்கா. அக்கா என்ன ஓடி ஓடி வந்துட்டீங்க போல.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: அவசர அவசரமா ஓடி
1: வந்துட்டீங்க, வாடி போக கூடாதுன்னு
0: நீங்க ஓடி வந்துட்டீங்க.
1: வணக்கம்.
0: நான் ஓடி போக கூடாதுன்னு நேயர்களும் ஓடி வந்துட்டாங்க. ஏன்னா நேயர்கள் வரலன்னா ஓடிட கூடாது,
1: பிடிக்க வேண்டாங்கிற,
0: தேடி பிடிக்கவே வேண்டாம் அவர்களை. நம்மளும் இன்னைக்கு பொதிகை தம்பி நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. சரியா 4:02 ஆயாச்சு. நிகழ்ச்சியில வந்து எப்போதும் போலதான்க்கா, நேயர்கள் வந்து நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. அதாவது ஏன் கிட்ட முதல்ல
1: நல்ல கேள்வியா கேட்பாங்க.
0: ஆமா, என்ன 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்பாங்க. அதுக்கு நான் பதில் சொல்லணும் அவங்களுக்கு. அடுத்து நான் வந்து அவங்க கிட்ட கேள்வி கேட்பேன்.
1: சரி,
0: முடிஞ்சா எங்க பஞ்சாயத்து முடிஞ்சு. அடுத்து ஆமா, அடுத்து உங்க பஞ்சாயத்து.
1: சரி,
0: உங்களை பார்த்து 4 கேள்வி கேட்பாங்க, நீங்க பதில் சொல்லணும். அடுத்து அவங்க கிட்ட நீங்க கேள்வி கேட்கணும்,
1: கேட்டுருவோம்.
0: இப்படி கேள்வியும் பதிலுமா இருக்கும். அவங்க என்ன டாஸ்க் கொடுத்தாலும் நம்ம செய்யணும், ரெடியா இருக்கும். ஆமா, ஓட சொன்னா ஓடணும், பாட சொன்னா பாடணும், நடக்க சொன்னா நடக்கணும், தும்ம சொன்னா தும்மணும். இப்படி என்ன செய்யணாலும் செய்யணும்.
1: ஆட சொன்னா ஆடணுங்கிற வார்த்தை,
0: தூங்க சொன்னா தூங்கணும். இப்ப நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய நேயர்கள் யாருன்னு பாத்துடலாம். அவங்களுக்கு நம்பர் தெரியுமே, எப்போதுமே 0462251133 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் விளையாடலாம் நம்ம நிகழ்ச்சியில. முதல் நேயர் வணக்கம். உங்ககிட்ட வந்து முத ஆளா மாட்டிக்கிட்டோம் ஐயா.
1: ஒரு
0: கேள்வியே கேளுங்க.
2: நான் கேக்கணுமா? போர் கிடையாது, வேறு கிடையாது.
0: சரி,
2: பூவா பூத்திருக்கும், பூவா பூத்திருக்கும் பட்டு பூச்சி அக்கா.
0: வேர் கிடையாது, தூர் கிடையாது, ஆனா பூ பூவா புத்துருக்குமா?
2: ஆமா ஆமா.
0: நட்சத்திரம்
2: இல்ல,
0: என்னது இல்லையா? ஐயோ, உங்களுக்கான நேரத்தை வேற எடுத்து போட முட்டேன். வேற ஏதாவது குழு கொடுங்க.
2: ஃபங்க்ஷன்
0: வீட்ல இருக்குமா? இருங்க, நேரத்தை போட்டு விட்டுறேன்.
2: முடியலையா?
0: அதுலதான் இருக்கா அவளையே, கேள்விக்கு குழு கொடுக்க மாட்டுக்கா அவளை. சரி, முடிஞ்சு போச்சு.
1: அவங்களுக்கும் முடியல, டைம் முடிஞ்சு போச்சு.
0: ஆமா,
2: பந்தல் அலங்காரம். பந்தல் அலங்காரம் தான்.
0: பந்தல் அலங்காரத்துல பூ பூவா இருக்குமோ அது?
2: அம்மா பூத்து வரணும் கொடுத்துருப்பாங்கல்ல.
1: அவருக்கு அவர் சொல்ற பந்தல் அலங்காரத்துல பூ மட்டுமே இருக்கும் பொழுது.
0: உங்களுக்கு தான் மாணிக்க வாசகம் ஐயா, போயிட்டு வாங்க. அதான் வந்து ஒரு மார்க் வாங்கிட்டு போயிட்டா வீட்டுல போய் சந்தோஷமா சாப்பிட்டு தூங்க.
2: நான்
0: கேக்கணும், ஓட விட்டுலாம் இல்ல, நீங்க மறந்துடுவீங்க. போட்டுன்னு நினைச்சேன், வெற்றி பெற்ற சந்தோஷத்தோட போவீங்கன்னு நினைச்சேன். நான் ஒரு கேள்வி கேட்கணுமா?
2: நானும்

0: நாமக்கல் இல்ல. ஒரு வேடிக்கையான பதில் கண்டுபிடிங்க. எல்லா ஊர்லயும் முட்டை கிடைக்கும், இந்த ஊர்ல மட்டும் முட்டை அதிகமா கிடைக்கும், அது என்ன ஊர்?
1: பெங்களூர்ல
0: முட்டை நிறைய கிடைக்கும் போல. என்ன இந்த ஊர் பேரை வச்சே இதுக்கான விடை முடிஞ்சிரும். ஆங்கிலத்துல சொல்லணும் இத, தெரியலையா? முடிஞ்சிருச்சு நேரம்.
2: எனக்கு
0: ஒரு மார்க், உங்களுக்கு ஒரு மார்க்.
2: வணக்கம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: வாளரம்பட்டியில இருந்து நம்பிராஜன் பேசுறேன்.
0: வாங்க ஜா, வாங்க.
2: வாளரம்பட்டியில இருந்து நம்பிராஜன் சார்,
0: சொல்லுங்க.
2: இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கும் மேடம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கும்.
2: சரி, கேள்வி கேட்கலாமா உங்களுக்கு? நான் ஒரு வார்த்தை சொல்றேன், அதுல இருந்து ஒரு நாலு வார்த்தைகள் நம்ம பிரிச்சு எடுக்கலாம். சோ, தாமரை தடாகம், இதுல இருந்து ஒரு நாலு வார்த்தை நீங்க சொல்லணும்.
3: தாமரை
2: தடாகம், தாமரை தடாகம் ஒரு வார்த்தை. இதுக்குள்ள ஒரு நாலு வார்த்தைகள் இருக்கு, நாலு வார்த்தை பொருள் படுற மாதிரி நாலு வார்த்தை இருக்கு. அதை நீங்க இப்ப சொல்லணும். டைம் போட்டு விட போறாங்க சுபக்கலா. சொல்லுங்க சார்.
3: தாரை, தாகம்,
2: தாகம்,
3: மறை,
2: மறை. மூணு சொல்லிருக்கீங்க.
3: இன்னும்
2: ரெண்டு வார்த்தை இருக்கு.
3: காகம் வருமா?
2: காகம் வரும். இப்படி ஒரு ஒரு காணாதன இருக்கு,
0: இன்னொரு காணா பறந்து வரும்
2: காகம் மாதிரியே.
3: தாம்,
2: தாமா?
0: பாடல் ஆறு பேரை வச்சா இல்ல ஆறுனே தொடங்கணுமா?
3: எப்படினாலும் வச்சுப்பாங்க, ஆறுன்னு வரட்டும்.
0: வரணும்.
2: ஆறு பேர் வச்சு பாடல்னா, நம்ம பொன்னி நதி, பொன்னி நதி ஓரமா அந்த ஒரு
3: நதியெல்லாம்
0: வரக்கூடாது.
2: ஒன்லி ஆறு.
0: நீங்க விட்டா ரிவர்னு வரலாமான்னு கேட்பீங்க போல.
2: நீங்க இப்போ ஆறுன்னு உடனே நான் வந்து காவேரி தாமிரபரணி அப்படி கொண்டு வந்துடலாம் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தேன். ஆறு தெரியலையே, நீங்க தான் சொல்லணும். டைமும் முடிஞ்சு போச்சு பாருங்க. நாங்க பாடல்கள் போடுறோம், ஆனா அந்த ஸ்பாட்ல நீங்க கேட்கும் போது எங்க மண்டையில வர
3: மாட்டேங்க. தாமரை தடாகத்துக்கு என்னால முடிஞ்சது.
2: பரவாயில்ல, பரவாயில்ல, சொல்லுங்க சார்.
3: ஒரு ரெண்டு பாட்டு நான் சொல்லுமா?
2: சொல்லுங்க. என்ன மூணு பாட்டு
3: கேக்குறீங்க? ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும்.
2: ஆறுன்னு கேட்டுட்டு ஆரோடும்ங்கிறீங்க. நான் ஆறுன்னு பொன்னி நதி தாமிரபரணின்னு போனேன். நீங்க ஆறு மனமே ஆறுன்னு தத்துவத்துக்கு போயிட்டீங்க. நன்றி சார், நன்றி.
0: இன்னும் ஒரு பாட்டு,
2: இன்னும் ஒரு பாட்டு. அவர் ரெண்டு தான் சொல்லியிருக்காங்க.
3: அவங்க நன்றி.
0: சொல்லுங்க, இன்னும் ஒரு பாட்டு.

0: இன்னொரு பாட்டு நானும் யோசிக்கணும்ல.
1: அப்ப மூணு பாட்டு தெரியாமத்தான் என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்க நீங்க.
2: ஒரு பாட்டுன்னு சொல்லி கூட தப்பிச்சிருக்கலாம் போலவக்கா நீங்க.
1: நன்றி நன்றி
2: நன்றி
1: நன்றி நன்றி. வணக்கம் சார். நன்றி வணக்கம்.
2: நம்ம ஒரு பாட்டை கேட்டு வந்துருவோம்.
1: போட்டுருங்க.

0: 4:16 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. கேள்வியும் பதிலுமாய் வந்து மாறி மாறி வந்து விளையாண்டுட்டே இருக்கிறோம். அந்த வகையில நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோமா. கடவுள் உண்மையிலே இது உங்களுக்கு கொடுத்த வரப்பிரசாதம் போல, என்னன்னாலும் சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே. யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட வந்து கீழே விழுந்துட்டமா, கை கால்லாம் அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுதாங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்போ உங்களுக்கு அப்பவும் இப்படி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுவீங்களே? சிரிச்சிட்டீங்களே?
2: கேள்வியே கேட்க வேண்டாம் உங்களுக்கு அவங்கள்ட்ட.
0: அதான் வார்த்தைக்கு வார்த்தை சிரிப்பு உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்ப கேள்விய கேளுங்க. சரி, கேள்விய கேளுங்க.
1: வெளியில பச்சை
0: உள்ள சிவப்பு
1: மெத்தையில நடுவுல கருப்பு முத்து, அது என்ன?
0: கொடிக்காபுள்ளி?
1: இல்ல,
0: கொடுக்காப்புள்ளி இல்லையா?
1: மெத்தையா,
0: அதுக்குள்ள கருப்பு,
1: வெளியில பச்சை வயலுமா, உள்ள வந்து சிவப்பு மெத்தை, அந்த மெத்தையில நடுவுல கருப்பு முத்துக்கள்.
0: கருப்பு முத்துக்கள், தர்பூசணி. நீங்க முத்து சாப்பிடலாம், குடிக்கலாம், தர்பூசணிய எனக்கு வந்து நீங்க முத்துன்னு சொல்லியிருந்தீங்கன்னா மட்டும் நான் கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன். முத்துக்கள் அப்படின்னு சொன்னீங்களா, அப்ப
1: கண்டிப்பா
0: உங்களுக்கு ஈஸியா கேக்கணுமா? சரி, கேக்க. பீமா அம்மா உளுந்து உளுந்து சிரிச்சிட்டு போகணும், சரியா? சும்மாவே சிரிப்பீங்க, இப்ப ரொம்ப உளுந்து சிரிச்சிட்டு போகணும். ஒருத்தரை வந்து அவ அப்பா சொன்னாராம், ஏண்டா எப்பவுமே படுத்துக்கிட்டே சாப்பிடுத அப்படின்னு கேட்டாராம் அவ அப்பா. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்லிருப்பான்?
1: என்ன சொல்லிருப்பான்?
0: நேரத்தை போட்டு விட்டுமா? என்ன சொல்லிருப்பான் யோசிங்க.
1: சும்மா இருந்து சாப்பிடாத அப்படின்னு யாரா சொல்லிருப்பாங்க? அதுக்கு படுத்துக்கிட்டே சாப்பிடுப்பாங்க.
0: அது என்ன சொன்னாரா?
2: கிட்டத்தட்ட
0: நெருங்கிட்டீங்க.
1: கரெக்ட்டு
0: தான், கிட்டத்தட்ட அது என்ன டைம் முடிஞ்சு போச்சு என்னன்னு சொல்லிடுறேன். வேலைக்கு வேலை வெட்டிக்கு போக

0: ஆமா, இப்படி
1: ஆ
0: உட்கார்ந்தே சாப்பிடுதியே அப்படின்னு
1: அவன்
0: அவ அப்பா
1: எல்லாரும்
0: சொன்னாராம்.
1: அய்யோ ஆமா
0: அதுக்கு வந்து அந்த பையன்
1: ஆ
0: படுத்துக்கிட்டு சாப்பிட்டாங்களாம். பீமா
1: இப்ப அந்த
0: கிட்டத்தட்ட
1: கேக்கு
0: கரெக்டா
1: அதுல
0: கண்டுபிடிச்சிட்டீங்க, அதனால எனக்கு ஒரு
1: ரொம்ப
0: மார்க்கு உங்களுக்கு
1: சந்தோஷம்.
0: ஒரு மார்க்கு.
1: என்னோட நன்றி வணக்கம் எங்க அம்மா எல்லாருக்கும். தேங்க்யூ
0: நன்றி
1: தேங்க்யூ
0: வணக்கம்.
1: தேங்க்யூ
2: தேங்க்யூ தேங்க்யூ.
0: வணக்கம்
2: வணக்கம்.
0: யாரு?
2: வெறும் காத்து தான் வருது.
0: அதான்
2: சுப்பையாபுரத்துல இருந்து
3: ராசாத்தி.
2: ராசாத்தி
0: ராசாத்தி.
2: சரி, கேள்வி கேட்டலாமா உங்களுக்கு? சரி, என்ன கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு? விடுகதை உங்களை கொடுத்துருவோமா? நீங்க கேட்கணுமா முதல்ல? சே, நான் கேட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி செட் ஆயிக்கலாம் நினைச்சேன். சரி கேளுங்க. ம், கேளுங்க கேளுங்க.
3: மேடம் கோயிலுக்கு முதல்ல என்ன
2: கொஞ்சம் சரியா விழலையே. கோவிலுக்கு சொல், திரும்ப சொல்லுங்க கேள்விய.
0: கோயிலுக்கு போனா என்ன பிரசாதம் கிடைக்குமா? கோயிலுக்கு போனா என்ன பிரசாதம் கிடைக்கும்னு கேக்குறாங்க.
2: போன உடனே என்ன பிரசாதம் கிடைக்கும்னு கேக்குறீங்களா? கோயிலுக்கு போன உடனே என்ன பிரசாதம் கிடைக்கும்? விபூதி, விபூதி, துளசி, குங்குமம், அதுக்கப்புறம் தான் நமக்கு சாப்பிட்ற பிரசாதம் ஏதாவது கொடுப்பாங்க.
3: அதெல்லாம் இல்லை.
2: ஆ, இது ஒரு மாதிரி கடி ஜோக் மாதிரி யோசிக்கணுமோ?
0: என்னம்மா என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் போன உடனே என்ன கிடைக்கும்?
2: போன உடனே தெய்வத்தோட அருள் கிடைக்கும், அதுதான் முதல் பிரசாதம். அதெல்லாம் இல்லை. தெரியலையே, புளியோதரை, தயிர் சாதம், பொங்கல்
0: வடிவில் செந்தில்தான் கேட்கணும்.
2: எந்தெந்த
0: என்ன கிடைக்கணும் அவர்கிட்ட
2: டைம்ல கிடைக்கும்னு.
0: முடிஞ்சு போச்சு நேரம், சொல்லுங்க
2: சொல்லுங்க.
0: என்னது?
2: இடி இடி இடி கூட்டத்துல இடிக்கிறதா?
0: இடியும்
2: கோவில்லையோ கோவில் திருவிழாக்கு நீங்க போகும்போது என்ன கிடைக்கும் பிரசாதம்
0: அப்படி கேட்டிருக்கணும்.
2: அப்படின்னு நாங்க சொல்லிருவோமே, அதுதானே க்ளூ எங்களுக்கு. ஒரு விடுகதை தான், சரியா? இவன் இருக்கும் இடத்தில் யாரும் இருக்க முடியாது.
0: நான் தான்
2: என்ன?
3: இவர் இருக்கிற
2: யாருமே இருக்க முடியாது. அது
3: என்னது?
2: அந்த அளவுக்குலாம் நம்ம போக வேண்டாம். நம்ம கொஞ்சம் கேள்வி அப்படி சுருக்கிக்கிட்டு நிகழ்ச்சிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு சொல்லிடலாம்.
0: நேரத்தை போட்டு விடுதேன்.
2: ஆ, போட்டு விடுங்க. அப்போவாது அவங்களுக்கு யோசனை வருதா பார்த்துடலாம். அதில் வந்து என்ன போட்டாலும் தங்காது. இதை விட என்ன க்ளூ கொடுக்கணா?
3: அவர் இருக்கு,
2: இவன் இவன், ஆ, இவன் இருக்கும் இடத்தில் யாரும் இருக்க முடியாது.
3: அவர் இருக்கு.
2: ஆமா, அவர்னு நீங்க வந்து மனிதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயமா நீங்க யோசிக்க கூட வேண்டாம். ஒரு சாதாரணமா ஒரு அங்கே அங்கே எதுவுமே பண்ண முடியாது. அது எதுவும் ஒரு ஒன்றுமே வேஸ்ட்டு, அது நம்ம எதுவுமே யூஸ் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு இடம் அது. என்னடா இது, கோவிலில் நான் கேட்ட உடனே நீங்கள் கடவுள்னு வேற சொல்கிறீங்க. சரி, இப்போ நான் சொல்லிட்டுமா? அது வந்து ஓட்டை. ஓட்டை இடமே ஓட்டை தான். பாத்திரத்தில் ஓட்டை இருக்கும், அதில் என்ன இருக்கும்? தண்ணி போட்டால் தண்ணி வெளியில் வந்துடும். செருப்புல ஓட்டை இருக்கும், கல்லு மண்ணும் போகும். அதுல என்ன இருக்க முடியும்? ஒண்ணு இருக்க முடியாது. அதனாலதான் இவன் இருக்கும் இடத்துல
0: காத்து இருக்கும்ல.
2: காத்து எங்க இருந்து இருக்கும்?
0: ஓட்டையில
2: கொஞ்சம் கொண்டு வந்தேன் பாருங்க. நீங்க கேட்ட கேள்வி என்ன, நான் சொன்ன பதில் என்ன? நன்றி நன்றி நன்றிமா, நன்றி நன்றி, வணக்கம்.
0: நம்ம நிகழ்ச்சியில அடுத்து ஒரு பாட்டை கேட்டுட்டு வருவோம்.
2: போடுங்க போடுங்க.

0: 4:30 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. ஒருத்தரும் சளைச்சதில்லை அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு ஒரு மார்க்காக மாற்றி மாற்றி வாங்கிட்டே இருக்கிறவங்க. இப்போ அந்த வகையில் அடுத்து யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.

0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: இருவருக்கும் மாலை வணக்கம் சொல்வது தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: இல்லையா
2: பாபு?
1: ஆமா
0: ஐயா. வீட்டுல தான் இருக்கீங்களா?
1: இல்ல, இப்பதான் வெளியே வந்து. சொல்லுங்க, நீ வீட்டுல நீங்க வீட்டுல தான் இருக்க சொல்லுங்க.
0: வீட்டுல இருக்கீங்களா? வெளியில இருக்கீங்களா?
1: வீட்டுல நீங்க வீட்டுல தான் இருக்க சொல்லுங்க.
0: சரி, அப்ப போய் தண்ணிய கோரிக்கோங்க. உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, ஊர் அப்படின்னு முடியக்கூடிய ஒரு எட்டு ஊர் பேர் சொல்லுங்க. ஊர் ஊர்னு முடியக்கூடிய எட்டு ஊர்.
1: ஊர் கூட முடியறனா ஆத்தூர்.
0: ஆ சொல்லுங்க.
1: கோத்தூர்.
0: ம்.
1: சண்பகனூர்.
0: ம்.
1: சண்பகராமபுதூர்.
0: ம்.
1: புத்தூர்.
0: ம்.
1: முதுகோத்தூர்.
0: ம்.
1: கோயம்புத்தூர்.
0: ஆ.
1: கோவைபுதூர்.
0: எந்த ஊரு?
1: கோவை புதூர்.
0: கோயம்புத்தூர், கோவை புதூர்.
1: கோவை புதூர் இருக்கு மேடம். அப்புறம் புதூர்.
0: புதூர் தான் சொல்லிட்டீல.
1: ஆமா, புதூர் இருக்கு. கோயம்புத்தூர்ல கோவை புதூர் தனியா இருக்கு. அப்புறம் எத்தனை வந்துருக்கு மேடம்?
0: ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன்.
1: முத்தூர் சொல்றா? முத்தூர் சொல்றா மேடம். சாத்தாங்குளம்.
0: முத்தூர். டைம் அப். டைம் அப். ஒரு ஊரு. ஆ, நீங்க கரெக்டா கிட்டத்தட்ட இவ்வளவு சொல்லிட்டு ஒன்னு சொல்லல அப்படிங்கறதுக்காக உங்களுக்கு மதிப்பெண் கொடுக்காம இருக்க மாட்டோம். அதனால ஒரு மதிப்பெண் உங்களுக்கு கொடுத்துக்கலாம். திருப்பூர் சொல்லலாம்.
1: திருப்பூர் சொல்லலாம்.
0: சித்தூர். ஆ, சித்தூர் சொல்லிருக்கலாம்.
2: புத்தூர், சித்தூர்.
0: கேளுங்க.
1: சரி, இது ஒரு தமிழ்நாட்டோட ஒரு ஊர். என்ன மேடம்? ஆரம்பித்து கொண்ட ஒரு ஊர். பிரபலமான ஊர் தான்.
0: ஒரு
1: மதுபான வகை. மதுபானம்
0: தென் மாவட்டத்துல இல்லாத ஊரா?
1: மேடம், பிரபலமான ஊர்
0: தான். தஞ்சாவூர்.
1: தஞ்சாவூர்
0: வராது. வேற என்ன ஊர்? அந்த ஊர் ரிலேட்டடா ஏதாவது க்ளூ?
2: அங்க ஏதாவது ஃபேமஸா இருக்கிற ஒரு ஐட்டம் சொல்லுங்க. சொல்லிருவாங்க
1: அந்த ஊர். சொல்ல ஒரு ஈஸி க்ளூ இருக்கு. ஈஸ்டர்னா கண்டுபிடிச்சிரலாம்.
0: சொல்லுங்களே.
2: க்ளூவே ஈஸியா இருக்கு.
0: நம்ம அப்படியே பழகி இருக்கோம். சொல்லுங்களே கொஞ்சம்.
2: முன்ன பின்ன தெரியாத ஆளுங்க.
1: முன்னால் நம்மளுடைய
0: டைமே முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சு ஐயா, முடிஞ்சு போச்சு. நீங்க க்ளூ இனி கொடுத்தா என்ன, குடுக்கலனா என்ன?
1: கண்டுபிடிச்சிட்டேன்.
0: நடராஜரோட சம்பந்தப்பட்ட ஒரு ஊருன்னு சொல்லி இருந்தீங்கன்னா டக்குனு சொல்லி
1: இருப்பீங்க.
0: அதான் தெரிஞ்சிருக்கும்ல எனக்கும். சரி, நன்றி நன்றி
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. அடுத்த நேயர்
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வாழ வந்தால்புரம் ரவி டெய்லர் பேசுறேன் மேடம்.
0: வாழ வந்தால்புரமா?
2: வாழ வந்தால்

0: வாழ வந்தால் புறம்
1: அந்த ஊருக்கு வாழ வந்து
0: வாழ வந்திருக்காங்க.
1: சரி சார், கேள்வி நீங்க கேக்குறீங்களா நான் கேக்கட்டுமா?
2: நான் கேக்க,
1: நீங்க கேளுங்க.
2: ஏன்னா நீங்க கேட்டீங்கன்னா அப்புறம் அடுத்து நான் கேட்க கேள்வி மறந்துடும்.
1: சரி கேளுங்க, நான் சொல்ற பதில நீங்க கேள்வியே மறந்துடுவீங்க.
2: சரி, ஒன்னா நம்பர்ல இருந்து அஞ்சு வரைக்கும் இருக்க நம்பரை கரெக்டா சொல்லணும், எதையும் விடுபடக்கூடாது.
0: ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும்,
1: அஞ்சு வரைக்கும் இருக்க நம்பரையா?
0: அதான் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு சொல்லிடலாமே.
2: இல்லையே,
1: அப்படி ஈஸியா சொல்ல முடியாதே. ஒன்று, ஒன்னே கால், ஒன்றரை, ஒன்னே முக்கால், ரெண்டு, ரெண்டே கால்.
0: அப்படியா?
1: அப்படியா,
2: கரெக்ட் தான்.
1: அப்படியா? அப்ப ரெண்டரை, ரெண்டே முக்கால், மூணு, மூணே கால், மூன்றரை, மூணே முக்கால், நாலு, நாலு கால். சரி சார், மார்க்க போட்டுடலாம் எனக்கு. அடுத்து நான் உங்களுக்கு கேள்வி கேட்கட்டுமா? சரி, இப்ப நான் முதல்ல கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டாம், அடுத்தடுத்த கேள்விக்கு பதில சொல்லலாம். உங்க குடும்பத்துல எத்தனை பேர்? உங்களுக்கு வந்து ஒரு சுற்றுலா அப்படின்னா எங்க போறதுக்கு பிடிக்கும்?
2: நாலு பேர்.
1: பிடிச்ச இசையமைப்பாளர் யாரு உங்களுக்கு?
2: கொடைக்கானல்.
1: நீங்க கடைசியா பார்த்த படம்?
2: இளையராஜா.
1: சரி, எத்தனை பேரோட சேர்ந்து படம் பார்த்தீங்க?
2: கடைசியா எந்த படம் பார்த்தோம்னா ஞாபகம் இல்ல.
1: நானும்
2: படம் பார்த்தோம்.
1: சரி, நன்றி. நீங்க கடைசி ஆன்சரையும் சொல்லிடலாம். பிடிச்ச உணவு?
0: பிரியாணி.
1: நன்றி, வணக்கம்.
2: நன்றி மேடம்,
1: நன்றி வணக்கம். அடுத்து ஒரு பாட்டை போட்டு விடுங்க, மூச்சு விடுவோம்.

0: 4:44 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. கேள்வியும் பதிலுமா அப்படியே சூடு பறக்க விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்து யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: அன்பு தோழர்கள் இருவருக்கும் மாலை வணக்கம். எந்தெந்த அன்பானையர் குட்டாம்பலவான
0: ஐயா, நீங்க வந்தா மார்க் உங்களுக்கு தான் ஒண்ணுன்னு கொடுத்துடலாம் போல.
2: ஒரு மார்க் எனக்கு, ஒரு மார்க் உனக்கு, உங்களுக்கு வரும்.
0: அப்படியா?
1: எனக்கு அதுல பஞ்சகமே இல்லாம உங்களுக்கு என்ன? எனக்கு
0: ஒண்ணு. சரி கேளுங்க ஐயா.
2: கேட்கணுமாமா? ரஜினிகாந்த் கூட பல பெரும்பாலும் நடிகை நடிச்சிருப்பாங்க, நடிகர்கள் நிறைய நடிச்சிருப்பாங்க. ஒரு நடிகை வந்து ஒரு படம் தான் நடிகை ரஜினிகாந்த் நடிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட நடிகர் யாரு, என்ன படம்? பெரும்பாலும் நடிகை தான், ஒரு படம் தான் நடிச்சிருப்பாங்க. ரஜினிகாந்த் கூட ஜோடியா நடிச்சிருப்பாங்க. அந்த நடிகை யாரு, என்ன படம்? நான் அஞ்சு பேர் சொல்லலாம்.
0: அந்த நடிகை ஒரே ஒரு படத்துல மட்டும்தான் ஜோடியா நடிச்சிருக்காங்களா?
2: ஜோடியா நடிச்சிருப்பாங்க. ஆமா,
0: ஜோடியா நடிச்சது ஒரு படம், மத்த படத்துல எல்லாம் நடிச்சிருப்பாங்க. ஆனா அவர்
2: ரஜினியோட
0: ஒரே ஒரு படத்துலதான் ரஜினிகாந்த் கூட.
2: நிறைய நடிகைகள் இருக்காங்க, அந்த நடிகைகள் வந்து ஒரு நடிகை ஒரு படத்துல ரஜினியோட நடிச்சிருப்பாங்க.
0: சௌந்தர்யாவா?
2: நிறைய நடிகைகள் இருக்காங்க. அப்படிப்பட்ட நடிகைகள் யாரு?
0: சௌந்தர்யா.
2: சௌந்தர்யா வேற பத்தி நடிகை, ரெண்டு பேரும் கூட நடிச்சிருப்பாங்களா
0: தெரியல.
2: ரஜினிகாந்த் கூட புது கவிதை படத்துல இளைப்புறா ஒன்று அப்படிங்கிற படம், அதோட ரூபிணி மனிதன் படத்துல நடிச்சிருப்பாங்க. நதியா எங்கிட்ட மோதாதே அப்படி படிச்சிருப்பாங்க. கனகா அதிசய பிரவிகள். லக்ஷ்மா பாஷா.
1: வேட்டையன்
2: ரேவதி கை கொடுக்கும் கை.
1: எவ்வளவு பேர் அடிக்கிட்டாங்க
0: அருணாச்சலம் ரெண்டுலயும் நடிச்சாங்க.
1: ஒருத்தர் நடிச்ச படம் தான.
0: ஆமா, நக்மா வந்து ஜோடியா வந்து ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க. ஆனா அருணாச்சலத்திலயும், அருணாச்சலத்திலயும் வருவாங்கல்ல. அருணாச்சலம்
2: உண்டு
0: உண்டு.

0: விசுவோட மகளா வருவாங்கல்ல,
1: அது வந்து இவங்க
0: நன்றி ஐயா, நன்றி, உங்களுக்கு தான் மதிப்பெண் ஒன்று.
1: சரி, அடுத்த கேள்வி
2: கேளுங்க. உங்களுக்கு
0: நான் கேள்வி கேட்கணுமா?
1: சிம்பிளா கேளுங்க.
0: சிம்பிளா?
1: ஆமா.
0: யாராவது தண்ணி ஊத்தி வாங்கிட்டு பேச. சரி, மரத்திற்கு மேலே பழம், பழத்திற்கு மேலே மரம், அது என்ன?
1: மரத்துக்கு மேலே பழம், பழத்துக்கு மேலே மரமா?
0: கொஞ்ச நேரம்
1: அண்ணாச்சி பழம்.
0: அண்ணாச்சி பழம் என்பது சரியான விடை.
2: அவங்க தான் சொல்லிட்டாங்களா, வந்தாலும் நீங்க மார்க்க வாங்கிட்டு போயிருவீங்க அப்படின்னு.
0: தாளையூத்து லலிதா.
2: நான் வந்து இப்ப ஒரு இங்கிலீஷ் வார்த்தைகள் சொல்வேன், அதுக்கு நீங்க வந்து தமிழ் சொல்லணும். சரி, நான் தமிழ் தமிழ் சொல்லிட்டா இங்கிலீஷ் சொல்லிடுவீங்களா? நம்ம பேச்சு வழக்கில் சாதாரணமாக இருக்கிறது
3: தான்,
2: ரொம்ப பெரிய செந்தமிழ் வார்த்தையோடு அப்படிலாம் பேர வேண்டாம். சரியா? சரி, ஓகே. ஆஃபீஸ், இதுக்கு தமிழ்
3: என்ன?
2: ஓகே. அப்லோடு, அப்லோடு,
3: டவுன்லோடா?
2: அது வந்து தொடர்பு. இது வந்து பேச்சு வழக்குல உள்ள தொடர்பு இல்ல. சரி, நம்ம இதுல சொல்றதா இருந்தா இணைப்பு அப்படின்னு சொல்லலாம், கரெக்டா? ஓகே. ஸ்கேன், ஸ்கேன் தெரியலையே. சரி, ஓகே. அடுத்து பேமெண்ட், பேமெண்ட்,
3: சம்பளம்,
2: சம்பளமா?
3: தொகை,
2: தொகை. பேமெண்ட் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு பே பண்ணுவோம்ல, அதை என்ன சொல்லுவோம்?
3: தெரியலையே.
2: பணம் செலுத்துதல். ரூபானா சம்பளம், பணம், மணி, துட்டு, காசு எல்லாம். சரி, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: நீங்க ஒரு கேள்வியை கேளுங்க.
2: ஒரு கேள்வியை கேட்டுருங்க.
3: சுபமா,
2: கேள்வி எனக்கு. தோசையா? தோசை சுட்டுருக்கோமே, சுட்டுருக்கோம், சாப்பிட்டுருக்கோம்.
3: சாப்பிட்டுருக்கீங்கல்ல? அந்த தோசை எந்த மொழிக்காரன் தோசை வச்சிருப்பான்?
0: தோசை
2: எந்த எந்த மொழியில தோசை வச்சிருக்குன்னு
3: கேக்குறீங்களா?
2: எந்த மொழிக்காரன் வச்சிருக்கான்னு கேக்குறீங்களா?
0: டைம்
2: தெரியலையே, எந்த மொழிக்காரங்க வச்சாங்க, யார் வச்சாங்களோ இல்லையோ, தோசை பண்ணி டெய்லி சாப்பிட்றோம்.
0: தோசை,
2: தோசை,
3: கடி, கடி ஜோக்கு தான்.
2: கடி ஜோக்கு தானா?
0: ஹிந்தி
3: சொல்லுங்க. அப்படின்னா
2: எனக்கு ரெண்டு தோசை, உனக்கு ரெண்டு தோசை, ஏக் தோ. சோ ஹிந்திகாரங்க
3: வச்சதுதான்.
2: நீங்க சொல்லிருங்க, உங்களுக்கு ஏன் மார்க் கொடுத்துறேனா?
3: தோசை போட்டு என்ன கிடையாது.
2: அப்ப

0: ஆமா அதனால தான் ஹிந்திக்காரங்க சொல்லிட்டேன், ரெண்டு சை சத்தம் கேக்குதுல்ல.
1: நீங்க
0: ஏக்தோ
1: விவரிக்கிறீங்களா?
0: இத விட விளக்கமா எப்படி சொல்ல முடியும்?
2: ரெண்டு அத வந்து அவங்க
0: ரெண்டு சை சத்தம் கேக்குதுல்ல,
2: சை சொல்லலையா? சை சை சை சை
0: இப்படி யோசிக்கவே. சரி நன்றிமா, நன்றி நன்றி, வணக்கம்.
1: நன்றிமா.
0: தோசைக்கு இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு, தெரிஞ்சுக்கோ சுபக்கலா.
1: லைனே கிடைக்க மாட்டேங்குது.
2: இப்ப கிடைச்சி பேசிட்டு இல்ல, வீட்டுல போய் சாப்பிடுங்க, தோசை சாப்பிடுங்க. சரி இப்ப நம்ம ஒரு பாட்டை கேட்டுருவோம்.
0: ம்.

0: 4:57 ஆயாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவான பகுதிக்கு வந்தாச்சு கா. இன்னைக்கு கேள்வி பதிலோட விளையாண்டுருக்கோம். எத்தனை நேயர்கள் வின் பண்ணியிருக்காங்க, நம்ம யார் வின் பண்ணியிருக்கோம், என்ன ஏது புள்ளி விவரத்தை சொல்லுங்க.
1: 8 நேயர்கள் வந்தாங்க.
0: சரி,
1: ஓவராலாக எல்லா நேயர்களுமே மார்க் எடுத்திருக்காங்க. அதில் வந்து குற்றாலம் அம்பலவாணன் சார் வந்து 2 மார்க். மற்றபடி மாணிக்க வாசகனம் மேலக்கரம்பனூர் அவர் 1 மார்க்கு, வானரம்பட்டி நம்பிராஜன், பீமாமா, ராஜாத்தி, பாபு, முள்ளக்காடு பாபு அவர் வந்து 1 மார்க்கு, வாழ வந்தால்புரம் நம்ம ஸ்பெஷலாக பேசின ஊர் அது வந்து ரவி அவர் 1 மார்க்கு, குற்றாலம் மம்மலவாணன் 2 மார்க்கு, லலிதா அவங்களும் வந்து 1 மார்க்கு. இதில் வந்து நான் 3 மார்க்கு, நீங்கள் 4 மார்க்கு,
0: 4.
1: ஸோ 8 நேயர்கள், 9 மார்க்கு, 3 மார்க்கு, 4 மார்க்கு. ஸோ இதோட அப்படி நேயர்கள் எல்லாருமே நிறைவாக 1 மார்க் எடுத்துடுறாங்க நம்ம கேட்ட கேள்வி.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக
1: அவங்க சொன்ன பதில் எல்லாத்தையும் வச்சு.
0: சரி, நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் கலந்துட்டு பேசின நேயர் எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி
1: நன்றி நன்றி நன்றி எல்லாருக்கும் பாராட்டுகள் வாழ்த்துக்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் 5 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் குழுமம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்டம் நாட்டில் உள்ள 120 புதிய நகரங்களை இணைப்பதாக இருக்கும் என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் பீம்ஸ்டெக் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆற்றல் மிக்க தலைமையின் கீழ் மக்கள் நலத்திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் வேளாண் துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு தாவேக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தாவேக அரசின் நிர்வாகத்திறன் குறித்து திமுக தொடர்ந்து கேள்வி எழுப்பும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. காவலர் நியமனங்களுக்கான அறிவிக்கையை உடனடியாக தாவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகந்நாதர் ரத யாத்திரை இன்று தொடங்கியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறி

உள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காவது மற்றும் இறுதி நாளான இன்று இலங்கை இரண்டாவது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 124 ரன் எடுத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று கார்டிஃபில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஐந்து மணி மூன்று நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க படமும் பாடலும் 2016. ஆமாங்க, படமும் பாடலும் நிகழ்ச்சி தான் கேட்க இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இன்றைக்கி 2016 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்தும் அந்த திரைப்பட பாடல்களையும் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. அந்த வகையில் முதல்ல என்ன திரைப்படம், 2016 வந்த திரைப்படம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கபாலி. நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த இந்த படம் தான். இந்த படம் வெளிவந்த போது இந்த படத்தில் உள்ள அந்த நெருப்புடா அப்படின்னு சொல்லி வரக்கூடிய அந்த பாடலில் உள்ள அந்த நெருப்புடாங்கிற வார்த்தை வந்து ரொம்பவே பிரபலமான ஒரு வார்த்தையாக இருந்துச்சு. இந்த படத்தோட கதை சுருக்கம் என்னென்னா, 25 ஆண்டுகள் சிறையில் இருந்து வந்த கபாலீஸ்வரன் வெளியே வந்து தனது மனைவி மற்றும் மகளை தேடுவதோடு தன்னை ஏமாற்றியவரையும் எதிர்கொள்கிறார். இதுதான் கதை. ஷூட்டிங்கில் வந்து என்ன சுவாரஸ்யம்னா, இந்த படத்தின் பெரும்பாலான காட்சிகள் வந்து மலேசியாவில் படமாக்கப்பட்டிருக்கு. சில காட்சிகள் வந்து பேங்காங் மற்றும் ஹாங்காங்கிலும் எடுக்கப்பட்டிருக்குது. நெருப்புடா பாடல் நான் சொன்னேன் இல்லையா, அந்த நெருப்புடா நெருங்குடா அப்படின்னு சொல்ல அந்த நெருப்புடாங்கிற வார்த்தையெல்லாம் பிரபலமாச்சு இல்லையா, அந்த பாடலை வந்து கிட்டத்தட்ட 20 நிமிடங்களில் எழுதப்பட்டதாக அதோட பாடலாசிரியர் சொல்கிறாராம். நெருப்புடா பாடல் வரிகள் சுமார் 20 நிமிடத்தில் எழுதப்பட்டதாக சொல்லப்படுது. இப்போ அந்த திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்கலாம்.

5:09 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். 2016 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்தும் அந்த திரைப்பட பாடல்களையும் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் அடுத்த திரைப்படம் வந்து ரெமோ. ரெமோ அப்படிங்கிற இந்த படம் வந்து ரொம்பவே பேசப்பட்ட ஒரு படம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர் வந்து ஒரு பெண் வேடமிட்டு இந்த படத்தோட பாதி பாதி வந்து பெண் வேடத்தில் அவர் நடிச்சிருப்பார். அது வந்து ரொம்பவே சிறப்பான ஒரு படமாக இருந்துச்சு. நகைச்சுவை நிறைந்த ஒரு படமாகவும் இருந்துச்சு. இதோட கதை சுருக்கம் என்னென்னா, சினிமாவில் ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற கனவோடு இருக்கக்கூடிய இளைஞன் காதலிக்காக, அதாவது தன்னோட காதலுக்காக, காதலில் வந்து அந்த பெண்ணை காதலிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்துக்காக நர்ஸ் வேடம் போட்டு நடிக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த படத்தோட கதையே. இந்த சிவகார்த்திகேயனுக்கு இந்த நர்ஸ் மேக்கப் போடுறதுக்கு தினமும் வந்து ஒரு 4-5 மணி நேரம் ஆகுமா, மேக்கப்பை அகற்றுறதுக்கும் நீண்ட நேரம் ஆகுமா, அவ்வளவு நேரம் செலவழித்து அவரை அந்த பெண் வேடத்தில் மிக அழகான ஒரு பெண் போல ஒரு தோற்றத்தை கொடுத்து அந்த திரைப்படத்தில் வந்து நகைச்சுவையோடு அந்த படத்தை கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ அந்த படத்தில் இருந்து பாடல் கேட்கலாம்.

5:15 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. படமும் பாடலும் 2016 வெளிவந்த திரைப்படங்களும் அதில் உள்ள பாடல்களையும் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய படம் அச்சம் என்பது மடமையடா. இந்த படம் தான், இந்த படத்தோட பெயர் வந்து முதல்ல சட்டென்று மாறுது வானிலை அப்படின்னு தான் வைக்கலான்னு இருந்தாங்களாம். பின்னாடி வந்து அது அச்சம் என்பது மடமையடா அப்படின்னு மாற்றியிருக்காங்களாம். தமிழ் மற்றும் தெலுங்கு பதிப்புகளில் ஒரே நேரத்தில் படமாக்கப்பட்டதால் பல காட்சிகள் இரண்டு மொழிகளிலும் தனித்தனியாக எடுத்திருக்காங்களாம். படப்பிடிப்பு இடைநிறுத்தம் காரணமாக படம் வெளியாக சில ஆண்டுகள் தாமதமும் ஆயிருக்குதான். இந்த அச்சம் என்பது மடமையடையா திரைப்படத்திலிருந்து இப்போ ஒரு பாடல் கேட்கலாம்.

5:20 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இல். படமும் பாடலும் 2016 வெளிவந்த திரைப்படங்கள் பற்றியோ தகவல்களோடு பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய படம் 24, ஏன்னா 24 அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு திரைப்படம். இது வந்து காலத்தை மாற்றும் சக்தி கொண்ட ஒரு கடிகாரத்தை சுற்றி விஞ்ஞானி, அவரது மகன் மற்றும் கொடூர வில்லன்களின் மோதலே இந்த கதையாக அமைஞ்சிருக்கு. 24 மணி நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் 24 அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட தலைப்பாக கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தோட அதிகமான காட்சிகள் வந்து மும்பை, நாசிக், புனே, போலாந்து உள்ளிட்ட இடங்களில் வந்து படமாக்கப்பட்டிருக்கு. இந்த திரைப்படத்தில் வந்து இந்த 24 அந்த டைம் மிஷின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைம் மிஷினை வச்சு தான் இந்த படத்தை இது பண்ணியிருப்பாங்க. இது ஒரு வித்தியாசமான திரைப்படம். இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் இப்போ கேட்கலாம்.

5:26 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. படமும் பாடலும் 2016 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த தகவல்களையும் பாடல்களையும் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய படம் கொடி. தனுஷின் முதல் இரட்டை வேடம் வந்து இந்த கொடி திரைப்படத்தில் தான் நடந்திருக்கு. தனுஷ் தனது திரைப்பட பயணத்தில் முதல் முறையாக இரட்டை வேடங்களில் நடித்தார்.

அதாவது கொடி மற்றும் அன்பு அந்த ரெண்டு பெயர்களில் நடித்தார், அண்ணன் தம்பியாக நடித்தாங்க. இரண்டு கதாபாத்திரங்களின் உடல் மொழி குரல் நடையை வந்து முற்றிலும் வித்தியாசமாக காட்டியிருந்திருப்பாங்க. இந்த படம் தான் வந்து தனுஷும் திரிஷாவும் இணைந்து நடித்த முதல் திரைப்படமா. அதில் திரிஷா அவர்கள் வெள்ளத்தலமான அரசியல் கதாபாத்திரத்தில் நடித்தது ரசிகர்களிடம் கவனம் பெற்றது. கொடியும் அன்புவும் ஒரே ஃப்ரேமில் வரும் காட்சிகளுக்கு மோஷன் கண்ட்ரோல் கேமரா மற்றும் விஎஃப்எக்ஸ் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதனால் ஒவ்வொரு காட்சியையும் இரண்டு முறை படமாக்க வேண்டியிருந்து தான். இந்த கொடி திரைப்படமும் வந்து 2016 வந்து சூப்பராக போன ஒரு திரைப்படம். இதில் திரிஷாவோட கேரக்டர் வந்து ரொம்பவே பேசப்பட்டது. ஏன்னா வில்லி கேரக்டரில் வந்து திரிஷா வந்து நடிச்சிருந்தாங்க முதல் முறையாக. அது வந்து ரொம்பவே சூப்பராக பேசப்பட்டுச்சு.

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு

5:33 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். 2016 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த தகவல்களையும் பாடல்களையும் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் 2016 வெளிவந்த அடுத்து ஒரு சூப்பர் ஹிட் படம் இருமுகன். இந்த இருமுகன் திரைப்படத்தில் நடிகர் விக்ரம் தான் நடிச்சிருந்தார். நடிகர் விக்ரம் இந்த படத்தில் முதல் முறையாக ஹீரோ மற்றும் வில்லன் என ரெண்டு வேடங்களில் நடிச்சிருந்தார். இதில் வில்லன் கதாபாத்திரத்தின் நடை, குரல், உடல் மொழி ஆகியவற்றை உருவாக்க விக்ரம் அவர்களுக்கு சுமார் 2 வாரங்கள் வந்து பயிற்சி எடுத்தாராம். அந்த கதாபாத்திரத்திற்கான மேக்கப் தினமும் சுமார் 3.5 மணி நேரம் எடுத்ததாம் அந்த மேக்கப் போடுறதுக்கு. இந்த படத்தை இயக்கியவர் ஆனந்த் சங்கர். அவர் இந்த படத்தில் ஜேம்ஸ் பாண்ட் பாணி ஸ்பை ஆக்ஷன் அம்சங்களில் இருந்து ஈர்ப்பு பெற்றதாக கூறியிருக்கிறார். படத்தின் பெரும்பாலான காட்சிகள் மலேசியா, காஷ்மீர், லடாக், சென்னை, தாய்லாந்து ஆகிய இடங்களில் படமாக்கப்பட்டிருக்கு. இந்த இருமுகன் திரைப்படத்தில் வந்து மலேசியாவின் புத்தராஜயா அப்படிங்கிற பாலத்தில் படப்பிடிப்பு நடந்த சிறப்பு அனுமதியெல்லாம் வாங்கியிருக்காங்க. அங்கு சில ஆக்ஷன் காட்சிகளும் எடுக்கப்பட்டிருக்கு. படத்தின் இசையை ஹாரிஸ் ஜெயராஜ் அமைச்சிருக்காரு. இது விக்ரம் ஹாரிஸ் கூட்டணியில் 6வது திரைப்படமாக இருந்திருக்குது. மேலும் இந்த திரைப்படத்தில் பல ஆபத்தான ஆக்ஷன் காட்சிகளுக்கு வந்து விக்ரமுக்கு டூப் இல்லாமலே நடந்ததாக படக்குழுவினர் தெரிவிக்கிறாங்க.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

5:42 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. படமும் பாடலும் 2016 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறீங்க.

அந்த வகையில் 2016 வந்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் சேதுபதி. விஜய் சேதுபதியின் முதல் முழு நீள போலீஸ் ஹீரோ கதாபாத்திரம் நடித்த படம் இதுதான். இதற்கு முன் வந்து அவர் பல வித்தியாசமான வேடங்களில் நடிச்சிருந்தாலும் ஒரு மாசான போலீஸ் அதிகாரியாக நடித்த முதல் படம் இதுதான். இதோட இயக்குனர் எஸ்யூ அருண்குமார் போலீஸ் கதாபாத்திரம் மிகையாக இல்லாமல் நெஜ வாழ்க்கை போலீஸை போல இருக்கணும் அப்படின்னு விரும்பினார். அதனால் பஞ்சு வசனங்கள் மற்றும் அளவுக்கு மீறிய ஹீரோயிசத்தை எல்லாத்தையுமே தவிர்த்திருக்கிறாரு இந்த திரைப்படத்தில். மற்ற போலீஸை படங்களை போலவே இல்லாமல் இந்த

போன்று இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கு. மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வரும் காட்சிகள் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றன. ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாகவும் இல்லாமல், ஒரு குடும்ப படமாகவும் இல்லாமல், ஒரு போலீஸாக அவரும் வந்து சில ஆக்ஷன்ஸில் ஈடுபட்டாலும் குடும்பத்தோடு சேர்ந்த நல்ல ஒரு நகைச்சுவையாக நிறைந்த ஒரு சுவாரஸ்யமாக ஒரு சின்ன ஒரு கூட்டுக்குள்ளே வாழக்கூடிய ஒரு குடும்பத்தை காட்டக்கூடிய வகையில் இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கும். சேதுபதி திரைப்படம், அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்கலாம்.

5:48 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். 2016 வெளிவந்த திரைப்படங்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்த திரைப்படம் வந்து அரண்மனை 2 அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து முதல் பாகத்தின் தொடர்ச்சி கிடையாது. இந்த அரண்மனை 2 அப்படிங்கிறது நேரடியாக அதோட தொடர்ச்சி கிடையாது. ஹாரர் காமெடி பாணியில் புதிய கதாபாத்திரங்களும் புதிய கதையுமாக உருவாக்கப்பட்ட படம் இது. இந்த படத்தில் சித்தார்த் த்ரிஷா ஹன்சிகா ஆகிய மூவரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க. இது ரசிகர்களிடம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. சுந்தர் சிக்கு வந்து இதில் இந்த படத்தில் 2 பொறுப்பு. 1, இயக்குனர் அப்படிங்கிற வகையில் அவருக்கு ஒரு இயக்குனராக ஒரு பொறுப்பும், முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த காரணத்தினால அதுவும் 2 பொறுப்பு. பிரம்மாண்டமான அரண்மனை செட்டு, படத்தில் வரக்கூடிய பல அரண்மனை காட்சிகளுக்காக மிகப்பெரிய செட்டுகள் அமைக்கப்பட்டு சில காட்சிகள் உண்மையான அரண்மனைகளிலும் சில காட்சிகள் செட்டுகள்லையும் படமாக்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி பேயின் தோற்றம், அமானுஷ்ய காட்சிகள், மாயாஜால காட்சிகள் ஆகியவற்றுக்காக கிராஃபிக்ஸ் VFX அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தில் ஹிப்ஹாப் தமிழா இசையமைத்த பாடல்கள் மற்றும் பின்னணி இசை குறிப்பாக திகில் காட்சிகளுடன் வலு சேர்த்திருக்குது. இந்த திரைப்படத்திலிருந்து இப்போ ஒரு பாடல் கேட்கலாம்.

5:54 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க படமும் பாடலும் 2016 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த சில தகவல்களையும் அதோட அந்த படங்களில் இருந்து வந்த திரைப்பட பாடல்களையும் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியின் நிறைவான படம் 2016 நிறைய படங்களை வந்து பார்த்துட்டோம். கபாலியில் ஆரம்பித்து இப்போ எங்கே முடிக்க போகிறோம் அப்படின்னா தெரி அப்படிங்கிற தெரியில முடிக்க இருக்கிறோம். தெரி அப்படிங்கிற திரைப்படமும் 2016 தான் வந்துச்சு. இதோட இயக்குனர் அட்லி வந்து அதாவது அருமையாக சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது அப்படிங்கிற பொருட்களில் வந்து நம்ம நண்பர்கள்கிட்ட பேசுகிறதுக்கு இவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வந்து தான் தெரி. சும்மா தெரிகுது தெரி அப்படிங்கிற வார்த்தையை வந்து இவர் அட்லி வந்து பயன்படுத்துவாராம். அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையை தான் இந்த படத்துக்கு தெரி அப்படின்னு சொல்லி தலைப்பாகவே மாற்றியிருக்கிறாங்களாம். இந்த திரைப்படத்தில் வந்து விஜய் கூட நடித்த அந்த குழந்தை நட்சத்திரம் நைனிகாவுக்கு வந்து அவங்களோட இயல்பான ஒரு பாசம் வந்து திரையில் தெரியணும். அதாவது நடிக்கிறதா இல்லாமல் விஜய் அவர்களுக்கும் அந்த நைனிகா அந்த குழந்தைக்கும் வந்து ஒரு இயல்பான பாச உணர்வு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக படப்பிடிப்புக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் வந்து அதிக நேரம் செலவிட்டு பழகினாங்களாம். ஒத்திகை மாதிரி வந்து இல்லாமல் அவங்க ரியலாகவே வந்து விஜய் அவர்கள் அந்த குழந்தையோட அதிக நேரம் செலவிட்டு பழகியதா இயக்குனர் அட்லி கூறியிருக்கிறாரு. இப்போ அந்த தெரி படத்தில் இருந்து தெரியான ஒரு சூப்பரான பாடல் வருது. இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது படமும் பாடலும். இதுவரைக்கும் நிகழ்ச்சியை வழங்கியது நான் சுபகலா. பாடலை தொடர்ந்து 6 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நிலையான வேளாண் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த விவசாய நடைமுறை மிகவும் அவசியம் என மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியிருக்கிறார். உயிரி பொருளாதாரம் மூலம் உணவு பாதுகாப்பை மேம்படுத்த முடியும் என மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆற்றல் மிக்க தலைமையின் கீழ் மக்கள் நலத்திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் வேளாண் துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து இன்று சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நடந்தாய் வாழி காவேரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு தவேக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சியில் மாதவரம் மற்றும் தண்டையார்பேட்டை மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் இன்று ஆய்வு செய்தார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் தொடர்பான அனைத்து துறை அலுவலர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆடி முளைக்கொட்டு திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக இன்று தொடங்கியது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை விக்கெட் இழப்பின்றி 21 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம். நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நல்லை பண்பலை 102.6. நேர்கள் இனி கேட்கலாம் இனி வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்களே, இதை தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து கேட்க போறீங்க. பக்தி மாலை 6:40 சேவை செய்திகள் விளம்பரம், 7 அறிவியல் தகவல்களோட திரைப்பட பாடல்களையும் கேட்டு ரசிக்க போறீங்க. 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி, 2026 தினசரி நிகழ்வுகள் கேட்கலாம். 7:32 ஆசையஞ்சல், 8:05 குக்கு, 9 இலக்கிய சாரல். இலக்கியம் கற்றுத்தரும் தலைமை பண்புகள் பற்றி தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. 10 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழியாக நேரலை நிகழ்ச்சி நேர்களோட விருப்ப பாடல்களோட வளமரும். நேர்களே, நாளைக்கு நம்மளுடைய நிலை பண்பலை 102.6 உங்களுக்காக என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் விளம்பரம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தனம் நல்லவை கேட்க, வீடும் நாடும் உரை வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 வினக்குப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம், 7 வணக்க பரணி நிகழ்ச்சியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள், 7:15 தமிழை அமுதே உரை வழங்குபவர் சேரி பாலகிருஷ்ணன் அவர்கள், 7:30 ஆங்கிலம் அறிவும் வழங்குபவர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். தொடர்ந்து கேட்கலாம் திரை இசை. 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள், தொடர்ந்து திரைப்பட பாடல்கள் விளம்பரம். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சக்திவேல் அவர்கள், 8:30 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோசுவாமிநாதன் அவர்களை நீண்டு ஒரு தகவல் கேட்கலாம். தொடர்ந்து திரை இசை கேட்கலாம். 9:02 ஆனந்த பூங்காற்று, அதிகம் பயம் தருவது தேர்வுகளா தேர்வு முடிவுகளா, இந்த தலைப்பில் தான் நேர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க போறீங்க. 10:02 மனம் விரும்புதே நேர் விருப்ப பாடல்கள் விளம்பரம். 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் நாளை தெரிந்து கொள்ளலாம் வள்ளுவர் கோட்டம் பற்றிய தகவல்கள். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள் விளம்பரம். தொடர்ந்து திரை இசை கேட்க போறீங்க. 12:10 சிநேகிதியே, பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் நின்றுவிட்டேன் என்று உணர்ந்த தருணம் எது, இந்த தலைப்பில் தோழிகள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க போறீங்க. 1 நலந்தனா நிகழ்ச்சியில் நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம் தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குறாங்க சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிஹர மகாதேவன் அவர்கள். தொடர்ந்து 1:05 நலந்தனா நிகழ்ச்சியில் மஞ்சளின் மருத்துவ பயன்பாடுகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். பிற்பகல் 2 குக்கு நேர்விருப்ப பாடல்கள் விளம்பரம். 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி NCERT விளம்பரம். 4:02 புதிய தும்பி, 5:02 படமும் பாடலும், 2017 வெளிவந்த படமும் பாடலும் கேட்கலாம். 6:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:07 பக்தி மாலை, 6:40 தொடர்ந்து சேவை செய்திகள் விளம்பரம், 7 அறிவியல் தகவல்களோட திரை இசை கேட்க போறீங்க, 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிகழ்வுகள் விளம்பரம், 7:32 தொடர்ந்து அறிவியல் தகவல்களோட திரை இசை விளம்பரம், 8:05 ஊரும் உறவும் நையாண்டி மேளம் வழங்குபவர் வண்ணாரப்பேட்டை SS குமார் குழுவினர், தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள் கேட்கலாம். 9 இலக்கிய சாரல், இலக்கியத்தில் காதலும் அழகிய கற்பிதமும், 10 சுகமான ராகங்கள், நேர்களின் விருப்ப பாடல்கள் கடிதம் வழியாக விளம்பரக்கூடிய நிகழ்ச்சியில் நாளைக்கு புதுக்குடி கவிதா சீனிவாசன் அவங்களுடைய விருப்ப பாடல்கள் விளம்பரம். 6:07 ஆயிட்டிருக்கு. பக்தி மாலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். கடவுளை தேடி எங்கும் அலைய வேண்டாமாம், அவர் உங்களுக்குள்ளேயே இருக்கிறாராம். திருமூலர் தன் திருமந்திரத்தில் உடம்பே ஆலயம் என்றாராம். நாம் செய்யக்கூடிய நல்ல எண்ணங்களும் தூய்மையான அன்புமே நம்முள் இருக்கக்கூடிய இறைத்தன்மை வெளி உலகத்தில் அமைதியை தேடுவதை விட்டுவிட்டு நம் மனதை அமைதிப்படுத்தினாலே இறைவனை நாம் காணலாமாம்.

நேரம் 6:13. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி பண்பலை 102.6. உங்களிடம் இல்லாததை நினைத்து புலம்புவதை விட இருப்பதை நினைத்து இறைவனுக்கு நன்றி கூற வேண்டுமாம். காலையில் கண் விழிப்பதே ஒரு பெரிய வரமாம். நமக்கு கிடைத்த உணவு, தங்கும் இடம், அன்பு காட்டக்கூடிய உறவுகள் என ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்லும்போது நம் மனதில் பேராசை மறைந்து பேரமைதி குடியேறுமாம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

நேரம் 6:20 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் பக்தி மாலை நிகழ்ச்சி. பலனை எதிர்பார்க்காமல் உங்களுடைய கடமையை சரியாக செய்ய வேண்டுமா? பகவத்கீதையின் மிக முக்கியமான போதனையே இதுதானா? நம் கையில் இருப்பது வெறும் உழைப்பு மட்டுமே தவிர அதன் முடிவு நம்மிடம் கிடையாதாம். நாம் செய்யக்கூடிய வேலையை முழு அர்ப்பணிப்போடும் நேர்மையோடு செய்யும்போது அதுவே மிகச்சிறந்த வழிபாடாகவும் ஆன்மீகமாகவும் மாறிவிடுகிறதாம்.

நேரம் 6:25 நிமிடம். நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வார்த்தைகளில் இறைவனை காட்ட வேண்டுமாம். எப்பொழுதும் கனிவான சொற்களையே பேச வேண்டுமாம். ஒருவருக்கு நாம் தரக்கூடிய பணம் பொருளை விட ஆபத்தான நேரத்தில் நாம் பேசக்கூடிய ஆறுதலான கனிவான வார்த்தைகள் பெரிய பலனை தருமாம். பிறர் மனம் புண்படாமல் பேசுவதுதான் ஆன்மீக வாழ்வின் முதல் படியாம்.

நேரம் 6:32 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தவறு செய்பவர்களை மன்னிப்பது உங்கள் மனதிற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசாம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் பக்தி மாலை நிகழ்ச்சி. கடந்த காலத்தை நினைத்து வருந்த கூடாதாம், எதிர்காலத்தை நினைத்து பயப்படவும் கூடாதாம், இந்த நொடியில் வாழ வேண்டுமாம். இந்த நிமிடம் மட்டுமே நம் கையில் இருக்கக்கூடிய நிஜமான தருணமாம்.

நேர்களே, ஒழித்த பாடலோடு நிறைவேற்றது இன்றைய பக்தி மாலை. நேரம் 6:40 நிமிடம். நேர்கள் இன்னி கேட்க போகிறீங்க சேவை செய்திகள். நம்மளை சுற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, என்னென்ன அறிவிப்புகள்லாம் கொடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் கேட்க போகிறீங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளைக்கு 17/7/2026 அதாவது நாளைக்கு சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வந்து நடைபெற இருக்குது அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. எப்போவுமே நம்ம அந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வந்து பிரதி மாதம் 2வது அல்லது 3வது வெள்ளிக்கிழமைகளில் நடந்து வந்துட்டுருக்குது. ஜூலை மாதத்திற்கான சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வந்து நாளைக்கு நடக்க இருக்குது. காலையில் 10 மணிக்கு மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் கோரம்பள்ளம் தூத்துக்குடியில் வச்சு நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த முகாமில் வேலை அளிக்கக்கூடிய தனியார் நிறுவன பிரதிநிதிகள் கலந்துட்டு அவங்களுடைய நிறுவனத்துக்கு தேவையான பணியாளர்களை தேர்வு செஞ்சுக்கலாம். அதனால 10ஆம் வகுப்பு, +2 பட்டப்படிப்பு, BE, டிப்ளமோ, ஐடிஐ, டிரைவர் மற்றும் கணினி பயிற்சி கல்வி தகுதியுடைய பதிவுதாரர்கள் கலந்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தகுதி இருக்கக்கூடிய தனியார் துறையில் பணிபுரிய விருப்பம் இருக்கிறவங்க உங்களுடைய பயோடேட்டா கல்வி சான்றிதழோட தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் நடைபெறக்கூடிய முகாமில் கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து பயன்பெற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேலை நாடுநர்கள் தனியார் துறை நிறுவனங்களில் பணி நியமனம் செய்யப்படும் நேரில் போயிட்டு வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு மூப்பு ரத்து ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த முகாமில் கலந்துக்க விருப்பம் இருக்கக்கூடிய வேலை அளிப்போர்கள் எம்ப்ளாயர்ஸ் மற்றும் வேலை நாடுனர்கள் ஜாப் சீக்கர்ஸும் எல்லாருமே www.tnprivatejobs.tn.gov.in இந்த இணையதளத்தில் உங்களுடைய விவரங்களை பதிவு செஞ்சுக்கணும். இது குறித்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு முகாம் தொடர்பான நிறைய தகவல்களை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தூத்துக்குடி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்னு டெலிகிராம் சேனல் இருக்குது, அதில் நீங்கள் இணைஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அலுவலக தொலைபேசி எண் கூட கொடுத்துருக்குறாங்க, நான் சொல்கிறேன், தேவைப்பட்டவங்க நோட் பண்ணிக்கோங்க. 0461-2330159 இதை தொடர்பு கொண்டு உங்களுக்கான விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், 0461-2340159 இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான விவரத்தை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வருது நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது.

ஒளிபரப்பு. அடுத்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர் மற்றும் சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டம் வந்து 22ஆம் தேதி அன்னைக்கு வந்து நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்னைக்கு காலையில் சாயங்காலம் 4:30 மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வந்து நடைபெற இருக்குதாம். திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவரை சார்ந்தவங்க, நீங்கள் உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை உரிய விண்ணப்பங்களாக 2 பிரதிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நீங்கள் அவங்கள்ட்ட நேரில் சமர்ப்பித்து பெறலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் திருநெல்வேலி மாவட்டத்தில் போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறவங்க, விற்பனை செய்கிறவங்க குறித்து ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படின்ற செயலியில் தகவல் தெரிவிக்கலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் வந்து இந்த செயலியை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு, தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களான புகையிலை கலந்த உணவு பொருட்கள், நிக்கோட்டின் கலந்த மெல்லும் வாயு புகையிலை பொருட்கள், இந்த மாதிரி போதைப் பொருட்களை பயன்படுத்தினாங்க அப்படின்னா நீங்கள் அதில் வந்து அந்த விவரங்களை தெரிவிப்பவங்களோட தகவல் வந்து கேட்கப்படாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த செயலி மிகவும் பாதுகாப்பானதாக இருக்குமா? இது தொடர்பாக கட்டணமில்லா தொலைபேசி எண்ணும் இருக்குது, 1058 1. இது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் எண் கூட இருக்குது, 9498 1105 81. இது மூலமாக நீங்கள் தகவல் தெரிவிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இது மூலமாக போதையில்லா திருநெல்வேலி மாவட்டத்தை உருவாக்குறதுக்கு பொதுமக்கள் உங்களுடைய ஒத்துழைப்பையும் கொடுங்க அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் மீனவர் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் 31ஆம் தேதி அன்னைக்கு வந்து நடைபெற இருக்குது. இதில் வந்து காலை 11 அளவில் நடைபெற இருக்குது. எங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறை மற்றும் இதர அரசு பிற துறைகளால் நிறைவேற்றப்பட வேண்டிய மீனவர்களோட குறைகள், கோரிக்கைகள், தேவைகள் அடங்கிய மனுக்களை மேற்குறிப்பிட்ட அந்த நாளில் வந்து நடைபெறக்கூடிய மீனவர் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் நேரில் வந்து நீங்கள் வழங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எங்கன்னு கேட்டிங்கன்னா, ராதாபுரம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குனர் அலுவலக முதல் தள கூட்டரங்களில் வந்து இந்த குறை தீர்க்கும் நாள் கூட்டம் வந்து நடைபெற இருக்குது 31ஆம் தேதி அன்றைக்கி காலையில். இவங்களுக்கு குறை அல்லது ஏதாவது இது தொடர்பாக கோரிக்கைகள் பெறப்படக்கூடிய மனுக்களை சம்மந்தப்பட்ட பிற அரசு துறை அலுவலர்களுக்கு அனுப்பி நடவடிக்கை மேற்கொண்டு அதில் பதில் விவரம் மனுதாரருக்கு தெரிவிப்பதோடு மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் நடைபெறக்கூடிய அடுத்த மீனவர் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்திலையும் தெரிவிக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தேவைப்பட்டவங்க இந்த தகவலை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வருது பாடல் உங்களுக்காக. மொழி திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில வைரமுத்து வரிகளில் பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க சேவை செய்திகள், நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படியே கேட்டுட்டே இருக்கிறீங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைத்தீர்க்கும் நாள் கூட்டம் நாளைக்கு 17ஆம் தேதி நடைபெறவிருக்குது. 3வது வெள்ளிக்கிழமை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தின் 2வது தளத்தில் இருக்கக்கூடிய கூட்டரங்களை வச்சு முற்பகல் 10:30 அளவில் நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கூட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்களும் கலந்துக்கிட்டு விவசாயிகளோட கோரிக்கைகள் மீது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து தெரிவிக்க இருக்கிறாங்க. அதனால் விவசாயிகள் குறைத்திருப்பதற்காக நடைபெறும் கூட்டத்தில் நீங்கள் திருநெல்வேலி மாவட்ட விவசாயிகள் மற்றும் அனைத்து துறை அலுவலர்கள் கலந்துக்கோங்க அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த தகவலோட நிறைவு பாடல் வந்துட்டே இருக்குது உங்களுக்காக. ரெட் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, ஹரிஹரன் பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

அன்பு நேர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய வணக்கம். நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பு. நேர்கள் இன்னைக்கு கேட்கலாம் அறிவியல் தகவலோட திரை பாடல்களையும் கேட்டு ரசிக்க போறீங்க. நாம அன்றாட வாழ்க்கையில அறிவியல் இல்லாத இடம் ஒன்று இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். காலையில அலாரம் அடிக்கிறதுல இருந்து நைட்டு மின்விளக்கு அணைக்கிறது வரைக்கும் எல்லாத்துலேயுமே நம்மளுடைய செயல்பாடுகளில் ஒன்று ஒன்றுலேயுமே அறிவியல் வந்து செயல்பட்டுட்டு தான் இருக்குது. ஏன் எப்படி இப்படின்ற கேள்விகளுக்கான பதில்களை தேடக்கூடிய முயற்சி தான் அறிவியல் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு கூட நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சில அற்புதமான அறிவியல் உண்மைகளை தான் தெரிஞ்சுக்க போறோம். அப்படியே வாங்க அதுக்குள்ள பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். பாடல் வந்துட்டே இருக்கு. ஹலோ திரைப்படத்துல இருந்து சுக்கந்தர் சிங் பாடியிருக்கிறாங்க. நான் முத்துக்குமார். வரிகள்ல பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6 மகா ஹெட்ஸ் ஒளிபரப்பு. நேரம் 7:09 ஆயிட்டுருக்கு. அறிவியல் தகவல்களோட பாடல்கள் கேட்டுட்ருக்குறீங்க. தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யோசித்திருக்கோமா தேன் ஏன் கெட்டே போகிறது கிடையாது அப்படின்ட்டு. வீட்டில் இருக்கக்கூடிய தேன் பாட்டில் பாருங்களேன், சரியாக நாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அது பல வருஷங்களாக வந்து கெட்டு போகாமல் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா,

தேனில் வந்து தண்ணீரோட அளவு வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதால பெரும்பாலான நுண்ணுயிர்கள் அதில் வளர முடியாது அப்படின்றதால அது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான தேன் கூட ஆய்வுகளில் உண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இப்போ வருது பாடல் உங்களுக்காக. உன்னை நினைத்து திரைப்படத்திலிருந்து சிற்பி இசையில் பா விஜய் வரிகளில் டிப்பு பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

7:13 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பு. அறிவியல் தகவல்களோட திரைப்பட பாடல்களையும் கேட்டு ரசிச்சிட்ருக்கிறீங்க. நமக்கெல்லாம் ஒரு நாள் தூக்கம் கெட்டாலே அப்படியே தலை வலிச்சுட்டு ஒரு மாதிரி வந்துடும், அப்படியே அப்படி தானே இருக்கும். ஆனால் நம்ம வீட்டு சமையலறையில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி எறும்புகள்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்களோட வாழ்நாள்லையே தூங்குறதே கிடையாது. இது தெரியுமா, அவங்களுக்கு நுரையீரலும் கிடையாதான், தூங்குகிற பழக்கமும் கிடையாதான். ஆனால் ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேலே சில நொடிகள் மட்டும் அப்படியே அசையாமல் நின்று குட்டி பவர் நேப் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது பவர் நேப்பை வந்து எடுத்துக்குவாங்களாம். தூங்காமலே இவ்வளோ எனர்ஜியாக வேலை செய்கிறது எறும்பால் மட்டும்தான் கண்டிப்பாக முடியும். எஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து எஸ்ஏ ராஜ்குமார் இசையில் அவங்களுடைய வரிகளில் மனு அவர்களுடைய குரலில் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

7:20 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்குறீங்க நெல்லை பண்பலை 102.6 அறிவியல் தகவலோட பாடல்களையும் கேட்டுட்ருக்குறீங்க. சாயங்காலம் ஆனால் வானம் ஏன் ப்ளூ கலரில் இருக்குன்னு யோசிச்சுருக்குறீங்களா? சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளி வெள்ளை நிறமாக இருந்தாலும் கூட அதில் 7 வண்ணங்கள் இருக்குமா. நம்ம பூமியோட வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்று மூலக்கூறுகள் இந்த 7 வண்ணங்களில் இருக்கக்கூடிய நீல நிறத்தை மட்டும்தான் நாலா பக்கமும் அதிகமாக சிதறடிக்குமா. அதுக்கு தான் இதுக்கு பேர் தான் ராலே சிதறல் அப்படின்னு நம்ம வந்து படிக்கிறோம். இதனால தான் தலைக்கு மேலே பார்க்கும்போது வானம் நமக்கு ரொம்ப அழகாக நீல நிறத்தில் தெரியுது அப்படின்னு கூட சொல்கிறோம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. உல்லாசம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், ஹரிணி, வெங்கட் பிரபு பாடியிருக்கிறாங்க. பார்த்தி பாஸ்கர் அவங்க வந்து பாரதி பாஸ்கர் வரிகளில், கார்த்திக் ராஜா இசையில் பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

7:26 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்ருக்குறீங்க அறிவியல் தகவலோட திரைப்பாடல்களையும் கேட்டு ரசிச்சிட்ருக்குறீங்க. நிறைவாக பார்த்தீங்க அப்படின்னா மரங்களுக்கு வாய் இல்லை அப்படின்னு நம்ம வந்து நினைப்போம். ஆனால் அது ஒன்றோடு ஒன்று தகவல்களை வந்து பகிர்ந்துக்கு தான். வேர்கள் வழியாக பூஞ்சை வலைப்பின்னல் மூலமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களுக்கு ஊட்டச்சத்து எச்சரிக்கை தகவல்களை கூட அனுப்புமாம். இதை விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வுட் வைடு வெப் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இயற்கையோட இணையம் அப்படின்னே இதை வந்து சொல்கிறாங்களாம். அறிவியல் அப்படின்றது புத்தகங்களில் மட்டும் கிடையாது, நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு அதிசயத்திலையும் இருக்குத நம்ம வந்து பார்க்கலாம். இதே போல் இன்னொரு அருமையான சந்தர்ப்பத்தில் நிறைய அறிவியல் ஆச்சரியங்களோடு நம்ம வந்து அறிவியல் தகவலை பகிர்ந்துக்குவோம். இப்போ நிறைவு பாடல் வந்துட்டே இருக்குது உங்களுக்காக. மின்னிலைய திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் டிப்பு பாடியிருக்கிறாங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வாலி அவர்களுடைய வரிகளில் பாடல் வருது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6 நேரம் 7:33. ஆசையோடு இனிய பாடல்களை கடிதம் வாயிலாக கேட்க நேர்கள் காத்திருக்கும் இது ஆசை அஞ்சல். நேர்கள் கடிதம்

மூலமாக விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல்கள், முதல் பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன் இவர்களின் விருப்பமாக பாடல் வருகிறது. தீனா படத்திலிருந்து காதல் வெப்சைட் அப்படிங்கிற பாடல். இதோ இந்த பாடல்

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆசை அஞ்சல் கடிதம் வழியாக விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இது உங்கள் ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர்கள் மஞ்சள் நீர்காயல் எம் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மம்சாபுரம் மீனா, குலையன் கரிசல், சந்திரபோஸ் மற்றும் சுஜன் இவர்களின் விருப்பமாக தங்க மீன்கள் படத்திற்காக ஆனந்த யாழை அப்படிங்கிற பாடல் இதோ.
2: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

கேட்டிருக்கும் நேயர்கள், தொலுக்கப்பட்டி தாவூத், பூத்துறை லிங்கம், உடையாம்புலி மரியதாஸ், திருப்பதி பால்ராஜ் மற்றும் பால் தினகரன் இவர்களுடைய விருப்பமாக வரக்கூடிய பாடல். இதய கோயில் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருக்கக்கூடிய வானுயர்ந்த சோலையிலே பாடல் கேட்கலாம். இதோ

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆசையஞ்சல் பாடல்கள் ஒலிக்கும் இது நிலைவன்பலை 102.6. நேர்களின் விருப்பத்தில் இனிய பாடல்களை கடிதம் வாயிலாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேர்கள் விலிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, திருமழிசை மணிவண்ணன், ராணி, சங்கராபுரம் பொன் ஸ்ரீனிவாசமூர்த்தி, வாகையூர் ராமசாமி, சாத்தான்குளம் எம் எஸ் மயில் இவர்கள் விரும்பியிருக்கக்கூடிய பாடல் செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிற பாடல். டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியிருக்கக்கூடியது 4 கில்லாடிகள் படத்திற்காக.

ஆசையஞ்சல் நிலை பண்பலை 102.6 கடிதம் வாயிலாக நேயர்கள் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிறைவு பாடலாக நல்லவனுக்கு நல்லவன் படத்திற்காக இனிய பாடல் விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் தூத்துக்குடி ஸ்பிக் நகர் ராஜேஷ், தேவி ராஜேஷ், பிரியதர்ஷன், சூரியதர்ஷன், ராமநாதபுரம் மாவட்டம் பேரையூர், செல்லப்பாண்டியன், ஜெயராணி இவர்களுடைய விருப்பத்தில் இதோ நிறைவு பாடல் உங்களுக்காக.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் திரு நரேந்திரமோடியின் சீரிய வழிகாட்டுதல் காரணமாக கடந்த 2015 19% பேர் சமூக பாதுகாப்பு திட்ட பயன்களை பெற்று வந்ததாகவும், தற்போது நடப்பாண்டில் 68.4% பேர் திட்ட பயன்களை பெற்று வருவதாகவும் கூறியுள்ளார். அனைவர் முயற்சியிலும் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற மத்திய அரசின் தாரக மந்திரத்தை பிரதிபலிக்கும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு மக்கள் நல திட்டங்களின் மூலம் நிதி பாதுகாப்பு, சுகாதாரம், உணவு தானிய உதவி போன்ற பணிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இத்திட்டங்களின் பயனாக மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாகவும், வறுமை கோட்டிற்கு கீழிருந்த மக்களின் வாழ்க்கை மேம்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நலன் மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்தோடு சமூக பாதுகாப்பு திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருவதாகவும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் ஆற்றல்மிக்க தலைமையின் கீழ் மக்கள் நலத்திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடசென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் அலுவலகத்தை இன்று தாம் திறந்து வைத்தது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், மத்திய அரசின் சேவைகள் வெளிப்படைத்தன்மையுடன் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைத்து வருவதாக கூறியுள்ளார். திட்டங்களின் பயன்களை விரைவாகவும் எளிதாகவும் மக்கள் பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது தொடங்கப்பட்டுள்ள அஞ்சலக பாஸ்போர்ட் சேவையின் மூலம் வடசென்னை சுற்று வட்டார மக்களுக்கு பாஸ்போர்ட் சேவைகள் எளிதாக கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அனைவருக்கும் தரமான, வெளிப்படையான மற்றும் அணுகக்கூடிய சேவைகளை வழங்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். சென்னையைச் சேர்ந்த மீன்பிடி படகுகள் ஆந்திர கடற்பகுதியில் சுமூகமாக மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் ஆந்திர அரசுடன் ஒருங்கிணைந்து தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில மீன்வளத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மீன்வளத்துறை இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த மீனவர்கள் ஆந்திரப்பிரதேச கடல்பகுதியில் மீன்பிடிப்பதால் அப்பகுதியில் மீன்வளம் குறையும் என்ற அச்சம் ஆந்திர மாநில மீனவர்களிடையே உருவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தீர்வு காணும் முயற்சியாக சென்னை மீன்பிடி படகு உரிமையாளர் சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் இரு மாநில அதிகாரிகள் கொண்ட மாவட்ட அளவிலான குழு கூட்டத்தை விரைந்து நடத்துவதற்கான முயற்சி மாநில அரசால் மேற்கொள்ளப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. மாநில மீன்வளம், நிதித்துறை அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சென்னை மீன்பிடி உரிமையாளர் சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரப்பிரதேச மாநிலத்திற்கு அதிகாரிகளை அனுப்பி சுமூகமான மீன்பிடிப்புக்கு தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ளவும் வலியுறுத்தப்பட்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 11 நடைபெற்ற தமிழ்நாடு ஆந்திர மாநிலங்களுக்கிடையேயான கூட்டத்தில் இதுகுறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும், கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மீனவர்களின் வாழ்வாதாரத்தினை கருத்தில் கொண்டு வழக்கம்போல் ஆந்திர மாநில கடற்பகுதிக்குள் மீன்பிடிக்க அனுமதிக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மீன்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு தாவேக்கு அரசை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இத்திட்டத்தை மத்திய அரசு கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும், நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையிலேயே இந்த திட்டம் அப்போது சேர்க்கப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டதாகவும் கூறியுள்ளார். மத்திய அரசின் ஆலோசனைப்படி முதல் கட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு

0: தொழில்நுட்ப அனுமதி பெறப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ள திரு எடப்பாடி பழனிசாமி, மத்திய அரசின் அனுமதி கிடைத்தவுடனேயே நடந்தாய்வாழி காவிரி திட்டம் தொடங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தமிழக விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மாநிலத்தில் ஆளும் தாவேக அரசு மத்திய அரசின் துணையோடு உடனடியாக திட்டத்தை தொடங்கி முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 32.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்துள்ளது. கார்டிஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காற்றலைகளில் ஓர் இசைக்கச்சேரி, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
2: அன்பு நேர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய இரவு வணக்கம். 8:06 ஆயிட்டுருக்கு. இந்த ஒரு மணி நேரம் கேட்க போகிறீங்க குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களையும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய விருப்ப பாடலில் நீங்கள் குறுஞ்செய்தி மூலமாகவோ இல்லட்டா குரல் பதிவாகவோ நீங்கள் வந்து விரும்பக்கூடிய பாடல், பாடல் இடம்பெற்றக்கூடிய திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர், இதை நீங்கள் டைப் பண்ணியோ இல்லட்டா குரல் பதிவோ நீங்கள் வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். 9443360794 இந்த நம்பருக்கு மறுபடியும் சொல்கிறேன், 9443360794 இந்த நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து ஆலங்குளத்திலிருந்து கனிரவி விரும்பி கேட்டிருக்கிறாங்க பாடல். பாடல் அவங்களுக்காகவும் உங்கள் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: வேலைக்கு யாவரும் தவிக்கும் நாட்களில் நீயோ இங்கே வருவதில்லை.
1: படிச்சவன் பாட்டு கிடைத்தான் கதையெல்லாம் இருக்கு. பிழைக்குன்னு எழுதலையே, மழைக்குன்னு தானே எழுதிருக்கேன்.
0: ஓஹோ.

0: நேர்கள் கேட்டுட்ருக்குறீங்க குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. விஎம் சத்திரத்திலிருந்து ஹரிக்கு பாடல் கேட்டிருக்கிறாங்க. விஸ்வரூபம் திரைப்படத்திலிருந்து பாடல் அவங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேளுங்க.
1: எத்தனை முறை நான் எங்கிச்சாவேன், இத்தவணை என்னை ஆட்கொள்வாயா, சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தா.

நேரம் 8:15 நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வந்துட்டே இருக்கு. பாட்ஷா திரைப்படத்திலிருந்து பாடல் யார் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுப்பட்டியிலிருந்து செல்வ பூராணி கேட்டிருக்கிறாங்க. பாட்ஷா திரைப்படத்திலிருந்து பாடல். பாடல் அவங்களுக்காக உங்கள் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்குது. கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க குக்கு நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டுக்கிறாங்க. வெள்ளாங்குழியிலிருந்து ஸ்ரீராம் பாடல் கேட்டுக்கிறாங்க. சின்ன தம்பி திரைப்படத்திலிருந்து பாடல் அவங்களுக்காக, உங்கள் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

8:26 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்ருக்குறீங்க குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. நெல்லை டவுன்லேருந்து மு ரத்தனசேகர் பாடல் கேட்டுக்கிறாங்க. எங்கள் ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டு இருக்குது.

0: இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: எட்டு மணி 30 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க குக்கு நிகழ்ச்சி. வாட்ஸ்அப் வழியா நேர்களோட விருப்ப பாடல்கள்லாம் வளம் வந்துட்டே இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய விருப்ப பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் இதையெல்லாம் டைப் பண்ணி இல்லட்டா வாய்ஸ் மெசேஜ் நீங்கள் வந்து எங்களுக்கு அனுப்பலாம். வாட்ஸ்அப் வழியா நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9443364794 இந்த நம்பருக்கு குறுஞ்செய்தியாகவோ இல்லட்டா குரல் பதிவாகவோ உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. மேலசேவிலிருந்து செல்வகுமார், கிருஷ்ணவேணி, தேவதையை கண்டேன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக உங்கள் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறீங்க. 8:35 ஆகிட்டுருக்கு நிகழ்ச்சியில். அடுத்ததாக பாடல் கேட்டுக்கிறாங்க. ஊர்மேல் அழகியானிலிருந்து பத்மாவதி கேட்டுக்கிறாங்க பாடல். பாண்டவர் பூமி திரைப்படத்திலிருந்து பாடல் அவங்களுக்காக, உங்கள் எல்லாருக்காகவும் வந்துகிட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறீங்க. 8:40 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் விரும்பி கேட்டுருக்குறாங்க. உடையாம்புலியிலிருந்து அருள்ராஜ், அபிஷேக், அனீஸ் பாடல் கேட்டுருக்குறாங்க. மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து அவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இதோ ஒரு பாடல்.

கூகு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறீங்க. வாட்ஸ்அப் வழியாக நேர்கள் அவங்களுடைய விருப்ப பாடலை விரும்பி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. சாத்தான்குளத்திலிருந்து வைதேகி, காதல் மன்னன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. பாடல் வந்துட்டே இருக்குது, கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இப்போது ஆகாஷ்வாணியில் கூட நீங்கள் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செஞ்சுக்கலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் இருக்குது, 0444249684458. மறுபடியும் சொல்கிறேன், 0444249684458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி இருக்குது, agnchn1@gmail.com. மறுபடியும் சொல்கிறேன், agnchn1@gmail.com. 8:52 ஆயிட்டுருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்குறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ், பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பிலிருந்து குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டுக்கிறாங்க. வீரபாண்டியன் பட்டணத்திலிருந்து கிளாட்ஸ்டோன் பாடல் கேட்டுக்கிறாங்க. இளமை ஊஞ்சல் ஆடுகிறது திரைப்படத்திலிருந்து பாடல் அவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டு இருக்குது. கிரீட்டை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்டுக்கிறாங்க. டவுன்ல இருந்து ரேணுகா, தெய்வ வாக்கு திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டுக்கிறாங்க. பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

நேர்களே, ஒலித்த பாடலோடு நிறைவேற்றது இன்றைய குக்கூ. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: இப்படித்தான் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு, பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசை மலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க
3: இது 102.6.
5: அன்பு நேயர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய இரவு வணக்கம். நேரம் 9:01 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பில் இருந்து இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. இன்னைக்கு இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இலக்கியம் கற்றுத்தரக்கூடிய தலைமை பண்புகள் என்னென்னலாம் சொல்லி கொடுக்குது அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க. இன்னைக்கு நவீன பெருநிறுவன உலகத்தில் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமை பண்புகளை கற்றுக்கிறதுக்கு பல மேலாண்மை வகுப்புகளுக்கு நம்ம போகிறோம். ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள் ஒரு சிறந்த தலைவனுக்கான இலக்கணங்களை ரொம்ப ஆழமாக பதிவு செஞ்சுருக்கிறாங்க. சங்க இலக்கியத்திலிருந்து திருக்குறள் வரைக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் காட்டிய அந்த உன்னதமான தலைமை பண்புகளை பற்றி தான் இன்றைக்கி நாம் நிகழ்ச்சியில் கேட்க போகிறீங்க. தொடர்ந்து கேளுங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. 6-60 திரைப்படத்திலிருந்து SB பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி குரலில் பாடல் வந்துட்டே இருக்கு. கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பில் இருந்த இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் இலக்கியம் கற்றுத்தரக்கூடிய தலைமை பண்புகள் என்னென்னலாம் அப்படின்றது தான் கேட்டுட்ருக்குறீங்க. ஒரு சிறந்த தலைவனுக்கு இருக்க வேண்டிய முதல் தகுதியே பாராபட்சம் பாராத சம நோக்கு தானா. புறநானூற்றில் கணியன் பூங்குன்றனார் ஒரு புகழ்பெற்ற வரியை வந்து சொல்கிறாங்க, பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே அப்படின்னு. அதாவது பதவியிலேயோ அல்லது அதிகாரத்திலேயோ பெரியவங்களாக இருக்கிறவங்கள மட்டுமே வியந்து பாராட்டுறதும், எளிய பொறுப்பில் இருக்கிறவங்கள தாழ்வாக நடத்துறதும் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. தன் கீழே பணிபுரியக்கூடிய எல்லாரையுமே சமமாக மதித்து அவங்களோட திறமைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்க தான் சிறந்த தலைவராக உருவெடுக்க முடியும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இப்போ வருது பாடல் உங்களுக்காக. புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து SBB பாடியிருக்கிறாங்க இளையராஜா இசையில். பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: இலக்கிய சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இலக்கியம் கற்றுத்தரக்கூடிய தலைமை பண்புகள் தான் அப்படியே கேட்டுட்டே இருக்கிறீங்க. இலக்கியங்கள் காட்டக்கூடிய தலைமை பண்புகளில் அடுத்ததா, அடுத்தவர் கருத்துக்கு செவி சாய்க்கிறது. ஒரு தலைவனோட அதிகம் பேசுபவனாக இருக்கிறத விட சிறந்த முறையில் பிறர் சொல்கிறத கேட்கிறவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளுவர் இதனை செவி செல்வம் அப்படின்னும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகாரத்தை பயன்படுத்தாமல் கனிவான சொற்களை பேசணும் அப்படின்னும் வலியுறுத்தப்படுது. இன்சொலால் ஈரமலை இப்படி இப்படி அறியெல்லாம் செம்பொருள் கண்டார்வாய் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. தன் குழுவினரோட குறைகளையும் கருத்துக்களையும் பொறுமையாக கேட்டு அவங்களுக்கு இன்சொற்கள் மூலமாக ஊக்கம் அளிக்கிறது ஒரு நல்ல ஆளுமையோட அடையாளமாகவும் பார்க்கப்படுது. இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது, தூரல் நின்று போச்சு திரைப்படத்திலிருந்து. உங்களுக்காக மலேசியா வாசுதேவன் ஜானகி குரல்ல, இளையராஜா இசையில, வைரமுத்து வரிகள்ல பாடல்.
1: சங்க சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ, இனி தஞ்சம்

இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ். ஒன்பது மணி 17 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் இலக்கியம் கற்றுத்தரக்கூடிய தலைமை பண்புகள் என்னென்னலாம் அப்படின்னு தான் கேட்டுட்டுருக்குறீங்க. ஒரு தலைவனுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது தெளிவான தகவல் தொடர்பான். தான் நினைக்கக்கூடிய இலக்கை தன்னுடைய குழுவினருக்கும் குழப்பம் இல்லாமல் கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் அந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது இருக்கணுமா? ரொம்ப சிறந்த உதாராணம்னு சொல்லனா, கம்பராமாயணத்தில் வரக்கூடிய அனுமன், சீதையை தேடி சென்ற அனுமன் திரும்பி வந்த உடனேயே ராமபிரான்ட்ட கண்டனன் கற்பினு கனியை அப்படின்னு கூறுவாங்க. அதுபோல் சீதை உயிரோடு இருக்கிறாள் அப்படின்னு நேர்மறையான தகவலை முதல் வார்த்தையிலேயே ரொம்ப தெளிவாகவும் சுருக்கமாகவும் சொல்லியிருப்பாங்க. இதனால தான் ராமபிரான் அனுமனை சொல்லின் செல்வன் அப்படின்னும் பாராட்டியிருக்கிறாங்க. ஒரு லீடர் அப்படின்னா தன் குழுவிட்ட பேசும்போது எப்போதும் இந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு பேச்சுவார்த்தையை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னே சொல்லப்படுது. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. ஆனந்த பூங்காற்று திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. தேவா இசையில் வைரமுத்து வரிகளில் ஹரிஹரன் சபேஷ் பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

இலக்கிய சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 9:24 ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு இலக்கியம் கற்றுத்தரக்கூடிய தலைமை பண்புகள் என்னென்னலாம்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்ததா சொல்லக்கூடிய பண்பு பழி வாங்காமை. அதாவது பணியிடத்துலேயோ அல்லது பொது வாழ்க்கையிலேயோ நமக்கு எதிராக யாராவது செயல்பட்டால் கூட அவங்கள பழி வாங்க துடிக்கிறது வந்து இயல்பான ஒரு விஷயந்தான். ஆனால் நம்மளுடைய இலக்கியங்கள் காட்டக்கூடிய வழி என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நான நன்மையும் செய்து விடல் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தீங்கு செய்தவங்களே வெட்கப்படக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு நன்மை செய்கிறது தான் ஒரு முதிர்ந்த தலைவனோட பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பழி வாங்கக்கூடிய குணம் வந்து நம்மளை வந்து பலவீனப்படுத்துமா, அதற்கு மாறாக மன்னிக்கக்கூடிய குணமே நம்மளை வந்து ஒரு உயர்ந்த ஒரு தலைவனாக மாற்றக்கூடிய வலிமை அதுக்கு இருக்குதான். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. சிங்காரவேலன் திரைப்படத்தில்

9:30 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6. இலக்கியச்சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறீங்க. இன்னைக்கு இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் இலக்கியம் கற்றுத்தரக்கூடிய தலைமை பண்புகள் அப்படி தான் கேட்டுட்ருக்குறீங்க. கூடவே அருமையான பாடல்களும் வந்துட்டே இருக்குது. தலைவனுக்கு பேச்சு திறமை ரொம்ப முக்கியமாங்க. ஆனால் அது எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பு மொழிவதாம் சொல் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாப்புல. அதாவது கேட்குறவங்கள அப்படியே கட்டி போடணுமா, கேட்காதவங்கள கூட என்ன பேசுகிறாங்க அப்படின்னு திரும்பி பார்க்க வைக்கணுமா தலைவனோட பேச்சு. உங்களோட பேச்சு மற்றவங்கள ஈர்க்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தான் அந்த இடத்துல லீடராக கூட இருக்கலாமா. இப்போ வருது பாடல் உங்களுக்காக. இருவள்ளுவர்கள் திரைப்படத்திலிருந்து டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் சுசீலா குரலில் வேதா இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு. கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

9:34 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 இருந்து இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறீங்க இலக்கியம் கற்றுத்தரக்கூடிய தலைமை பண்புகள் என்னென்னலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க. அடுத்த

பார்த்தீங்க அப்படின்னா, ஔவையார் அதியமானுக்காக தொண்டைமான் கிட்ட தூது போன கதையை நாம் படிச்சிருப்போம் இல்லையா. அங்கே போய் போரே நடக்காமல் தடுத்துட்டு வந்தாங்க ஔவையார். ஒரு தலைவனுக்கு இந்த டிப்ளமசி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னும் சொல்லப்படுது. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை சண்டையால் தீர்க்காமல் பேசி புரிய வைக்கக்கூடிய சாதுரியம் ஒரு நல்ல லீடருக்கு வந்து கண்டிப்பாக வேணுமா. நீங்கள் சண்டைக்காரரா இல்லை சமாதான பிரியரா அப்படின்னு ஒரு நல்ல தலைவன் எப்போதுமே சமாதான பிரியராக இருக்கணும் அப்படின்னு கூட சொல்லப்படுது. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. சிவந்த மண் திரைப்படத்திலிருந்து டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் சுசீலா பாடியிருக்கிறாங்க. கண்ணதாசன் வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில். பாடலை கேளுங்க, தொடர்ந்தே நெஞ்சிருங்க.

மலையின் சிகரத்தில் அழகிய ரயில் நதி ஓரத்தில் மாலைப்பொழுதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள் போல்.

நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 மகாஹெட்ஸ் ஒலிபரப்புல இருந்து இலக்கிய சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்டுட்டே இருக்கிறீங்க, இலக்கியம் கற்றுத்தரக்கூடிய தலைமை பண்புகள் என்னென்னலாம் அப்படின்ட்டு. இப்போது நீங்களே ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, டிசைனிங் நல்லா பண்ணுறவங்கக்கிட்ட போய் அக்கௌண்ட்ஸ் கொடுத்தா என்னாகும், அந்த விஷயம் சொதப்பிடும் இல்லையா? அந்த மாதிரி தான் இதையும் கூட வள்ளுவர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வேலையை இவரால் தான் சிறப்பாக செய்ய முடியும்னு ஆராய்ச்சி அந்த வேலையை அவர்கிட்ட ஒப்படைக்கணுமா. சரியான ஆளுக்கு சரியான வேலையை கொடுக்குறவங்க சிறந்த தலைமை பண்பு கொண்டவங்களா திகழ்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் சுசிலா குரலில் பாடல். விஸ்வநாதன் மற்றும் டி கே ராமமூர்த்தி இசையில்.

நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பு. இலக்கிய சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. இன்னைக்கு இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இலக்கியம் கற்றுத்தரக்கூடிய தலைமை பண்புகள் குறித்த தான் கேட்டுட்ருக்கிறீங்க. ஒரு வேலையை நம்ம கரெக்டாக அந்த டயத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு டார்கெட் வைப்பாங்க இல்லையா, அதைத்தான் வள்ளுவர் காலமறிதல் அதிகாரத்தில் ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பாங்க. பகலில் காகம் தன்னை விட வலிமையான கூகையை, அதாவது ஆந்தையை வந்து ஜெயிச்சிடுமா, ஏன்னா பகலில் ஆந்தைக்கு கண் தெரியாது. அது மாதிரி ஒரு லீடருக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் எந்த வேலையை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்ற அந்த டைமிங் வந்து கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணுமா. அதே போல் சில பேர் வேலையை ஆரம்பிப்பாங்க, ஆனால் ஒரு சின்னதாக ஒரு தடை வந்தால் கூட உடனே பாதியிலே விட்டுருவாங்க. ஆனால் ஒரு லீடருக்கு வினை திட்பம் வேணுமா, எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்ணியராக பெரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. மன உறுதியோடு காரியத்தில் இறங்கினா நம்ம நினைச்ச இலக்கை கண்டிப்பாக அடையலாம். எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் சரி பின்வாங்காமல் இலக்கை நோக்கி ஓடுறவன் தான் உண்மையான தலைவனாகவும் சொல்லப்படுது. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது உங்களுக்காக. ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் மற்றும் சுசீலா பாடியிருக்கிறாங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில பாடல் வந்துட்டே இருக்கு. கண்ணதாசன் வரிகள்ல பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

இலக்கிய சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இலக்கியம் கற்றுக் கொடுக்கக்கூடிய தலைமை பண்புகள் என்னென்னலாம் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கிறீங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைவா புறநானூற்றில் சோழன் நலங்கெள்ளியை பற்றி சொல்லும்போது, மெல்ல வந்து என் நல்லடி பொருந்தின் அரசே அல்லன் எனது ஆறு உயிரும் தருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அன்பாக வந்து கேட்டால் என் உயிரை கூட தருவாங்க, ஆனால் அதிகாரத்தோடு வந்தால் பணிய மாட்டேன்னு அர்த்தமா. அதிகாரத்தால் ஆள்றது மேலாதிக்கம், அன்பாலையும் பண்பாலையும் ஆள்றது தான் உண்மையான தலைமைத்துவமாகவும் சொல்லப்படுது. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய மிக உன்னதமான பண்பு அப்படின்னா நேர்மை, அதாவது வினை தூய்மை அப்படின்னு சொல்லுவாங்க. தவறான வழியில் பெறக்கூடிய வெற்றி ஒரு தலைவனுக்கு தீராத பழியையும் தேடித்தரும் அப்படின்னு புறநானூறும் சரி திருக்குறளும் சரி உறக்க சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்குது. நம்ம தமிழ் இலக்கியங்கள் காட்டிய சமநோக்கு, இன்சொல், தெளிவான தகவல் தொடர்பு, பழி வாங்காமை, நேர்மை, இந்த மாதிரி நிறைய பண்புகளை நாம் அன்றாட வாழ்க்கையில் பணியிடத்துலேயும் சரி கடைபிடித்தோம் அப்படின்னா நாமளும் கூட ஒரு சிறந்த ஆளுமையா திகழ முடியும் கட்டாயமா. இன்னைக்கு இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில இலக்கியம் கற்றுத்தரக்கூடிய தலைமை பண்புகள் என்னென்னலாம் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. கூடவே அருமையான பாடல்களையும் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. நிகழ்ச்சியில எவ்வளவு நேரம் உங்க கூட பேசிட்டு இருந்தேன், உங்க பிரியமான தோழி ஸ்ரீவை கோமதி. நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: நேரம் 10 மணி.
1: இனிய இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
0: அன்பு நேயர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய இரவு வணக்கம். நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களையும் நீங்கள் தொலைபேசி வழியாக கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 04-6226-1133, இந்த எண்ணுக்கும் 2561-1133.

0: இந்த எனக்கு மழைக்கலாம் நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் உங்க பிரியமான தோழி ஸ்ரீ வைகோமதி. நிகழ்ச்சியில முதல் நேயர் யார், இங்க இருந்து என்ன பாடல் கேக்குறாங்க, வாங்க கேக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் புதுக்குடி இருந்து அனுராதா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் அனுராதாமா. சொல்லுங்க, நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: தென்புத்தி பின்புத்தி படத்துல இருந்து குளுசி குளுசி இப்ப பாடு குளுசி அந்த பாட்டு.
0: எஸ், பாட விட்டுறலாமா? நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு.
1: நன்றி நன்றி மேடம்.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வாங்க, யாரெங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? கண்டிப்பா கொடுத்துடலாம். நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு நன்றிமா.
1: நன்றி மேடம்.

0: 10:11 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோ ஹெட்ஸ், பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பில் இருந்து உங்கள் மனசுக்கு விருப்பமான பாடல்களோட சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வாங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நன்றி.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடலையும் நீங்க கேட்டு ரசிக்கலாம். நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462-256-1133, இந்த எண்ணுக்கும் 256-1133 இந்த எண்ணுக்கும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: தெல்லங்குழியில இருந்து கார்த்திகா பேசுறேன்.
0: கார்த்திகாமா, சொல்லுங்க, நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: நிலவே மலரே படத்துல இருந்து மண்ணில் வந்த நிலவே பாட்டு.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு.
1: நன்றி மேடம்.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறீங்க. 10:22 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்னம்.
0: சொல்லுங்க கனகரத்னம் சார, நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: ஊமை விழிகள் படத்துல இருந்தீங்க, மாமரத்து பூ எடுத்து.
0: கண்டிப்பா கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
1: நன்றி மேம்.

0: சுகமான ரகங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1897 கிலோ ஹெட்ஸ் பண்பலை 102 பலை 6 மகா ஹெட்ஸ் ஒளிபரப்புல இருந்து நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார், இங்க இருந்து என்ன பாடல் கேக்குறாங்கன்னு கேட்டலாம்.
1: வணக்கம்.
0: வாங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: ராணி தேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கிறோம். சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வேதம் புதியது பாடத்துல இருந்து, மாட்டு வண்டி
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வள்ளியூர்லேருந்து அமுதா மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் அமுதாமா. சொல்லுங்கள், நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: வசந்த மாளிகையிலேருந்து யாருக்காக அந்த பாட்டு கொடுங்க மேடம்.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு.
1: நன்றி மேடம்.

0: 10:35 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியில 1197 கிலோ ஹெட்ஸ், பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பு. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா இணையக்கூடிய நேயர், வாங்க. வணக்கம். நல்லா இருக்கிறோம் சார், சொல்லுங்க நிகழ்ச்சியில யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
1: சிவமுருகன், காயல்பட்டினம்.
0: உங்களுக்கு இன்னைக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு மேடம் இந்த உதயகீதம் படத்துல இருந்து

0: 10:41 ஆயிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியிலே 1197 கிலோ ஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒளிபரப்புல இருந்து உங்க மனசுக்கு விருப்பமான பாடல்களோட சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: ஊர் உறங்கும் நேரத்தில் உலாவரும் நிலாமகளாய் நெல்லை பண்பலை 102.6 அன்பான சோரிக்கும் இனிய இரவு வணக்கம். மதுரை ஜவகர்புரத்துல இருந்து உங்கள் அன்பு சோரன் ஆண்டனி.
0: ஆண்டனி சார், சொல்லுங்க, நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ஒரு பாடல் ஒன்று, தாய் விடுத்திரை பிரசோரி அல்ல சுதாசி நேமக்கு குரல் கொடுத்திருப்பாங்க ஜானகி அம்மா, ஆசை நீ ஆசை நெஞ்சே நீ பாடு அப்படின்ற பாடலுக்கு வாய்ப்பு நன்றி. பா, தேங்க்யூ சோ மச்.
0: நன்றி. பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: 10:48 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்ருக்குறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோ ஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒளிபரப்பு. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்
1: இனிய இரவு. வணக்கம் சகோதரிக்கு.
0: வாங்க, யார் இங்கேருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு ஆண் பாவத்துல இருந்து என்ன பாட சொல்லாதே நான் கண்டபடி பாடி புரியும் அந்த பாட்டு கொடுத்துருங்க.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு நன்றி.
1: நன்றி.

0: 10:53 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பிலிருந்து சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் கேட்கறாங்க கேட்டலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வாங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? அம்பிகாமா சொல்லுங்க, நிகழ்ச்சியில எனக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு.
1: நன்றி.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் கேட்கறாங்கன்னு கேட்டலாம்.
1: வணக்கம். இனி வணக்கம்மா.
0: வாங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு
1: நன்றிம்மா. நன்றி.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிறைவான நேயரை சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: என்னது பாடலை கேட்டு அவளோடு காத்துக் கொண்டிருக்கும் அன்பான அறிவிப்பாளர் செல்வி யோமதி மேடம் அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய ராத்திரி வணக்கம்.
0: வாங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ராத்திரி வணக்கத்துடன் பேசுவது சிந்து புந்தரை முருகன். சௌக்கியமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் சார். சொல்லுங்க, நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பூவே பெண் பூவே என்ற பாடலுமா?
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு.
1: நன்றி.

சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி இவ்வளோ நேரம் கேட்டு முடிச்சிங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டே கலந்துக்க முயற்சி இதை கேட்டு சித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செஞ்சுக்கலாம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியை. இவ்வளோ நேரம் நிகழ்ச்சிகளில் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன் உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீவை கோமதி.

நேர்களே, திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோ ஹெட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. இணை ஒலிபரப்பு மீண்டும் நாளை காலை 5:50 ஆரம்பமாகும். நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். அடுத்து தொடர்வது திரைகானம். முதலில் விவசாயி படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியுள்ள பாடல்.

அடடா நீதானா அழகின் பிம்பம்

இளங்குடலின் பின் இசை கேட்டு பூமகராதை தன்னை மறந்தாள். புன்னகை சிந்தும் கண்ணனை தேடி அன்னம் போலே பொன்னடி வைத்தாள். பொங்கும் நினைவுகள் ஏக்கம் தந்திட தன்னந்தனியே மங்கை நடந்தாள்.

0: ஏகப்பட்ட கிராக்கிங்க.
1: சாமி காடை பிடிப்போம், கவுதாரி பிடிப்போம், தாத்தா பிடிக்க மாட்டோம்.
0: காடை பிடிப்போம், கவுதாரி பிடிப்போம், தாத்தா பிடிக்க மாட்டோம்.

வெண்ணிலவை குடைபிடித்து வீசு தென்றல் தேர் ஏறி மென்குயில்தான் இசை முழங்க மீன் வரைந்த கொடியசைய கண்கவரும் பேரழகி கனகமணி பொற்பாவை அன்னநடை ரதியுடனே அழகுமதன் வில்லேந்தி தன்முல்லை தாமரை மா தனிநீலம் அசோகமெனும் வண்ணமலர் கனை தொடுத்தான் வையமெல்லாம் வாழ்கவென்றே.

இரவு நேர இன்னிசை கீற்றாக வலம் வர இருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இன்று வசீகரா மற்றும் பார்த்திபன் கனவு ஆகிய திரைப்படங்களிலிருந்து ஒரு சில பாடல்கள் நம்மை மகிழ்விக்க காத்திருக்கின்றன. முதலாவதாக சங்கர் மகாதேவன் குரலில் வசீகரா.

உரித்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் பண்பலை சொல்லும் நேரம் 2:16 நிமிடம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஸ்ரீனிவாஸ் மற்றும் மகாலட்சுமி ஆகியோர் குழுவினரோடு பாடியது.

நேரம் 2:21. நெஞ்சம் மறப்பதில்லை ஒலித்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் ஹரிஹரன் குரலில்.

நேரம் 2:26. மனம் விரும்பும் கானங்களை காற்றாலைகளில் இசைத்து மகிழ்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை வழங்கிக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. அடுத்ததாக வரும் பாடல் ஹரிகரன் மற்றும் சின்மயி ஆகியோர் பாடியது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேரம் 2:31 ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz-இல் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் கார்த்தியின் குரலில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில்.

நேரம் 2:36 ஒலித்து கொண்டிருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உதித் நாராயணன் மற்றும் சாதனா சர்க்கம் ஆகியோர் குரல்களில்.

நேரம் 2:41. நெஞ்சம் மறப்பதில்லை ஒலித்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. இதுவரை வசீகரா திரைப்படத்திற்காக பாடல்கள் உலா வந்து சென்றன. அடுத்ததாக வருகிறது பார்த்திபன் கனவு, மதுபாலகிருஷ்ணன் குரலில் பாடலிதோ.

இதுமான கானங்களை காற்றாலைகளில் இசைத்து மகிழ்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலை பாடியிருக்கின்றார்கள் TL மகாராஜன், மஞ்சுளா, பலராம் மற்றும் சந்தியா ஆகியோர். பாடல் உலாவரும் நேரம் 2:46.

நேரம் 2:51. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஹரிணி மற்றும் ஸ்ரீகாந்த் ஆகியோர் குரல்களில்

0: சிகரெட். ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும் முதல் ஆசை வார்த்தைதான்.
0: மீசை.

0: 2 wickets. And that is the end of this news bulletin.
1: நேரம் 3:10.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகா ஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: நேர்கள் இனி கேட்கவிருப்பது இனிய ராகம். இன்றைய இனிய ராகம் நிகழ்ச்சியில் முதலில் பண்டிட் ரவிசங்கர் அவர்களின் சித்தாரிசை கேட்கலாம். அதைத் தொடர்ந்து கிஷோரி அமோன்கர் அவர்களின் பாட்டு இடம்பெறும்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது இனிய ராகம். இன்று இனிய ராகம் நிகழ்ச்சியில் பண்டிட் ரவிசங்கர் அவர்களின் சித்தாரிசையும் கிஷோரி அமோன்கர் அவர்களின் பாட்டும் இடம்பெற கேட்டோம். பண்பலையில் இனி தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே வைஷ்ணவி. प्रधानमंत्री नरेंद्र मोदी आज हरियाणा में जिंद रेलवे स्टेशन पर जिंद और सोनीपत के बीच चलने वाली भारत की पहली हाइड्रोजन रेलगाड़ी को रवाना करेंगे। पूरी तरह स्वदेशी तकनीक से विकसित ये रेलगाड़ी उन्नत रेलवे इंजीनियरिंग में देश की बढ़ती क्षमताओं को दर्शाती है। इसी के साथ भारत हाइड्रोजन रेलगाड़ियां चलाने वाले जर्मनी, जापान,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: பொங்கும் மங்களம். வாணியம்பாடி எஸ் ஞானப்பிரகாசம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பள்ளிக்கொண்டா ஆர் முருகன் அவர்கள் தவில். முதலில் விடஜால துரா, தியாகராஜர் கீர்த்தனை, ஜனரஞ்சனி ராகம், ஆதிதாளம்.

சரஸ்வதி நமோஸ்துதே. ஜி என் பாலசுப்ரமணியம் சாகித்யம். சரஸ்வதி ராகம், ரூபக தாளம்

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் வாணியம்பாடி எஸ் ஞானப்பிரகாசம் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். பள்ளிக்கொண்டா ஆர் முருகன் அவர்கள் தவில். தொடர்ந்து விடமு சேய கரகரப்பிரியா ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை. ஆதி தாளம்

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை வாணியம் பாடி எஸ் ஞானப்பிரகாசம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். பள்ளிக்கொண்டா ஆர். முருகன் அவர்கள் தவில்.

புலர்கின்ற அதிகாலை பொழுதில் நேயர்களுக்கு இசை விருந்து படைப்பதில் பெருமை கொள்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. இனி வருவது புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதல் பாடல் மலேசியா வாசுதேவன் குரலில் புதுக்கவிதை.

மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வாலியின் வரிகளில், இளையராஜாவின் இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் தென்றலே என்னை தொடு. பாடல் ஒலிக்கும் நேரம் 5:15.

நேரம் 5:19 ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தருகின்ற அடுத்த பாடல் சித்ரா குழுவினரோடு பாடியது படம் பூவே பூச்சூடவா.

இல்லம் நாடி வந்து இனிமையான கீதங்களை இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் புலரும் பொழுது தரும் அடுத்த பாடல் வேதம் புதிது திரைப்படத்திற்காக சித்ரா பாடியது. பாடல் ஒலிக்கும் நேரம் 5:25.

நேரம் 5:29. இனிமையான கானங்களை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். புலரும் பொழுதுவில் வழங்கிக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz. புலரும் பொழுது தரும் அடுத்த பாடல் டாக்டர் KJ யேசுதாஸின் குரலில், இளையராஜாவின் இசையில், வருஷம் 16.